0: நேரம் 5:44. நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கிருஷ்ணாஷ்டகம்

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 7 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 9 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 23 தேதி சனிக்கிழமை, நேரம் காலை 5:57.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு ஒரு புதிய பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள்

0: ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கூப்பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருகே கான்கிரீட் குழியில் மண் சரிந்ததால் அதில் சிக்கி 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் புகழ்பெற்ற 2025 ஆண்டிற்கான ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே மேஸ்ரீ. காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 25 அதிகாரம் நீத்தார் பெருமை. குரல் ஐந்தவித்தான் ஆற்றல் அகழ் விசும்பு உளார்கோமான் இந்திரனே சாலும் கரி. பொருள் ஐந்து புலன்களாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான். குறள் ஐந்தவித்தான் ஆற்றல் அகழ் விசும்பு உளார்கோமான் இந்திரனே சாலும் கரி. பொருள் ஐந்து புலன்களால் ஆகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்றாவான். நாம் இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 25 அதிகாரம் நீத்தார் பெருமை. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி? நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுனர் கே. மணிமுத்து அவர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 6:05. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல்.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: கடமை ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்துக் கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே,

0: நன்னடை நல்கல் வேந்தர்க்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற புறப்பாடல் அவரவர் கடமைகளை பட்டியலிடக் காணலாம். மாந்தர்களாய் பிறந்த அனைவருக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரையறையும் நியதிகளும் இருக்கின்றன. தாயாய், மகளாய், மனைவியாய், தாதியாய், தந்தையாய், மகனாய், கணவனாய், மன்னராய் என எந்த நிலையில் இருப்பினும் அவரவர்க்கென்று கடமைகள் உள்ளன. கடன் என்ப நல்லவையெல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு, கடமை இவை என்றறிந்து செயல்படும் சான்றோர்களுக்கு நல்ல செயல்கள் அனைத்தும் இயல்பான கடமையாகும் என்கிறார் திருவள்ளுவர். கடமையை உடைமையாக்கிக் கொண்ட அப்பர் பெருமான் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று உறுதி கூறுகின்றார். கடமை உணர்வின் உயர்வை உணர்ந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி என்று பாடுகின்றார். கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்பவர்களுக்கு இந்த உலகமே உரிமை உடையதாகும். நாம் உயர்வதற்குரிய ஒரே வழி நம் கடமைகளை செய்வதாகும். அப்படி செய்வதன் மூலம் நம் வலிமையை பெருக்கிக் கொண்டு உயர்நிலையை அடைந்துவிடலாம். ஓர் இளம் துறவி காட்டிற்கு சென்றார். அங்கு தியானம், வழிபாடு, யோகப் பயிற்சி முதலியவற்றில் நெடுங்காலம் ஈடுபட்டிருந்தார். பல ஆண்டுகளின் கடினமான தவம் மற்றும் பயிற்சிகளுக்குப் பிறகு ஒருநாள் அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அப்போது அவர் தலைமீது சில சருகுகள் வீழ்ந்தன. அவர் நிமிர்ந்து பார்த்தார். அங்கே உயர்ந்த மரக்கிளை ஒன்றில் ஒரு காகமும் கொக்கும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. அந்த பறவைகளை கோபத்துடன் பார்த்தார். அவரது தலையிலிருந்து நெருப்பு மின்னல் போல் மேலெழுந்து சென்று அந்த பறவைகளை சாம்பலாக்கிவிட்டது. பார்வையால் பறவைகளை எரிக்கும் தம் தவ ஆற்றலைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். சிறிது நேரத்திற்குப் பின் அந்த துறவி வழக்கம்போல் உணவிற்காக அருகில் உள்ள ஊருக்கு சென்றார். ஒரு வீட்டின் முன்னின்று பிச்சை கேட்டார். கொஞ்சம் பொறுங்கள் என்று வீட்டிற்குள்ளிருந்து ஒரு குரல் வந்தது. இதை கேட்ட அந்த துறவி தனக்குள், பேதை பெண்ணே, என்னை காக்க வைப்பதற்கு உனக்கு என்ன தைரியம்? என் சக்தியை நீ அறியவில்லை என்று நினைத்தார். இப்படி அவர் நினைத்ததுமே உள்ளிருந்து, மகனே, உன்னை பற்றி அவ்வளவு பெரிதாக நினைத்து கொள்ளாதே, இங்கே இருப்பது காக்கையும் இல்லை கொக்கும் அன்று என்று குரல் வந்தது. துறவி திகைத்து விட்டார். காத்திருந்தார். கடைசியாக அந்த பெண் வெளியில் வந்தாள். துறவி அவளது கால்களில் வீழ்ந்து, நீங்கள் எப்படி அறிந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், எனக்கு உன்னைப்போல் யோகமோ தவமோ எதுவும் தெரியாது. அன்றாடம் என் கடமைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண பெண் நான். என் கணவர் நோயிற்றிருக்கிறார். நான் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். அதனால்தான் உன்னை காக்க வைக்க வேண்டியதாயிற்று. கடமைகளை வாழ்நாள் முழுவதும் மனப்பூர்வமாக செய்து வருகிறேன். நான் செய்யும் யோகம் எல்லாம் இதுதான். என் கடமைகளை செய்து வந்ததால் என் ஞானக்கண் திறந்துவிட்டது. அதன் மூலம்தான் நான் உன் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. காட்டில் நடந்ததையும் தெரிந்து கொண்டேன் என்று கூறினாள். துறவி வியந்து போய் வாயடைத்து நின்றார். ஆம், நம் கடமைகளை சரிவர செய்து வந்தால் வாழ்வில் உயர்வை அடையலாம். பிறவியில் உயர்வும் தாழ்வும் சொல்லல் மடமை, இந்த பிழை நீக்குவதே உயிர் உள்ளாரின் கடமை என்று மாந்தர்களின் தலையாய கடமையை பாரதிதாசன் கூறுகின்றார். காந்தியம் நம் உடைமை, அதனை காப்பது நம் கடமை என நாமக்கல் கவிஞர் கூறுகின்றார். நமக்கான கடமைகளை அறிந்து நடப்போம். கடமையே உயர்விற்கான பாதையாகும். நம் உயர்விற்கும் சமூக வளர்ச்சிக்கும் அவரவர் கடமைகளை உணர்ந்து செயலாற்றுவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் பம்பாய் சகோதரிகள் பாடியது.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM காலை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் நாகூர் EM ஹனீஃபா பாடியது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில 6:55 நிலமையே விளைக, 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணையலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இரண்டு:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் எக்விட்டாஸ் குருக்கள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 5:30 சித்திரசவானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி, ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி, நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுநர் கே மணிமுத்து அவர்கள். சாயந்தரம் 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம், பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். 9:15 மயிலரகு நிகழ்ச்சியில திரைப்பட விமர்சனம், முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கி சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடித்த அன்பை தேடி திரைப்படத்தின் விமர்சனம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேரம் 6:35. இனி கேட்கலாம்
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
3: கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த

0: இந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
1: வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண் அறிவுரைகள் சில. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். தொடர்ந்து மழை பெற வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்பிருப்பதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். கரும்பில் தோகையுரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கலாம். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சளை நடவு செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
0: கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடை காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் 118 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தற்போது மேட்டுப்பாளையம், மன்னூர், மதுக்கரை, கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன்பாளையம், சூலூர், பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை வட்டாரங்களில் மிதமான மழை பெறப்பட்டுள்ளது. நமது மாவட்டத்தில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, கரும்பு மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இதில் 15,650 ஹெக்டரில் சோளம் மற்றும் 87 ஹெக்டரில் கம்பு சாகுபடி செய்யப்படுகிறது. சிறுதானிய பயிர்களில் 100 கிராம் சிறுதானியத்தில் 72 கிராம் மாவுச்சத்து, 10 கிராம் புரதம், 344 மில்லிகிராம் இரும்புச்சத்து, 14 மில்லிகிராம் சுண்ணாம்புச்சத்து மற்றும் 12 கிராம் நார்ச்சத்து உள்ளது. மேலும் சிறுதானியங்களை உட்கொள்ளும்பொழுது நமது உடலில் இரத்தம் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. இதயம் வலுவடைகிறது. கேடு விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகின்றன. சிறுதானியங்களில் உள்ள மெக்னீசியம் தீவிர ஆஸ்துமா மற்றும் ஒற்றை தலைவலியில் இருந்து பாதுகாக்கிறது. டைப் 2 சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. சிறுதானியங்களில் அதிக அளவு காணப்படும் நார்ச்சத்து பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது. உடல் சுறுசுறுப்பிற்கு காரணமான செரோட்டின் உற்பத்திக்கு உதவுகிறது. இதிலுள்ள நியாசின் இரத்தத்தில் அதிக அளவு கொழுப்பு சேருவதை குறைப்பதால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது. உடல் எடை சீராகிறது. சிறுதானியங்களிலுள்ள ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் ஃபைட்டிக் அமிலம் நோய்கள் வராமல் தடுக்கிறது. இவ்வாறான சிறப்புகளை கொண்ட ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்களான சோளம், கம்பு, தினை, வரகு, குதிரைவாளி மற்றும் சாமை சாகுபடியினை ஊக்குவிக்க நடப்பு 2026-27 ஆண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு 168 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்கள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நோக்கமானது புதிய ரகங்களை உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்துதல் மற்றும் 1 ஏக்கரில் உற்பத்தியினை அதிகப்படுத்துதலாகும். இத்திட்டத்தில் உயர் தொழில்நுட்பங்கள் அடங்கிய தொகுப்பு செயல்விளக்க திடல்கள், சான்று பெற்ற சோளம் மற்றும் கம்பு விதைகள் விநியோகம், பயிர்களின் செயல்திறனை அதிகரிக்க பேரூட்டச்சத்துக்களுடன் நுண்ணூட்டங்களான சுண்ணாம்பு, கந்தகம், இரும்பு, மெக்னீசியம், மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், குளோரின், மாலிப்டினம் மற்றும் நிக்கல் போன்ற நுண்ணூட்டங்களை வழங்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களை வழங்குதல், காற்றிலுள்ள தழைச்சத்தினை வழங்கக்கூடிய அசோஸ்பயர் இல்லம் மற்றும் மண்ணில் கிட்டா நிலையில் உள்ள மணிச்சத்தினை கரைத்து பயிர்களுக்கு வழங்கக்கூடிய பாஸ்போபாக்டீரியம் விதைகள், மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் மற்றும் குருத்து ஈயை கட்டுப்படுத்தக்கூடிய அசாடிராக்டின் ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. உயர் தொழில்நுட்ப செயல்விளக்க திடல்களுக்கு 2.5 ஏக்கருக்கு 7,500 ரூபாயும், சான்று பெற்ற விதைகள் வாங்கும் விவசாயிகளுக்கு 50% மானியமும், தானிய நுண்ணூட்டம் 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோ 675 ரூபாய் மானியத்திலும், திரவ உயிர் உரங்கள் லிட்டருக்கு 150 ரூபாய் மானியத்திலும், அசாடிராக்டின் 50% மானியத்திலும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி பருவம் துவங்கும் முன்னே இடுபொருட்களை பெற பதிவு செய்து கொள்ளுமாறு

0: வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடைக்காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மாதத்தில் 88 மில்லிமீட்டர் மழை பெறலாம் எனவும், நமது மாவட்டத்தில் ஆண்டின் முதல் பயிராக நிலக்கடலை சாகுபடி பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு, ஆனைமலை, கிணத்துக்கடவு, மதுக்கரை, தொண்டாமுத்தூர், அன்னூர் மற்றும் காரமடை வட்டாரங்களில் பயிரிடப்படுகிறது. சென்ற ஆண்டு நமது மாவட்டத்தில் 1653 ஹெக்டேர் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. மாவட்டத்தில் சென்ற ஆண்டு சராசரியாக 2.5 ஏக்கருக்கு 1918 கிலோ மகசூல் பெறப்பட்டது. நடப்பு 2026-27 ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சமையல் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு தேசிய சமையல் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை பயிரில் மதிப்பு சங்கிலி தொகுப்பு மற்றும் வட்டார செயல் விளக்கத்திடல் அமைக்க 99.5 லட்சம் மதிப்பீட்டில் திட்டம் பெறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நிலக்கடலை சாகுபடி பரப்பினை அதிகரித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். இந்த மாவட்டத்தில் ஆனைமலை, அன்னூர், காரமடை, பொள்ளாச்சி வடக்கு, தெற்கு மற்றும் தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 1250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 4,560 ரூபாய் மதிப்பிலான விதைகள் வழங்கப்படுகிறது. மேலும் அன்னூர், கிணத்துக்கடவு மற்றும் மதுக்கரை வட்டாரங்களில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 5,600 ரூபாய் மானியத்தில் உயர் விளைச்சல் ரக நிலக்கடலை விதைகள், நிலக்கடலை நுண்ணூட்டச்சத்துக்கள், இயற்கை உரம், ட்ரைகோடர்மா விருடி மற்றும் வேம்பு பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. இதுவரை கூறிய வட்டாரங்களில் நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி மதிப்பு சங்கிலி தொகுப்பிலும் வட்டார செயல் விளக்கத்திடல்களுக்கும் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகைகளை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும், தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிறப்பு முகாம்கள் மே 9 தேதி முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். பதிவு செய்யும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், பொதுச் சேவை மையங்கள். இந்த நில விவரப்பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் 1 ஆண்டிற்கு 6,000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர்காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-இல் இன்று மாலை 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம், பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருக்கள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும் அவர் வழங்கவுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12,00,000 பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசிஎம் வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால் அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயரதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 300,000 டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருக்கோணம் மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள

0: ஓய்வுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டிருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
1: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.

0: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
1: என் பேர் வெங்கடேசன். நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 hour 2 hour ஆகும் பயணம் போறது வரதுக்கு, இப்போ 1.5 hour இல்ல 2 hour ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கெல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னுடைய ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம், அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வுத் துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கு பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நிலையத்தில் நேரம் 6:55. இனி கேட்கலாம் நலமே விளைக.
3: வணக்கம் நண்பர்களே, நலமே விளைக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் சரண் பேசுறேன். நம்ம வந்து நிறைய நோய்களை பார்த்தாலும் இன்னைக்கு ADHD ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த ADHD அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம இருக்கிற சூழலை விட, நம்ம இருக்கிற ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி விட ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஒரு பெரிய மனநிலை கோளாறா நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நம்ம அவங்கள ADHD கிட்ஸ்ன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாம ADHD பொறுத்த அளவுக்கு வந்து ஈஸியா

0: அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்களோட ஆக்டிவிட்டியை குறைக்கலாம், மைண்ட் ஃபோக்கஸ் அதிகப்படுத்தலாம், அவங்க கான்சன்ட்ரேஷன் டிசார்டர் இருந்ததுன்னா அதை சரி பண்ணலாம். அவங்கள சரியான மருந்துகள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தைங்க நார்மல் கிட்ஸ் மாதிரியே ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய அதிகம் இந்த மருத்துவத்தில். இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஒரு மேண்டட்டரி நமக்கு ஒரு பிரச்சனைனாவே உடனே வந்து ஒரு காய்ச்சலாக உடனே இன்ஜெக்ஷன் போடணும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆயுஷ் மெடிசன்ஸில் என்னென்ன வகையான மருந்துகள் இருக்குது அப்படிங்கிறத நான் நிறையா தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்படியா ஓ காய்ச்சல் இவ்வளோ சீக்கிரமாக குணமாகுமா, தலைவலி இவ்வளோ சீக்கிரமாக குணமாகுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஐயோ இது எங்களுக்கு தெரியாமல் நான் 10 வருஷமாக கஷ்டப்படுறோம், எத்தனையோ மருந்துகள் எடுத்தோம், எங்கேயோ போயிட்டோம், ஆனால் எங்களுக்கு சரியாகலை அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில். ஸோ அதான் வந்து அந்த குழந்தைகளை நம்ம உடனே ஏடிஹெச்டி ஏடிஹெச்டி கிட்ஸ் ஸ்பெஷல் கிட் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு கார்னர் பண்ணிட்டோம்னா அவங்க அப்போ தான் அவங்க மைண்ட் லெவலில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது எப்படி, இது இல்லாமல் ஒரு குழந்தையை நம்ம எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறையா மைண்ட் லெவல் மெடிசன்ஸ் நம்ம மருத்துவத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்டே உலகம் தோன்றியதுலேருந்து மறையிற வரைக்கும் 4448 வியாதிகளுடைய அமைப்பு தான் இருக்கும், அந்த அத்தனைக்குமே மருந்துகள் உண்டுங்கிறத. நிறையா மருந்துகள் அளிக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கி இருக்கிற மருந்துகளை வச்சே நிறைய நோய்களை நம்ம குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஏன்னா நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், இப்போ நிறைய பேண்டமிக்கு இல்லை ரொம்ப சிலருக்கெல்லாம் மருந்தே இல்லைன்னு ஒரு இது வரும்போது கபசுர குடிநீர் குடிங்க, நிலவேம்பு குடிநீர் குடிங்க என்றெல்லாம் வர்றாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து ரொம்ப லோயஸ்ட் பொட்டன்சி ஆஃப் மெடிசன்ஸ். இன்னும் ஹையஸ்ட் பொட்டன்சி, ஹையஸ்ட்னா நம்ம மற்றது மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராது, ரொம்ப ப்ரிசைஸ்டு, ரொம்ப நுண்ணிய நல்ல மருந்துகள் குழந்தைய கூட சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட மருந்துகளை எல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கேரக்டரே மாறிடும், அவங்களோட ஆக்டிவிட்டி மாறும், நார்மல் ஆகும், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவங்க ரொம்ப அதில் ஒரு சூப்பராக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மருத்துவத்தில் அதிகம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதை தொடர்ந்து நீங்கள் இந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வித்தின் அ மந்த் நீங்கள் பயங்கர ரிசல்ட்ஸை பார்க்கலாம், சரியான சேஞ்சஸ். இதுவரைக்கும் நமக்கு எங்கேயுமே போய் கிடைக்காத ஒரு சேஞ்சஸை இந்த மருத்துவம் உங்களுக்கு தரும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக அழைச்சி எங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். கண்டிப்பாக எந்த விதமான ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக ஒரே மாதத்தில் நீங்கள் நல்லா ஒரு 50% டெவலப்மெண்ட்டை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும், அந்தளவுக்கு பண்ண முடியும். குழந்தைகளை நல்லா இனியும் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல பெரிய ஆளுகளாக உருவாக்குறதுக்கு நிறைய மருந்துகள் இந்த மருத்துவத்தில் உண்டுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இம்யூன் பூஸ்டர்ஸ்லேருந்து நோய் வராமல் தடுக்கிறதுக்கான நிறைய மருத்துவங்கள் இந்த மருத்துவத்தில் உண்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்றைக்குமே நலமுடன் வாழ்வது தான் நம்முடைய லட்சியம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் இதுவரை கேட்டது நலமே விளைக.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
3: மதுரைக்கு எது கையா போறீங்க?
4: மல்லி வாங்கதான்.
3: மல்லி வாங்கறதுக்கு யாராச்சும் மதுரை வரைக்கும் போவாங்களா? பக்கத்து மளிகை கடையில கேட்டா குடுத்துட போறாங்க.
5: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
6: ஒரு நாளைக்கே 100 போட்டோ எடுத்து 99 போட்டோ டெலிட் பண்ணிட்டு ஒரு போட்டோ ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா பேஸ்புக்னு போட்டு லைக்ஸ் அப்படி அள்ளுவோம்.
5: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
2: கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள்.
1: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி, ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி? நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுநர் கே மணிமுத்து அவர்கள்.
7: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேரம் காலை 7 மணி. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நேயர்து நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.
8: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு
9: பாஞ்சாலி பாஞ்சாலி

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பேக் டு பேக் 3 பாடல்கள் கேட்டோம். அந்த வகையில் முதல் பாட்டு கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடினது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை இளையராஜா. இரண்டாவது பாட்டு ஈரமான ரோஜாவை படத்திற்காக மனோ சுனந்தா பாடின பாட்டு, பாடலாசிரியர் புலமை பித்தன், இசை இளையராஜா. கடைசியா மூன்றாவதா கேட்ட பாட்டு அந்தி மயக்கம் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடினது, பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலுக்கு இசை ஷியாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான கேள்வி, சமீபத்தில் ICAR மற்றும் ICMR இணைந்து விவசாயம், ஊட்டச்சத்து மற்றும் பொது சுகாதாரம் இதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க. அவங்க உருவாக்குன திட்டத்தினுடைய பெயர் என்ன? அது வந்து விவசாயம், ஊட்டச்சத்து, பொது சுகாதாரம் இதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அதனுடைய பெயர் என்ன அப்படிங்கறதான் இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம். இல்ல அப்படின்னா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லயும் இன்னைக்கான வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியோட போஸ்டர் இருக்கு, அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பதில்களை கொடுக்கலாம். என்ன சொல்லுங்க, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது.

0: விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரை வரவேற்று பேசுகையில் இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது இருதரப்பு உறவு உத்திசார் கூட்டாண்மை என்ற அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும், இது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஆழமான நம்பிக்கையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதாக திருமதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள், ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கூட்டாக எடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது, இணையதளம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நூலக மனிதர் என்று போற்றப்படும் பி என் பணிக்கரின் கதை என்ற புத்தகத்தை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மின் புத்தகங்கள், டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள், இணையதளங்கள் வாயிலாக நூலகங்கள் டிஜிட்டல் யுகத்தில் நுழைந்துள்ள நிலையில் இளைஞர்கள் கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். இதன் காரணமாக இளைஞர்களிடையே ஆழமாக சிந்தித்து படிக்கும் பழக்கம் மறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாசிப்பை நிறுத்தும் சமூகம் சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் இழந்துவிடும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி எரிபொருளை மொத்தமாக வாங்கி சேமிக்க வேண்டாம் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கொல்கத்தா பயணத்தின் போது அன்னை தெரசாவின் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்தவுள்ளார். தொடர்ந்து விக்டோரியா நினைவிடத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். இதன் பின்னர் புதுதில்லி வரும் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். நாளை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து நடத்துகிறார். அமெரிக்க தூதரகம் சார்பில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க்கோ ரூபியோ செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவன கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் திரு மேத்யூ மோலன் கம்பை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி கண்டுபிடிப்புகள்

0: மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அதேவேளையில் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தேயிலை, காபி, முந்திரி போன்ற மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு வகையான கண்கவர் அலங்கார வடிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குன்னூர் காட்டேரி பூங்காவில் இரண்டாவது ஆண்டு மலைப்பெயர்கள் கண்காட்சி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலைப்பெயர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பெயர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்துள்ளனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும் துடுப்பு மற்றும் தேங்காய் துகள்கள் முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரப்படம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பெயரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது.
0: லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025 ஆண்டிற்கான புகழ்பெற்ற ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேஜர் அபிலாஷா பராக் தற்போது லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் மகளிர் குழுவின் தளபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி கபாட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமது கணவர் திரு அப்ரஹாம் வில்லியம்ஸுக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வரும் ஜூன் 30 முதல் அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மேற்கு வங்கத்தின் இமய மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி 7:30 லக்னோவில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

கழகமும் ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி சபை இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு விவசாயம் ஊட்டச்சத்து மற்றும் பொது சுகாதாரம் இதை ஒருங்கிணைத்து உருவாக்க ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கறத இன்னைக்கான கேள்வி. இதற்கு சரியான பதில் தெரிஞ்சதுனா நீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பதில்களை சொல்லலாம். நேர்களே, நம்மளோட வானிலை எப்படி இருக்குன்னா, கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமா 26 அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல 26 டிகிரி செல்சியஸ், ஈரோட்லையும் 26 டிகிரி செல்சியஸ், சேலத்துல 26 டிகிரி செல்சியஸாகவும் பாலக்காட்டில் 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஊட்டியில 18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் ICAR மற்றும் ICMR, ICAR இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்திய வேளாண் ஆராய்ச்சி

கேட்ட பாட்டு கோலங்கள் படத்துக்காக அருண்மொழி லேக்கா பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி அடைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல. இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியா பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, உமா கணேஷ் அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. சிறுமுகையிலிருந்தே கோணமலை ஆனந்தன், சண்முக சுந்தரம் விநாயகபுரத்திலிருந்து, அன்புராணி சென்னை, சேகர் சாந்தி பூளவாடி, வி ஐயனார் முதுகுடி, வி பிரபு ராஜபாளையம், பரிமளம் வெங்கடாபுரத்திலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க, பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா மூக்கனூர்லிருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், பிரேமா வெளியங்கிரி கருமத்தம்பட்டி, பீடம்பள்ளி வாசுதேவன், விஸ்வம் அறந்தாங்கியிலிருந்து, ரேவதி, தினேஷ்குமார், நடராஜன், ஜனகா நாகல் நகர் திடுக்கல்லிருந்து சரியா பதில் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கான கேள்விக்கான பதில் இதுதாங்க அப்படின்னு கவுண்டம்பாளையத்திலிருந்து லாவண்யா சொல்லியிருக்கிறாங்க. ரகுராமன் முல்லை நகர்லிருந்து, மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், அபி மூக்கனூர் சாமுண்டிபுரம் பகுதியிலிருந்து, மலை கவுண்டன்பாளையம் விமலா வேணுகோபால் பூபனா, அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய் திருப்பூர் வெளியங்காடிலிருந்து, மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ், செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி மூக்கனூர்லிருந்து, பார்வதி கணபதி மூக்கனூர் சண்முகாநகர், சிவகுமார் மலர்கொடி, சபரிப்பிரியா சரோஜினி வீரதுரை அரியலூர், மந்தனையிலிருந்து சத்யசீலன் சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க. ராயப்பன் ரஜி ஜெஃப்ரி ரீனா பாப்பா கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து, ரமேஷ் செந்தில்குமார் தாராபுரம் கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், விஜயகுமார் உமா மகேஸ்வரி, ஜெயரித்விக் அனிஷ்க், அபினவ் ஆலங்கொம்பு, தண்ணீர் தடம் அவர்களை தொடர்ந்து பிரமிளா சென்னை இவங்களும் வந்து சரியா பதில் கொடுத்து அதற்கான பெரிய எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துருக்காங்க. சூப்பர். இதே மாதிரி உங்களுக்கான இன்னைக்கான கேள்விக்கு சரியான பதில் தெரிஞ்சது அப்படின்னா, நீங்களும் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களோட பதில்களை அனுப்பலாம்.

கேட்ட பாட்டு மில் தொழிலாளி படத்திற்காக கேட்டோம். மில் தொழிலாளி படத்திற்காக இந்த பாட்டு கேட்டோம். கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடினது, பாடலாசிரியர் காளிதாசன், இசை தேவா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். சாயந்தரம் 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம், பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 7:40. இனி கேட்கலாம்

ஒரு கேள்வி: கோடை காலத்தில் நம் நகரங்கள் ஏன் இவ்வளவு கொதிக்கின்றன? வெயில் மட்டுமே காரணமல்ல, நாமும் காரணம். நாம் கட்டும் ஒவ்வொரு கட்டிடமும், அமைக்கும் ஒவ்வொரு தார்ச்சாலையும், வெட்டும் ஒவ்வொரு மரமும் நமது நகரத்தை நாளுக்கு நாள் ஒரு வெப்ப அடுப்பாக மாற்றி வருகின்றன. விஞ்ஞானிகள் இதை நகர

வெப்பத்தீவு என்று அழைக்கிறார்கள். சென்னை, டெல்லி, மும்பை போன்ற நகரங்களில் சுற்றியுள்ள கிராமங்களை விட நகரின் வெப்பநிலை 4 முதல் 6 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கிறது. பகலில் சூரியன் கொளுத்துகிறான், இரவிலோ கான்கிரீட் சுவர்கள் அந்த வெப்பத்தை திருப்பி உமிழ்கின்றன. நகரவாசிகளுக்கு குளிரான இரவு என்பது இப்போது ஒரு கனவாகிவிட்டது. இந்த விழிப்புணர்வு தொடருக்காக தகவல்களை ஆய்வு செய்த போது வெளிப்பட்ட உண்மைகள் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றன. இந்தியாவில் ஆண்டுதோறும் 150 மில்லியன் டன் கட்டிட கழிவுகள் உற்பத்தியாகின்றன. இதில் வெறும் 1% மட்டுமே மறுசுழற்சி ஆகிறது. மீதி 99% ஆறுகளிலும் குளங்களிலும் காலி நிலங்களிலும் கொட்டப்படுகிறது. நாம் வளர்ச்சி என்று நம்பிக்கொண்டிருக்கும் நகரமயமாக்கல் உண்மையில் நம் மண்ணையும் நீரையும் நஞ்சாக்குகிறது. எதுவாயினும் சுலபமான தீர்வுகள் நம்மிடமே. மாடித்தோட்டம் அமையுங்கள், வீட்டு முன்பு ஒரு மரம் நடுங்கள், கட்டிட கழிவுகளை நீர்நிலைகளில் கொட்டாதீர்கள். இந்த செயல்கள் நம் நகரின் வெப்பத்தை ஓரளவு குறைக்க உதவும். கான்கிரீட் காடுகளில் வாழும் நாம் இயற்கையை திரும்பி அழைக்க வேண்டிய நேரம் இது. இல்லையில் வரும் தலைமுறை நம்மை மன்னிக்காது. சிந்திப்போம், செயல்படுவோம், சூழலை காப்போம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் நாம கேட்டது நம்மை சற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். இன்னைக்கான கேள்விக்கு இன்னும் சரியான பதில்களை நிறைய நேயர்கள் கொடுத்திருக்கிறாங்க. தேவ் கிருஷ்ணா கோவையிலிருந்து சாமிச்செட்டிப்பாளையம் கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா, ஜெஷ்ணவ், யுகன் இவங்களும் சேர்ந்து பதில் கொடுத்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடையும் சில பேர் நினைச்சிருக்காங்க, பதிலையும் சொல்லலாமே, முயற்சி பண்ணுங்க பாக்கலாம். மனோ மற்றும் கிறிஷ் ரெட்ஃபீல்ஸ், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், சிவானந்தா காலனியிலிருந்து பழனி, சுமதி கனகராஜ் செமிப்பாளையம், சண்முகானந்தம் கஞ்சம்பட்டி, கோவை ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, வி என் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம், கலைஹேமா, சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரி தெக்கலூர் ஏரிப்பாளையத்திலிருந்து, சிறுமுகை சோமு கலைவாணி, எஸ் அவங்களும் பதில் கொடுத்திருக்காங்க, தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி, காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், பூளவாடி உதயகுமார் பானுமதி, அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் கழத்துப்புதூர்லேருந்து, ஜெகநாதன் பூளக்காட்டுப்பாளையத்திலிருந்து பதில் கொடுத்திருக்காங்க, காளிப்பாளையம் வைத்தீஸ்வரன், சாந்தி, நந்தினி, வாணி லட்சுமி, முத்துகிருஷ்ணன் அவினாசியிலிருந்து ஒரு பெரிய விளக்கத்தோடையுமே கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள். மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதம்பச்சேரி, அனுஸ்ரீ கண்ணன் வடுகபாளையம் பொள்ளாச்சியிலிருந்து பதில் கொடுத்துருக்காங்க, சங்கர் ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழி, சுகம் ராஜா தேவராயபுரத்திலிருந்து, தொட்டம்பாளையத்திலிருந்து திவ்யபாரதி, கலைவாணன், ஹர்ஷா அவர்களும் அவங்க வாழ்த்துக்களோட தான் நிறைய பேர் இன்றைக்கி நினச்சிருக்கீங்க, பரவாயில்ல. பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் திரவியம் சரியான பதிலோடக்க சொல்லியிருக்கிறாங்க, பிரபாகரன் பல்லடம், ஜெயலட்சுமி மனோகரன் சிங்கானலூர், கோத்தகிரி சிந்து குஹன், சாவக்காட்டுப்பாளையத்திலிருந்து சங்கீதா தங்கவேல், பூலவாடி தீபிகா பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, பெலப்பம்பட்டியிலிருந்து சிவகுமார், புவனேஸ்வரி சீப்பு, சோமஸ்கந்தமூர்த்தி சரியான பதிலோடு நினைச்சிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

ஒரு மலரின் பயணம் படத்திற்காக கேட்டோம் இந்த பாட்டு. ராஜ் சீதாராமன், வாணி ஜெயராம் பாடினது, இசை சந்திரபோஸ். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஐசிஏஆரும் ஐசிஎம்ஆரும் சேர்ந்து விவசாயம், ஊட்டச்சத்து மற்றும் பொது சுகாதாரம் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரு திட்டம் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். சரியான பதிலோட நிறைய நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. ஹேஷ்மி ஹனு மிருத்துவன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சிறுமுகையிலிருந்து. பிரணயாகுகன் ஹோப் காலேஜ் நங்கவள்ளி ராஜாராம். ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மணிநகரம் மதுரை, கேன்பாளையம் பேச்சிமுத்து, நெல்லிமேடு பூங்குழலி நாகராஜ சோழன், ரமண முதலிப்புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா, திருப்பூர் குருவாயூரப்ப நகர் பிரபஞ்சன் யஷ்வந்த், அலிநகரம் மகாதேவன், கனியூர் அண்ணாதுரை, மனவை சந்திரசேகர் அவர்களோட என்ன நிறைய நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. எல்லாத்துடைய பேரும் ஓரளவுக்கு படிச்சாச்சு. இன்னைக்கு சரியான பதில் சொல்ல முயற்சித்த நேயர்களுடைய பெயர்கள் எல்லாம் படிச்சிட்டோம். அதே மாதிரி பதிலையும் தெரிஞ்சுக்கலாமே.

மனோபாடன பாட்டு கேட்டோம். என் ஜீவன் பாடுது படத்திற்காக பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேரம் 7:55. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 சேர்க்கை இந்த மாதம் 16 ஜூன் மாதம் 3 வரைக்கும் நடைபெற்று இருக்குது. அதனால தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்பக்கூடியவங்க www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் நம்ம விண்ணப்பிக்கலாம். இல்லை இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரசு தொழிற்பயிற்சி நிலையம் குன்னூர், இதனுடைய தொலைபேசி எண்கள் 9499055707. 9499055707. அதே மாதிரி பழங்குடியினர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கூடலூர், அதனுடைய எண் 0426 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோட 2243449 22634904426 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் நீங்க இணைச்சுக்கலாம். இன்னைக்கான கேள்வி என்ன மறுபடியும் ஞாபகப்படுத்திடலாமா? சமீபத்தில் ICAR மற்றும் ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இவங்க இணைஞ்சு விவசாயம், ஊட்டச்சத்து மற்றும் பொது சுகாதாரம் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரு திட்டம் உருவாக்குனாங்க. அதனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதனுடைய பெயர் சேஹத் மிஷன். சேஹத், SEHAT, சயின்ஸ் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹெல்த் த்ரூ அக்ரிகல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எஸ்க்கு சயின்ஸ் எக்ஸலன்ஸ், இ ஃபார் ஹெல்த், ஸோ ஹெச் த்ரூ அக்ரிகல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏடி, அதனால இதை சேகத் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விவசாய உற்பத்தியை ஆரோக்கியமான உணவாக மாற்றுறதன் மூலமாக ஊட்டச்சத்து குறைபாட்டை நம்மளால தடுக்க முடியும், வாழ்க்கை முறை நோய்களை கட்டுப்படுத்தும் அப்படிங்கறதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இதற்காக தான் இது உருவாக்கப்பட்டுச்சு. ரொம்ப ரீசெண்டாக இந்த மாதம் 11 இந்த சேகத்

மிஷனை தொடங்கி வச்சிருக்கிறாங்க டெல்லியில. ஸோ அதுதான் வந்து விவசாய உற்பத்தியை ஆரோக்கியமான உணவாக நம்ம மாற்றணும். அதனால ஊட்டச்சத்தினுடைய குறைபாட்டை நம்மளால தடுக்க முடியும், வாழ்க்கை நோய்களையுமே வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். என்னச்சிருக்கீங்க, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: പകൽ നിലവ് പടത്തിൽക്കാഹ് കേട്ടോ. ഇന്ന് പാട്ട് പി ജയചന്ദ്രൻ, പി സുശീല പാടുന്നത്. പാടലാശ്രിയർ ഗംഗയമരൻ, ഇസൈ ഇളയരാജ. நாம் இதுவரைக்கும் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது ஆர்ஜே மேஷ்ரி. தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்ணலாம். நிகழ்ச்சியில ஆர்ஜே மனோன்மணி கூட இணையலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ஐசிஎஃப் இல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டியானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி

0: கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் நான் RJ மனோன்மணி.

கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில உதித் நாராயணன் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் வைரமுத்து. கேட்டுட்டு வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பொதுவா மீன் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், தண்ணியில வாழும், அதை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துட்டோம்னா சில நிமிஷத்துல உயிர் போயிரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு வித்தியாசமான மீன் ஒன்று இருக்கு. இந்த மீன் 4 வருஷம் வரைக்கும் தண்ணி இல்லாமையே உயிர் வாழும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? இது சாதாரணமான மீன் கிடையாது, ஆப்பிரிக்கன் லங் ஃபிஷ். இயற்கையினுடைய மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றா பார்க்கப்படக்கூடிய இந்த மீன் கடுமையான வறட்சியையும் தாங்கி உயிர் வாழக்கூடிய திறன் கொண்டுதான் இருக்கு. ஆப்பிரிக்காவினுடைய சதுப்பு நிலங்களில் கோடைக்காலம் வந்துச்சு அப்படின்னா குளங்களில் இருக்கக்கூடிய தண்ணி மெதுவாக வற்ற ஆரம்பிக்கும். அப்போது பல மீன் வந்து இறந்துரும். ஆனால் இந்த ஆப்பிரிக்கன் லங் ஃபிஷ் மட்டும் என்ன பண்ணுன்னா ஒரு வித்தியாசமான செயல் செய்யுது. என்னென்னா, தண்ணி வத்த போகுது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னாலே ஈரமான சேற்றுக்குள்ளே ஆழமாக ஒரு குழி தோண்டி உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் தன்னோட உடல்லிருந்து ஒரு வலுவழுப்பான திரவத்தை சுரந்து தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு உறை மாதிரி உருவாக்கிக்கும். அது கெட்டியாகி ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி மீனை முழுசாக மூடிடுது. ஆனால் அதில் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த உறைக்கு மேலே ஒரு சின்ன ஹோல் மட்டும் இருக்கும். அதன் வழியாக வெளியில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசித்து தண்ணி இல்லாமல் உயிர் வாழும். இந்த நிலையை வந்து விஞ்ஞானிகள் கோடைக்கால உறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்காலத்தில் சில விலங்குகள் உறங்குற மாதிரி இந்த மீன் கோடைக்காலம் முடிகிற வரைக்கும் தன்னோட உடல் செயல்பாடுகளை ரொம்ப குறைச்சு கிட்டத்தட்ட தூக்க நிலையிலேயே இருக்குமா. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு சில மாதங்கள் கிடையாது, சில நேரங்களில் 4 வருஷம் வரைக்கும் இப்படியே உயிர் வாழுமா.

காதமான மும்துள்ளும் திரைப்படத்துல இருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில கே எஸ் சித்ரா ஹரிஹரன் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் வைரமுத்து. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: orange alert for severe heat wave. Bhopal, Indore and 16 other districts are under yellow alert. Yesterday, the temperature crossed 44 degrees Celsius in 10 cities. Nugaon in Chhatrapur district was the hottest place in the state. The mercury touched 46.8 degrees there. The biggest worry is that Nautapa has not even begun yet. Nautapa starts on May 25th and lasts for 9 days. The Met Department says the heat will remain at its peak till May 31st. Abhinav Goyal, Akashvani, Bhopal.
1: In IPL cricket, Sunrisers Hyderabad, SRH, defeated Royal Challengers Bengaluru, RCB, by 55 runs in Hyderabad last night, chasing a massive target of 256 runs. Set by SRH, RCB could manage to score 200 runs for 4 wickets in 20 overs. Rajat Patidar was the top scorer with 56 runs. For Hyderabad, Ishan Malinga claimed 2 wickets. Earlier opting to bat first, SRH posted 255 for 4 in their stipulated 20 overs. Ishan Kishan was the top scorer with unbeaten 79 runs and so he was named player of the match. Today, Lucknow Super Giants will take on Punjab Kings in Lucknow at 7:30 this evening. And now, for a look at today's newspapers, it's over to Nina Arakal.
2: Thank you, Sunil. The Asian Age leads with the headline, India-Cyprus Inc. six-packs boost trade security ties. The Reserve Bank of India Central Board has approved a record surplus transfer of 2.86 lakh crore rupees to the government for financial year 26, reports the Economic Times. In its editorial piece titled Sheep Within Meat, a new axis in the making, the Pioneer argues that the recent summit between Xi Jinping and Vladimir Putin signals a deepening China-Russia alignment with potentially major consequences for the global order. The piece suggests that Beijing and Moscow are moving beyond symbolism and toward a more coordinated challenge to American influence. It concludes that the emergence of such an axis may become one of the defining geopolitical development of our time. And finally, in a bold push to boost biodiversity and climate resilience, the Andhra Pradesh Forest Department has launched preparations to produce 25 million seed balls in June during the monsoon season, writes the Statesman. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to distribute over 51,000 appointment letters to new recruits in various government departments today. RBI approves record surplus transfer of 2.86 lakh crore rupees to central government for financial year 2025-26. US Secretary of State Marco Rubio arrives in Kolkata on his maiden 4-day visit to India to call on Prime Minister Modi in New Delhi this afternoon. IMD issues red alert for severe heat wave over East Madhya Pradesh, East Uttar Pradesh and Vidarbha today. Indian Army Officer Major Abhilasha Barak honored with prestigious UN Military Gender Advocate of the Year Award 2025. And in IPL cricket, host Sunrisers Hyderabad beat Royal Challengers Bengaluru by 55 runs. And with that, we end the morning news. Have a nice day.
3: Akashwani Koyamuthur 103 FM Kelunga Rasinga.
4: நேரம் 8:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அது போகிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாத காலத்தில் இன்னும் ஒரு இடத்துல அஞ்சல் அனுப்புறதுக்கு கழுதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் அமெரிக்காவில். அமெரிக்காவினுடைய சுபாயின் ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமம் சாதாரண இடம் கிடையாது. உலக புகழ்பெற்ற கிராண்ட் கேன்யான் அப்படிங்கிற மலை பள்ளத்தாக்குக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னா ரோடு வசதி கிடையாது. ஸோ கார் போக முடியாது, பஸ்ஸு போக முடியாது, இன்னும் சொல்ல போனால் ஒரு சாதாரண கொரியர் சர்வீஸ் கூட ஈஸியாக போக முடியாத அளவுக்கு ரொம்ப ரிமோட் ஏரியா. அங்கே வாழ்கிறது பழங்குடியினர் மக்கள் தான். பல நூற்றாண்டுகளாக அந்த இடத்துல தான் வசிச்சுட்டு வராங்க. அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா குதிரை, ஹெலிகாப்டர் இல்லை அப்படின்னா நடந்து தான் போகணும். சரி, அப்படி இருக்க அஞ்சல் எப்படி போகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, அதுக்கு தான் ஒரு வித்தியாசமான ஒரு வழி வச்சுருக்காங்க. அமெரிக்காவினுடைய தபால் துறை அதாவது யூஎஸ்பிஎஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அஞ்சல் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கழுதைகளை பயன்படுத்துகிறாங்க. இது இப்போ நேற்று ஆரம்பித்த ஒரு விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இந்த பாரம்பரியமான முறை இருக்குது. அஞ்சல் பைகள், தேவையான பொருள் எல்லாத்தையுமே கழுதைகள் சுமந்து கடினமான மலைப்பாதையில் சுமந்து

சுமார் ஒரு 8 மைல் தூரம் பயணம் பண்ணி அந்த இடத்துக்கு கிராமத்துக்கு கொண்டு போகுது. இந்த பாதை வந்து சாதாரண ஒரு பாதை கிடையாது, செங்குத்தான பாறைகள் நிறைஞ்ச பள்ளத்தாக்கு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். கீழே பார்த்தா கிட்டத்தட்ட 2000 அடி ஆழம் இருக்கும். ஆனாலும் அந்த கழுதைகள் ரொம்ப துல்லியமாக அந்த வழிகளை கடந்து போயிருமா.

0: பிரியமுடன் திரைப்படத்திற்காக தேவா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் அறிவுமதி. கேட்டுட்டு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. வங்காள விரிகுடான்னு கேள்விப்பட்டிருப்போம், வளைகுடா நாடுகள்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த வளைகுடாவுக்கும் விரிகுடாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் ஜியாகிரஃபியில பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. முதல்ல விரிகுடா அப்படின்னா கடல் ஒரு பெரிய பகுதி நிலப்பரப்புக்குள்ள அகலமா விரிஞ்சு உள்ள வந்திருக்கக்கூடிய பகுதி, அதாவது பெரிய ஓப்பன் ஏரியா மாதிரி இருக்கும். பொதுவாக இதில் கடல் பரப்பு பறந்து விரிஞ்சதாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வங்காள விரிகுடா உலகத்திலேயே ரொம்ப பெரிய விரிகுடா அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளான கங்கை, பிரம்மபுத்திரா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி இந்த மாதிரி பல நதிகள் எல்லாம் இந்த வங்காள விரிகுடாவில் தான் கலக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய துறைமுகங்கள் கூட இந்த விரிகுடா பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். சரி, வளைகுடா அப்படின்னா கடலோட ஒரு பகுதி மூணு பக்கமும் நிலத்தால் சூழப்பட்டு ஒரு சின்ன ஓப்பனிங் வழியாக பெரிய கடலோட கனெக்ட் ஆகி இருக்கும். அதாவது விரிகுடாவை விட கொஞ்சம் என்க்ளோஸ்டாக இருக்கும். இரண்டு நிலப்பகுதிகளும் அந்த பகுதிக்கு நடுவில் அமைஞ்சிருக்கும். உலகத்தில் ஃபேமஸான மெக்சிகோ வளைகுடா, அலெஸ்கா வளைகுடா இந்த மாதிரி பல வளைகுடாக்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய வளைகுடா நாடுகள் அப்படின்னா யுஏஇ, கத்தார், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமன் மாதிரி நாடுகள். இந்த நாடுகள் பெர்சியன் கல்ஃபை சுற்றி இருக்கிறதால தான் வளைகுடா நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அகலமா திறந்த மாதிரி இருக்கக்கூடிய கடல் பகுதி விரிகுடா, மூணு பக்கமும் நிலத்தால சூழப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய பகுதி வளைகுடா.
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி?

கண்ணகியின் சிரிப்பில் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில உன்னிமேனன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் கே சுபாஷ். சாக்லேட் அப்படின்னாலே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா முழுக்க முழுக்க சாக்லேட் மாதிரி தெரியக்கூடிய மலைகள் ஒரு நாட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த வித்தியாசமான இடம் எங்க இருக்கு அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய போஹோல் அப்படிங்கிற தீவுல. அங்கதான் ஃபேமஸான சாக்லேட் ஹில்ஸ் இருக்கு. முதல்ல பேர் கேட்கும் போது அது சாக்லேட்டால செஞ்ச மலையா அப்படின்னு நமக்கு தோணும், ஆனா கிடையாது. இங்க இயற்கையா உருவான நூத்துக்கணக்கான குட்டி குட்டி மலைகள் இருக்கு. மழைக்காலத்துல இந்த மலைகள் பச்சை நிறத்துல தெரியும். ஆனா கோடைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய புல்லெல்லாம் வறண்டு சாக்லேட் ப்ரௌன் கலரா மாறிடும். அப்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது யாரோ பெரிய பெரிய சாக்லேட் டிராப்ஸா வரிசையா வச்ச மாதிரி தெரியும். அதனாலதான் இதுக்கு சாக்லேட் ஹில்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த மலை சும்மா ஒன்று ரெண்டு மட்டும் கிடையாது, 1000க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன மலைகளாக அங்கே பரவி இருக்கு. ஒரு 20 சதுர மைல் பரப்பளவுக்கு இந்த பகுதி விரிஞ்சிருக்கு. இது பிலிப்பைன்ஸினுடைய ரொம்ப முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய 3வது தேசிய புவியியல் சின்னமாகவும் இருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா 2023 மே மாதம் யுனெஸ்கோ இதை பிலிப்பைன்ஸோட முதல் ஜியோ பார்க்காக அறிவிச்சிருக்காங்க.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நேரம் 8:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியா முடியும், சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியா முடியும். இதுல உள்ள ரகசியம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேளுங்க. ஜப்பான்ல ஒரு பெரிய வீரர் இருந்தார். அவர் பேரு நுபுநாகா. அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான். சிறிய படை பலத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படைகளையெல்லாம் முறியடிச்சிருக்கிறார். அவர் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர். ஒரு தடவை எதிரி மீது படையெடுத்து போயிருக்கிறார். அப்போ அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டுது.

இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட தெரிவிக்கிறது? ரொம்ப யோசனை பண்ணாங்க. கடைசியாக கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு மெதுவாக கேட்டுவிட்டாங்க. அவர் பார்த்தார், சரி அதை நாம் முடிவு செய்ய வேணாம், புத்த விகாரத்துக்கு போயிட்டு வருவோம், பூவா தலையாக போட்டு பார்த்துருவோம், என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா போருக்கு செல்லும் பொழுது முழு மனசோடு போகணும், ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார். தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போனாங்களாம். தலைவர் உள்ளே போனார், எல்லாரும் ஆவலோடு வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில் வந்தார். தளபதி, துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்தில் கூப்பிட்டார். அவங்க முன்னிலையில் ஒரு தங்க காசை எடுத்தார். இதை பாருங்கள், இப்போ பூவாக தலையாக போட்டு பார்த்துருவோம், பூ வந்தால் தோற்றுருவோம், தலை வந்தால் ஜெயிச்சிருவோம், அதனால் பூ விழுந்தால் போர் வேணாம், அதை தவிர்த்துருவோம், தலை விழுந்து

0: என்ன சொல்கிறீங்க? ஏன்னா போருக்கு செல்லும் பொழுது முழு மனசோடு போகணும், ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார். தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போனாங்களாம். தலைவர் உள்ளே போனார். எல்லாரும் ஆவலோடு வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில் வந்தார். தளபதி, துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்தில் கூப்பிட்டார். அவங்க முன்னிலையில் ஒரு தங்க காசை எடுத்தார். இதை பாருங்கள், இப்போ பூவாக தலையாக போட்டு பார்த்துருவோம். பூ வந்தால் தோற்றுருவோம், தலை வந்தால் ஜெயிச்சிருவோம். அதனால் பூ விழுந்தால் போர் வேணாம், அதை தவிர்த்துருவோம். தலை விழுந்ததுன்னா போருக்கு போவோம். விதி இப்போது நம்ம கையில் தான் இருக்குது. இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசு சுண்டி போட்டார். அது அப்படியே சுழன்று மேலே போய் கணீர்னு தரையில் வந்து விழுந்தது. எல்லாரும் ஆவலோடு அதை குனிஞ்சி பார்க்குறாங்க. தலை விழுந்திருக்குது, ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை. அப்படியே உறுதியான ஒரு முடிவோடு போருக்கு போனாங்க. வெற்றியோடு திரும்பி வந்தாங்க. வெற்றி விழா நடக்குது. தளபதி பேசுகிறார், இந்த வெற்றியை காசு தான் முடிவு பண்ணிச்சு, அதனால் விதியை வெல்ல யாரால முடியும் அப்படின்னார். சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். அப்போ அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமாக தளபதிக்கிட்ட கொடுத்தாராம். தளபதி அதை வாங்கி பார்க்குறாரு. அந்த நாணயத்தில் ரெண்டு பக்கமும் தலை தான் இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான். எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம், இது வள்ளுவர் வாக்கு. பரீட்சை ரிசல்ட் வர்ற சமயம் ஒரு பையன் ஒரு காசை சுண்டி போட்டு தலையாக பூவா பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா பாஸா ஃபெயிலாக பார்க்குறியா அப்படின்னு கேட்டாங்க. பரீட்சை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க. ரிசல்ட் வந்த பிறகு எங்கள் அப்பா என்னை திட்டுறதோடு விட்டுருவாரா இல்லை அடிப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அப்படின்னா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நேரம் 8:59. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கமும் அதனைத் தொடர்ந்து சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே மனோன்மணி. நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICF-இல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிர்க்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் முதிரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்

0: ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரம் காலை 9:02. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால நம்ம சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில 80s மற்றும் early 90s 90s முற்பகுதிகளில் வந்த பாடல்களை நான் ஸ்டாப்பா பேக் டு பேக்கா கேட்க போறோம். 80s and early 90s பாடல்கள்.

சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் நடிச்சிருக்கோம் கேட்ட பாட்டு நீ பாதி நான் பாதி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது. பாடலாசிரியர் வாலி, இசை மரகதமணி. தொடரும் பாடல் மைக்கேல் மதன காமராஜன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடின பாட்டு கேட்கலாம். பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா.

சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். கேட்ட பாட்டு நாட்டுப்புற பாட்டு. படத்திற்காக அருண்மொழி மற்றும் தேவி நீதியார் பாடின பாட்டு, இசை இளையராஜா. அதனைத் தொடர்ந்து இனி தர்மதுரை படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். கே ஜே யேசுதாஸ் வர்ணலதா பாடினது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா.

0: கேட்ட பாட்டு என் தங்கை கல்யாணி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடினது. பாடலை எழுதி இசையமைச்சது டி ராஜேந்தர்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
3: மதுரைக்கு எதுக்கு ஐயா போறீங்க?
4: மல்லி வாங்கலாம்.
3: மல்லி வாங்கறதுக்கு யாராச்சும் மதுரை வரைக்கும் போவாங்களா? பக்கத்து மளிகை கடையில கேட்டா குடுத்துற போறாங்க.
5: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
6: ஒரு நாளைக்கே 100 போட்டோ எடுத்து 99 போட்டோ டெலிட் பண்ணிட்டு ஒரு போட்டோ ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா பேஸ்புக்னு போட்டு லைக்ஸ் அப்படி அள்ளுவோம்.
5: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
2: கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். 80களில் வந்த பாடல்களும் 90களின் தொடக்கத்தில் வந்த பாடல்களையும் நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தொடரும் பாட்டு கேப்டன் பிரபாகரன் படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடினது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

கேட்டுப்பாட்டு அமரன் படத்திற்காக ஸ்ரீவித்யா பாடினது பாடலாசிரியர் பிரைசூடன், இசை ஆதித்யன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நேர்களை இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி, நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுநர் கே மணிமுத்து அவர்கள். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில தொடரும் பாடல் ஆணழகன் படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடினது பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். கேட்டு பாட்டு நான் சொன்னதே சட்டம் படத்திற்காக ஆஷா போஸ்லே பாடினது பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில தொடரும் பாடல் காவலுக்கு கெட்டிக்காரன் படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி பாடினது பாடலாசிரியர் இளையபாரதி, இசை இளையராஜா.

0: கேட்டுப்பாட்டு மாயா பஜார் படத்துக்காக கே எஸ் சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடினது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க.

0: கேட்ட பாட்டு பூக்களை பறிக்காதீர்கள் படத்திலிருந்து. இந்த பாடலை இன்னொரு நாள் நம்ம முழுமையா கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடினது. பாடலை எழுதி இசையமைச்சது டி ராஜேந்தர். இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை இணைந்திருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. நன்றி நேர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICF இல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு K.A. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் முதறுவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகை மாவட்டம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இனி கேட்கலாம் இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல் தான் 1 மணி நேரம் முழுக்க நாம கேட்க போறோம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 அப்படின்ற நம்பருக்கு. திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து பாட்டு போட மாட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு கேட்கக்கூடிய நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை இன்னும் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாட்டு கேட்கலாம்.

கேட்டுட்ருக்கீங்க இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடலாம் நம்ம கேட்டுட்ருக்கோம். உங்களுடைய பாடலும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9585800103 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய பாடல்களை வந்து கேட்காதீங்க. கேட்காத பாடல்களாக கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுவோம். அதே மாதிரி இன்றைக்கி விருப்பம் தெரிவிக்கக்கூடிய நேயர்கள் ஒரு வாரம் கழித்து பாட்டு கேளுங்க, ஏன்னா மற்ற நேயர்களோட பாட்டையும் நம்ம கேட்கணும் இல்லையா. அதனால் ஸோ அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பன்ரூட்டிலிருந்து கண்ணன், தோல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் எஃப்எம் 103 நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். பத்து மணி 20 நிமிஷம் கேட்டுட்டு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வரதராஜபுரம்ல இருந்து விஜயகுமார், மாறா படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க.

10:24. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கனியூர்ல இருந்து தர்மராஜ், பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து ஜோதிமணி தீபிகா வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க.

கேட்டிருக்கீங்க இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஆலாங்கொம்புல இருந்து விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய், ரித்விக், கனிஷ், அபினவ். காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
1: மதுரைக்கு எதுக்கு ஐயா போறீங்க?
2: மல்லி வாங்கதான்.
1: மல்லி வாங்கறதுக்கு யாராச்சும் மதுரை வரைக்கும் போவாங்களா? பக்கத்து மளிகை கடையில கேட்டா குடுத்துட போறாங்க.
3: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: ஒரு நாளைக்கே 100 போட்டோ எடுத்து 99 போட்டோ டெலிட் பண்ணிட்டு ஒரு போட்டோ ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா பேஸ்புக்னு போட்டு லைக்ஸ் அப்படி அள்ளுவோம்.
3: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
0: கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.

கபாலி திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டும் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. செம்மிப்பாளையம்ல இருந்து மனோஜ், நந்தினி, சுமதி, கனகராஜ். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெரிய கள்ளிப்பட்டியிலிருந்து செந்தில், மஞ்சு. வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க.

இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. விஜயமங்கலம்ல இருந்து கோபால், தேவி, பூங்கொடி, திருநாள் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கமும் அதனைத் தொடர்ந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சியும் கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே மனோன்மணி. நன்றி நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICFல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களிடம் உரிய நேரத்தில் தடையின்றி செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தாவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். CBSE 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகல்களை பெறுவதற்கான காலக்கெடு நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக வாகனங்களில் செல்லும் பயணிகள் வாகனத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேரம் காலை 11 மணி. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நேயருது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. இன்றைய நேயர் நிகழ்ச்சியில தினமும் ஒவ்வொரு நேயர் பங்கெடுத்து அவங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு யார் நம்ம கூட இணையறாங்க அப்படின்னு நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? ஐயம்பாளையத்திலிருந்து கருணாகரன் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நேயராரு. உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் கைத்தறி நெசவு பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரிங்க. நீங்க எத்தனை வருஷமா ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க?
2: நான் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு
1: சின்ன வயசுல இருந்து

0: கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்கள் சொல்லலாம்.
1: என்ன அசை மச்சான் படத்துல இருந்துங்க, ஆடியில சேதி சொல்லி, அதன் மனைவிக்காக ரொம்ப பிடிக்குங்க. கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்துங்க.
0: நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை.
1: ஆட்டமா தேர் ஓட்டமாங்க. பாட்ஷா படத்துல இருந்துங்க ராரா ராமையாங்க. சேரன் பாண்டியன்ல இருந்து சம்பாநாத்துங்க. நீரும் நெருப்பும் படத்துல இருந்து ஒரு அவியல் ஒரு அந்த பாட்டுங்க.
0: ஓகே, அதனால இது எல்லாமே உங்களுடைய விருப்ப பாடல்களா இருக்கு.
1: ஆமாங்க மேடம்,
0: கட்டாயமா கொடுத்துடலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றிங்க.
0: பாத்தீங்களா, நானும் ஃபிலோல சொல்லிட்டேன். அழைத்ததற்கு நன்றி. இல்லை, அவங்க தானே கூப்பிட்டோம். அதே மாதிரி நீங்களும் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க ஆசை அப்படின்னு சொல்லி உங்களோட பேரும் ஃபோன் நம்பரும் மட்டும் அனுப்புங்க. பாட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டதுக்கப்புறம் அனுப்பலாம். கருணாகரன் ஐயம்பாளையத்துலேருந்து அவருடைய பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஐயம்பளையத்திலிருந்து கருணாகரன் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இணைஞ்சு அவருடைய விருப்ப பாடல்களை எல்லாமே சொன்னாரு. தொடர்ந்து அவருடைய பாடல்களை கேட்கலாம்.

0: நேர்களி, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேர்களி, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி, ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி? நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுநர் கே. மணிமுத்து அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி, ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி? நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுநர் கே. மணிமுத்து அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். அம்பிகாபதி படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். தொடர்ந்து கேட்கலாம் பாடல்.

0: கேட்ட பாட்டு இதய கமலம் படத்திற்காக. பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடினது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். 1965 வெளியே வந்த இந்த படம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் ஏக்விட்டாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 7:30 ஏறுமோறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம், பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரைக்கும் நாம ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேஸ்ரீ. நன்றி நேர்களே.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
2: தேவி, புடி ஒழுங்கா சாப்பிடு,
0: கண்டிப்பா சாப்பிடுவேன்.
2: அது ஹெல்த் விஷயம், நீ கொஞ்சம் கேர்லெஸ் தான் இருப்ப. ஏ, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு சொன்னேன்ல, அதுக்குதான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா எடுத்து உள்ள போய் மறக்காம சாப்பிடு.
0: ஓகே, இதை சாப்பிட்டா அப்படியே ரத்தம் சுரக்கும் இல்லையா? ஆனா ஏற்கனவே நான் ஹை பிபில தான் இருந்தேன் தெரியுமா.
2: யாரோட ஓரி அடிட்டு வந்திருக்க நீ?
0: அது எப்படி கரெக்டா சொல்றீங்க?
2: என்ன, அப்படிதானே இருக்கும்.
0: என்ன, இந்த பக்கத்து வீட்டு இந்த ஆண்டி இருக்காங்கல்ல, அந்த ஆண்டிக்கு என்ன வயசாச்சு தெரியுமா? இப்ப வந்து அவங்க வந்து கார் ஓட்டத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி இப்ப போய் கார் டிரைவிங் ஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டு இருக்காங்க.
2: நல்ல விஷயம் தானே.
0: எடுக்கும் போது காருக்கும் சேர்த்து டிரைவிங் கிளாஸ் போய் எடுத்தாங்களாமா. 20 வருஷமா காரே எடுக்கவே இல்ல, தொடவே கிடையாது.
2: தேவையில்லையே, அவங்களுக்கு ஓட்டணுங்கிற ஆர்வம் இருக்கே, அதையே பாராட்டணும். நம்ம என்ன போய் அவங்க டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி அவங்கள போய் திட்டிட்டு வந்திய? நீ
0: திட்டம் எடுத்து சொல்லியும் அவங்க கன்வின்ஸே ஆகல. டிரைவிங் கத்துக்கிட்டு ரோட்ல காரை ஓட்டியே
2: தீருவேன். நீ இவ்ளோ டிஸ்கரேஜ் பண்ணி அவங்க டிஸ்கரேஜ் ஆகல பத்தியா? ஏன்னா இது வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அது அவங்களுடைய ஒரு கனவா கூட இருந்திருக்கும். கனவு காட்டுறதுக்கு வயசு வந்து ஒரு தடையே இல்லை. 65 வயசுல அவங்க கார் ஓட்டணும்னு அவங்க ஆசையே படக்கூடாதா? வித்யா கௌர் பாட்டி மாதிரி.
0: வித்யா கௌரா யார் அந்த பாட்டி?
2: அவங்க வந்து 72 வயசு, ஞாபகம் வச்சுக்கோ. ஜம்முல இருக்காங்க, அங்க கத்வா, கத்வான்னு ஒரு ஊருக்குல தெரியும்ல உனக்கு, அந்த ஊரை சேர்ந்தவங்க. அயர்ன் லேடி, இரும்பு மனுஷி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்க வந்து 59 வயசுல தான் கார் கத்துக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க.
0: ஓ, நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டியை விட ஒரு 5 வயசு கம்மி.
2: பக்கத்து வீட்டு ஆண்டியாவது கார் கத்துட்டு இருக்காங்க, லைசன்ஸ் இருக்கு. இவங்க கத்துக்கிட்டதே இல்ல.
0: அப்புறம்
2: அவங்க இவங்கள வந்து ஸ்கூல்ல எல்லாம் எடுத்துக்கல, டிரைவிங் ஸ்கூல்ல எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னடா, நமக்கே 59 வயசுல தான் ஞானோதயம் வந்திருக்கு, இப்பயும் வந்து நம்மள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. அவங்கள பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும், அவங்க ஏன் இவ்வளவு

0: ஒரு நாள் விட்டாங்கன்னா அவங்க ஸ்கூல் டீச்சரா இருந்தாங்க, அப்புறம் ஹெச்எம்மா இருந்தாங்க, மேபி பிஸியா இருந்திருப்பாங்க இல்லையா, ஆனா ஆசை இருந்திருக்கு அவங்களுக்கு. இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க 19 வயசுலயே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு.
1: 19 வயசா கல்யாணம் ஆயிடுச்சா?
0: ஆமா, 59 வயசு, அதான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடிதான் அவங்களுக்கு தோணி இருக்கு, அடாடா நம்ம போய் கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டிரைவிங் ஸ்கூல்ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு, எங்களால சொல்லித்தர முடியாது, சோ சாரி அப்படின்ட்டாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம எப்படியா கத்துக்கணும் சொல்லி இவங்களே போய் காரை ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டாங்க, செகண்ட் ஹேண்ட் கார்.
1: ஐயோ,
0: காரை வாங்கி வீட்டுக்கு வாசல நிறுத்திட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க, நீங்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு. அவரும் கத்து கொடுத்துருக்காரு இவங்களுக்கு,
1: பாத்தீங்களா,
0: நீ சொல்ற மாதிரி சொல்லாம டிஸ்கரேஜ் பண்ணாம வாங்க வாங்க நான் சொல்லித்தரேன்னு. ஆனா ஆச்சரியம் என்னமா, ஒரே வாரத்துல கியர்னா என்ன, ஸ்டீரிங் எப்படி ஹேண்டில் பண்ணும், எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. ஒரு மாசத்துல அவங்க மெயின் ரோட்ல ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஹைவேஸ்ல, நேஷனல் ஹைவேஸ்ல ஓட்ட ஆரம்பிச்சாங்களாம். ஒரே மாசம் சூப்பரா ஓட்டிட்டாங்கன்னா, அவங்க வந்து சின்ன வயசுல அவங்க வந்து சைக்கிள் ஓட்டி இருக்காங்க, ஸ்கூலுக்கு சைக்கிள் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் டூ வீலரும் ஓட்டி இருக்காங்க அவங்க.
1: சரி,
0: ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல போய் எதுக்கு உனக்கு இந்த விஷ பரீட்சை, இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா விடாப்படியா போய் கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்ட அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கார் வேலை இவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கு ஓட்டுறதுக்கு, டிரைவிங்க்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கார் மட்டும் இல்ல, நான் எல்லாமே லாரில எல்லாத்தையும் எல்லாம் ஓட்டி பாத்துட்டாங்க போல இருக்கு, இவ்வளவுதான் ரொம்ப ஈஸி எனக்கு அப்படிங்கிறாங்க. அதுல என்னன்னா, 120 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஓட்டுவாங்களாம்,
1: ஸ்பீடு.
0: ஆமா, அப்புறம் வந்து எல்லா காரும் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார் வந்து ஆடி மாதிரி பெரிய காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட என்னன்னா, நல்ல பிஸியான தெரு இருக்குல்ல, அது குறுகலான தெரு, அதுல போய் மனோவர் பண்ணி அப்படி இப்படி ஓட்டி அப்படி போறதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா.
1: இந்த வயசுல அவங்களுக்கு சாகசம் வேற,
0: இந்த மாதிரி தெருவுல புகுந்து வெற்றிகரமா வரேன், யாரையும் இடிக்காம நல்ல ஜம்முன்னு ஓட்டிட்டு வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவங்க ஓட்டுறதே நீ வீடியோவா பாக்கலாம், அந்த காட்டுறேன் பாரு,
1: காட்டுங்க. ஐயோ, சூப்பரா ஓட்டுறாங்க.
0: இவங்களுக்கு வந்து 3 பெண் குழந்தைங்களா, எல்லாரும் கல்யாணம் பண்ணி எல்லாம் அவங்க அவங்க ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்றது இல்ல, நானே எங்கனாலும் ஓட்டிட்டு போவேன், ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ணிப்பாங்களா அங்கங்க, எங்கெங்கெல்லாம் நீங்க ஓட்ட சொல்லுங்க ஓட்டுவேன், ஜம்மு போவேன், காஷ்மீர் வரைக்கும் ஓட்டின், எல்லா இடமும் ஓட்டிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு. அதான் இரும்பு பெண்மணி அப்படிங்கிறாங்களே, அந்த ஊர்ல அவங்களுக்கு தெரியாதவங்களே யாருக்கும் இல்ல.
1: இந்த மாதிரி ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போனா அந்த தெருவே திரும்பி பாக்குவோம் அவங்கள,
0: பாட்டிக்கு பல்லே கிடையாது.
1: ஐயோ, ஆமா, பல்லே இல்ல, ஆனா அழகா இருக்காங்கல்ல.
0: ஆமா, கியூட்டா இருக்காங்க பாரு. சொந்த கார் வாங்கி தான் நான் ஓட்ட கத்துப்பேன், அங்க கத்துக்கிட்டாங்க. அதாவது இவங்களை என்ன சொல்றாங்கன்னா, கனவுக்கு கரையேது அப்படிங்கிறாங்க. நிஜமாவே அவங்களை பார்த்தா அப்படிதானே இருக்கு, இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கு நமக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 59 வயசுல தான் கேக்குற தைரியமே வந்திருக்குங்கிறாங்க, நானும் கார் கத்துக்கிறேங்கிறது எப்பவுமே கனவாவே இருந்தது, அந்த வார்த்தை வெளியவே வரல என்கிட்ட இருந்து. பரவாயில்ல, இவ்வளவு நாள் வரல, இன்னைக்கும் வரலன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம தான் ரிட்டையர் ஆக போறோமே, இனிமேலாவது அதை செய்வோம்னு சொல்லிட்டு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர் ஆக போறோம், இனிமே என்னம்மாங்க, இனிமேதான் ஏதாவது பண்ணணும்னு எனக்கு அன்னைக்கு தோணுச்சு அப்படின்னு. அன்னைக்கு தோணலன்னா நானும் முடங்கி போயிருந்திருப்பேன். இப்ப நார்மல் லைஃபா இருக்கு, இப்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. கார் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது, அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு பாக்குறது எல்லாம் பிடிக்குமா அவங்களுக்கு. அவங்களே சொல்றாங்க, எனக்கு என்னவோ தெரியல, காரோடவே இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு.
1: அப்ப அவங்க காரை அவங்களே சர்வீஸ் பண்ணிக்கவும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.
0: இருக்கலாம், ஏன்னா இவ்வளவு கத்துட்டு இருக்காங்க. அது அப்ப நமக்கு யோசனை வருது இல்ல, பெட்ரோல் எப்படி போடுவாங்க, அங்கங்க எப்படி நிறுத்தி இது பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துக்கும் அவங்க ரெடியா பதில் வச்சிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப நார்மலா இருக்குங்கிறாங்க. சோ அவங்களை எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க போல இருக்கு, இவங்க ஜாலியா ஓட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா வித விதமான காரை வந்து அவங்க எப்படி, இந்த காருக்கு எப்படி இருக்கும், இந்த ஹேண்ட்லிங்க பத்தி சொல்றாங்களாம். வெளியில இருக்கவங்க நமக்கு வந்து பெருசா கார் மேல அந்த விருப்பம் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்களா, அதை பத்தியே பேசுவாங்க. இந்த பாட்டியும் அதை பத்தியே பேசுவாங்களாம். எனக்கு இது வந்து, நீங்க ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதை பத்தி பேசுவாங்கிறாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல, 120 கிலோமீட்டர் பர் ஹவர்ல கார் ஓட்டிட்டு போறது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நேஷனல் ஹைவேஸ்ல ஓட்டுறதா அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். 13 வருஷமா ஓட்டுறாங்க, ஆனா அப்பவே எடுத்துட்டாங்களாம், பயமே இல்லங்கிறாங்க. அதை விடவே இன்னும் நல்லா ஓட்ட கத்துக்கிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் எனக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க. இப்ப நீ என்ன பண்ற, அந்த ஆன்டிய போய் நீ என்கரேஜ் பண்ணணும்.
1: இந்த வீடியோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, நான் வந்து இந்த வீடியோவை காமிச்சு இதே மாதிரி நீங்க ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நானு ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா, இந்த வித்யா கவுர் பாட்டி வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, ஆனா டயர்ட் ஆகவே இல்ல, இப்பதான் சுறுசுறுப்பா இருக்காங்க.
0: அதுல இருந்து வார்த்தையை எடுத்து வார்த்தை ஜாலத்துல ஏதோ விளையாடுற புத்திசாலி போ. ஆனாலும் நீ வந்து அவங்களை அப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு எனக்கு இப்ப தோணுது. இப்ப நீ ஏற்கனவே டிஸ்கரேஜ் பண்ணிட்ட, இப்ப போய் சொன்னா நம்ம கிண்டல் பண்றாளோ அப்படின்னு அவங்களுக்கு தோணும்.
1: அதனால நான் உங்களையும் கையோடையே கூட்டிட்டு போயிடுறேன்.
0: இதுல வேற என்ன கூட்டிட்டு போய் பேச சொல்ல பாரு. சரி பேசுவோம்.
1: நீங்க சொன்ன இந்த கதை செம்ம இன்ஸ்பிரேஷனா இருக்குக்கா. இப்ப வந்து நானும் பல நாளா வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு
0: தெரியும்.
1: இப்ப நானும் டிரைவிங் ஸ்கூல் போய்
0: தெரியும் என்ன சொல்ல வர

0: நிறுத்து தாயே,
1: ஏன்
0: இரு, நீ அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்.
1: ஏன்
0: நீ ஒவ்வொருத்தரும் நான் ஏதாவது இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி சொன்னால் அக்கா நான் இப்போ போய் சேர்வேன் அவளதோட ஒரு வாரத்தில் நின்றுட்டேன். எதுக்கு வம்பு, அதெல்லாம் வேணாம். உனக்கு நான் ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன்.
1: அப்படியா?
0: உனக்கு காரு ஓட்டணும் அவ்வளோதானே?
1: ஆமாம்.
0: நீ வந்து உனக்கு பெட்ரோல் செலவில்லை, ஆக்சிடென்ட்டே ஆகாது.
1: என்னது இது, கார் பொம்மைய குடுக்கறீங்க?
0: ஆமா, பின்ன சாவி குடுக்கற கார் தானே, அது ஓடுற தூரத்துக்கு நீ ஓடியே போலாம் பின்னாடி. இல்லன்னா இன்னொரு ஐடியா இருக்கு, கயிறு கட்டி நீ இழுத்துக்கிட்டே போலாம். இன்னும் எக்ஸசைஸ் மாதிரி ஆச்சு, கூடவே ஓடின மாதிரி ஆச்சு. எப்படி ஐடியா? நீ எல்லாத்தையும் நான் காரை ஓட்டிட்டு வந்தேன் பெருமையா சொல்லலாம். பாரு என்ன மாதிரி யோசிச்சிருக்கேன் பாரு, உனக்கு ஒரு கிஃப்ட். நீ வச்சுக்கோ.
1: நீங்க என்ன கிண்டல் பண்றீங்கன்னு தெரியுது, இருந்தாலும் இந்த கார் பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. நீங்க எனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதனால தேங்க்யூ சோ மச். ஆனா இந்த பொம்மையை நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு.
0: என்ன இது, ஓம் பொம்மையாச்சே?
1: ஏன் பொம்மையா?
0: ஆமா, அதாவது ஷெல்ஃப்ல இருந்து எடுத்து உனக்கு கொடுத்தேன். ஓம் பொம்மை தான் எடுத்தேன், அதே உனக்கு தெரியல. போ வா, என்ன வந்து கார்ல டிராப் பண்ணு.
1: இது வேறையா? வாங்க போவோம். அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம்? இந்த பாட்டை நீங்க கேட்டிருக்கவே முடியாது, படம் வந்த மாதிரியும் தெரியல. அந்த படம் பேரு அக்கறைக்கு வாரீங்களா. ஷாம் சாரோட மியூசிக். ஷாம் சார் மியூசிக் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். படத்துல ஒரு அஞ்சு பாட்டு இருக்கு, இந்த வாரம் ரெண்டு கேட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு மீதி ரெண்டு சாங் போடுறேன். அவர் வந்து எப்போவுமே அவரோட படத்தில் ஜானகிம்மா சோலோ ஒன்று இருக்கும், எஸ்பிபி சாருக்கு ஒரு சோலோ வச்சிருப்பாரு. நல்ல சோல்ஃபுல் மெலடி. இதெல்லாம் நம்ம எப்படி கேட்காம போனோம்? ஏன்னா நம்ம ரிலீஸ் ஆன பாட்டு தான் நம்ம ஆல் இண்டியா ரேடியோவில் போடுவோம். அதனால கண்டிப்பாக நீங்கள் சிலோன் ரேடியோவில் கூட கேட்டிருக்கலாம். 1981 இந்த படம் வந்திருக்க வேண்டியது, ஆனால் அந்த ரிலீஸ் வந்து அதுதான் காட்டுது. மற்றபடி யாருக்கா எக்ஸ்ட்ரா தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ என்ன பாட்டு கேட்க போறோம்? எஸ்பிபி சாரோட சோலோ சாங், இளம் மஞ்சள் கொஞ்சுகின்ற செந்தூரம்னு ஒரு அழகான மெலடி. ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கும் போது. அடடா, நம்ம இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணும். அருமையான பாட்டு. இந்த படத்துல நான் நிறைய பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப நம்ம கேட்க போறது இந்த பியூட்டிஃபுல் மெலடி, இளம் மஞ்சள்னு ஆரம்பிக்கிற எஸ்பிபி சாரோட சோலோ. கேட்போமா?

இது குவிஸ் டைம். போன வாரம் என்ன கேட்டிருந்தோம், ஆபா பாப் குரூப்போட ஒரு பாடல் போட்டு இதுல லைட்டா இன்ஃபுளுயன்ஸ் ஆகி தமிழ்ல வந்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அடாடாடா, ஆல்மோஸ்ட் எவ்வளோ மெசேஜஸ், எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்களே, எப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் க்ளூ கொடுத்துருந்தேன், க்ளூ கொடுத்ததை மீறி கூட சில பேர் தப்பா போட்டிருந்தீங்க, நிறைய பேர் மேக்சிமம் கரெக்டா அனுப்பியிருந்தீங்க. என்ன பாட்டு முதல்ல அப்பாவோட அந்த சாங்கை கேட்டுருவோம்.

இது வந்து 1976 வந்த பாட்டு. அப்ப எல்லார் வாயிலையும் இந்த பாட்டு தான் இருந்திருக்கு, அந்த டிஸ்கோ ஈரோட ஆரம்பம். அந்த பாட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவர் இப்படி ஒரு பாட்டை பண்றாரு, கண் மலர்களின் அழைப்பிதழ். அதுதான் அந்த பாட்டு. தைப்பொங்கல் 1980 வருது.

மேஸ்ட்ரோ, ஜீனியஸ் இல்ல அவரு. எப்படி கிரியேட் பண்ணிருக்காரு இந்த பாட்டு, நம்ம ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்றதே பெரிய விஷயம். ஜானகி அம்மா, இளையராஜா சார் ரெண்டு பேரும் பாடின பாட்டு, ஐயோ எத்தனை பேரோட ஃபேவரட் அது. நமக்கு அப்பா அருமை தெரியல. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா ஆடாடா, அந்த காலத்திலேயே எப்படி கிரியேட் பண்ணிருக்காரு. உள்ள ஒரு சிம்பனியே பண்ணியிருப்பார் அந்த பாட்டு. போக போக போக எங்கெங்கயோ நம்மளை கூட்டிட்டு போகும். நிஜமாவே அந்த ஒரு ஈரி மியூசிக் மாங்க இல்லையா, கேட்கும் போது நமக்கு ஒரு திகில் படத்துல வர, த்ரில்லர் படத்துல வர மியூசிக் மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனா இப்பேற்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் மெலடி அந்த மாதிரி வரப்போகுதுங்கிறது நமக்கு சுவடே இருக்காது ஆரம்பத்துல. பொதுவா எல்லா பாட்டுக்கும் அப்படி இருக்கும் இல்ல, ஒரு தென்றல் வந்து என்ன தொடும்னா அதுக்கு முன்னாடி வந்துரும் அந்த ராக பாவம் வந்துரும். இதுல எந்த பாவமே இல்லாம ஆரம்பிச்சு எங்கேயோ ஒரு அப்படி மெஸ்மரைசிங் பாட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு அப்படின்னா என்ன சொல்றது சார், எப்பேற்பட்ட பாட்டை கொடுத்திருக்கீங்கன்னு இருக்கரம் கூப்பி நம்மளோட மனசார வணக்கத்தை தான் நம்ம சொல்ல முடியும். அபா பாப்.

குரூப் அதை ஒட்டி உங்களுக்கு ஒரு சின்ன தகவல், அவங்களோட மாமா மியா அப்படின்னு ஒரு பாட்டு, அதுவும் 76 ரிலீஸ் ஆச்சுதான். பிரபலமான பாடல நம்ம தமிழ் பாட்டுல இருக்கே, அந்த எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அந்த உல்லாச பறவைகள் பாட்டு, அழகு ஆயிரம். அழகு ஆயிரம் பாட்டுல அந்த மாமா மியா மாமா மியா மாமா மியாமா அப்படின்னு நிறுத்துவாங்க யாரு, நம்ம செல்லக்குட்டி. அந்த மாமா மியாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு இட்டாலியன் வார்த்தை, அவங்க வந்து ஒரு கேட்சி ஃப்ரேஸை எடுத்து அந்த பாட்டுல யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு பொருத்தம் பண்ணிருப்பாரு, எப்படி அழகு ஆயிரம் உலகம் முழுவதும், இந்த பூமி வந்து எவ்வளவு அழகு அப்படிங்கறதுக்கு. அப்ப இந்த மாமா மியாக்கு அர்த்தம் என்னன்னா, மதர் எர்த், நம்ம தாய் பூமி, அதுதான் அர்த்தம். ஆனா அப்புறம் அந்த வார்த்தையை வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா, ஆச்சரியத்துக்கான வார்த்தை, அடடே வாவ் அந்த மாதிரி சொல்றதுக்கான வார்த்தையா, அப்புறம் நம்பவே முடியலப்பா அப்படி எல்லாம் சொல்றதுக்கு இந்த மாமா மியாவை அப்புறம் யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் தாய் பூமி. இந்த பாட்டை சொல்லும் போது அந்த காட்சி விட இவரு தான் கொண்டு வந்து அங்க சேர்த்திருக்காரு. பாருங்களேன், ஜானகி அம்மாவை பாராட்டுற அதே நேரத்துல நம்ம ராஜா சார் எப்படி அந்த கம்போசிஷன் பண்ணிருக்காருன்னு பாக்கணும். ரொம்ப ஸ்டைலிஷான சாங் அந்த காலத்துல பாருங்களேன், 80களோட ஆரம்ப காலம், இன்னும் நம்ம கிட்ட அது எதுவுமே வரல, ஃபேஷன் எல்லாமே நம்ம கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்கும். பாட்டு பாருங்க அவ்வளவு ஸ்டைலிஷா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஆனா பாட்டு நல்லா இருந்தா தானே நீங்க சீன்ல காட்ட முடியும். ஜானகி அம்மா எப்படி பாடி இருப்பாங்க இல்ல, மாமம்மி மாமம்மி அம்மா அந்த நிறுத்துறது, ஐயோ சான்ஸே இல்ல. அபாவோட அந்த லீடு தான் அது மாமம்மி அந்த பாட்டு, அதனால எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் அனுப்பியிருக்கீங்கன்னு பாப்போமா. அதாவது நேத்து வரைக்கும் கூட சில பேர் ஆன்சர் அனுப்பிட்டு இருந்தீங்க. பாட்டு போட்ட அடுத்த செகண்ட் கரெக்டா ஆன்சர் பண்ணது அவினாசி பாபு மாதவன், அவரை தொடர்ந்து ஜேவியர் பால் ஜி என் வில்ஸ்ல இருந்து அவரும் அனுப்பிட்டாரு. மத்ததெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டியே ஆகணும். சரி, மீதி யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு பாப்போமா. சையத் ரசூல் செல்வபுரம்ல இருந்து, அப்புறம் வந்து செந்தில்குமார் ரமண முதலி புதூர், சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர்ல இருந்து, தென் பொன்மொழி நாகமணி, சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரில இருந்து, பொன்மலர்களின் அழைப்பிதழா கண்மலர் தானே நவநீதன் சென்னி மலையிலிருந்து, டெய்லர் முருகன் அவரே வந்து அவசரத்துல பொன்மலர்களின் அனுப்பிட்டேங்க கண்மலர்களின் அப்படின்னு போட்டாரு, படம் எல்லாம் போட்டாரு. ஈரோடு சூரம்பட்டி வலசுல இருந்து பா இளங்கோ, மோனிகா தீபக் சாந்தி இளங்கோ, கோவி தெலுங்கு வீதி பாட்ஷா, விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம், ஹோப் காலேஜ் பிரணயா குகன், அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நெசவாளர் காலனியிலிருந்து தருண் சந்தேஷ், அப்புறம் வடவள்ளி கிரிஜா, பிரபுதேவி ஸ்ரீசாய் அவினாசி, மூக்கனூர் பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி இந்திரபிரியா அகல்யா, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலேந்து, மதுக்கரை பெரியசாமி, ஆழியார் சுப்பிரமணியம், அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், சாய் மனோகர். நீங்க என்ன அனுப்பியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் தூண்டில் மீன் கேட்டிருந்தீங்க, அப்புறம் நான் க்ளூ கொடுத்தவங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. தூண்டில் மீன் யாரோட படம் உங்களுக்கே தெரியும், வி குமார் இல்லையா. நான் எப்பவுமே க்ளூ கொடுத்தேன்னா யாருடைய படம்னு நீங்க போய் செக் பண்ணிடலாம். அப்புறம் வேற யாரோ கூட இரு பறவைகள் கொடுத்திருந்தீங்களே, டி எஸ் சங்கர் பல்லடம்லேருந்து, நல்ல கெஸ் பட் நான் தான் கிளீனா கொடுத்துட்டேனே, கண்ணாலே இன்வைட் பண்றாங்கன்னு க்ளூவே கொடுத்துட்டேன். இதோட எப்படி ஈஸியா சொல்ல முடியும். சரி, தொடர்ந்து இன்னும் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க பாப்போம். பீடம்பள்ளி வாசுதேவன், பிரேம்நாத் பெரியநாயக்கம்பாளையம், கஞ்சம்பட்டி செல்வராஜ், கவிதா இளங்கோவன், ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி சேரன்மாநகர்லேருந்து, அப்புறம் தேவனூர் ஜோதிலட்சுமி கும்பகோணம் மனோகர், கனியாம்பூண்டி கனகரத்னம், தியான ஆதித்யன், நிவேதா செந்தில், தேஷ்னா தருண் ஈரோடு சூரம்பட்டி வலசுலேருந்து, மணவை சந்திரசேகர், வெளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி, ஹரீஷ், இன்னொருத்தர் வந்து குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர். நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, 2 நாள் மேக்சிமம் எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை மதியம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு 24 மணி நேரத்துல அனுப்பிட்டீங்கன்னா சிறப்பு, இல்லைன்னா திங்கள்குள்ளையாவது அனுப்புங்க. நீங்க வியாழன் வெள்ளி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம படிக்க முடியாது, ரெக்கார்டிங் நாங்க புதன்கிழமை பண்ணிடுவோம். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் என் பேர் வரலையே நீங்க சொல்லக்கூடாது. விடைய வந்து குடிவான வரைக்கும் சீக்கிரமா அனுப்பிடுங்க. ரைட், ஆரோன் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க, கவிதா அப்புறம் அரவிந்த். ஓகே, நான் எல்லாரோட பேரும் படிச்சிட்டேன். கரெக்டான ஆன்சர் சொன்னவங்க எல்லாருக்கும் இந்த அங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். ஓகே, இந்த வார குவிஸ் என்ன, இந்த வார குவிஸ் வந்து கொஞ்சம் ஈஸிதான் இருங்க இருங்க, ஆனா என்னன்னா கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி. இப்ப ஒரு சூப்பர் பாட்டு வரப்போகுது கேளுங்களேன். ஃபர்ஸ்ட் 2 லைனை மட்டும்தான் நல்ல காதல வாங்கிக்கோங்க.

கேட்டாச்சா? தஞ்சாவூர் சீமையில இந்த பாட்டு. இது என்ன படத்துல வந்தது? பொண்ணுக்கு தங்க மனசு. இசையமைப்பாளர் யாரு? ஜி கே வெங்கடேஷ் அவர்கள். இதுல ஒரு சூப்பர் பாட்டு இருக்குல்ல, தேன் சிந்து தேவானம், இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு கம்போசிங்க்கு

ராஜா சார் தான் உதவியாளர், ஜி கே வெங்கடேஷ் சாருக்கு இந்த பர்டிகுலர் சாங்கு அவரு தான் பண்ணார்னே சொல்றாங்க. இது தஞ்சாவூர் சீமையில இந்த டியூனை அவரு ரீயூஸ் பண்ணிருப்பாரு. ரீயூஸ்னா என்ன, ரெண்டு லைனுக்கு. இதே ஒரு தெம்மாங்கு டியூன் தான். என்ன பாட்டுன்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இந்த தஞ்சாவூர் சீமையிலே மாதிரி பிற்காலத்துல ஒரு படத்தோட டைட்டில் சாங்க்கு இதே டியூன் யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த ரெண்டு லைனை மட்டும் நீங்க கெஸ் பண்ணா போறோம். பாட்டு ஃபுல்லா கேட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகேவா? என்ன கஷ்டமா இருக்கா? தமிழ் பாட்டு தானே, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எங்களுக்கு உங்க மெசேஜஸ் எல்லாம் அனுப்பி வைங்க. ஓகே, என்றோ கேட்டது இன்று மினிக்குதுல கேட்ட ஃபர்ஸ்ட் பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுல, இளம் மஞ்சள் குஞ்சுகின்ற செந்தூரம் சூப்பர்பா இருந்தது இல்லையா? சரி, இந்த படத்துல அத்தனை பாட்டையும் எழுதியிருக்காரு. அவர் பேர் வந்து பட்டுக்கோட்டை தண்டாயுதபாணி. பிரசாஜன்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது இவ்வளவுதான் நமக்கு தகவல் தெரியுது ஷாம் சாரோட மியூசிக். அடுத்த பாட்டு என்னன்னா, இது வந்து ஒரு டூயட், மேலாடை மேகத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. அது பி ஜெயச்சந்திரன் சார் அருமையா பாடியிருப்பாரு. கூட வந்து கௌசல்யா அப்பப்போ ஒரு பாட்டு வந்துட்டு போவாங்களே, அவங்க வாய்ஸும் நல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது ஒரு டூயட். இப்ப நீங்க பாருங்களேன், கேட்டுட்டு அடாடா இத்தனை நாள் நம்ம கேட்கலையே, கேட்காத பாட்டா போச்சே அப்படின்னு சொல்ல போறீங்க. அக்கறைக்கு வாரீங்களா? அந்த படத்துல ஷாம் சார் மியூசிக்ல வந்த மேலாடை மேகத்தில் அந்த பாட்டை இப்ப கேட்டு ரசிப்போமா?

சரி, இப்போ உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். ஆழியார் சுப்பிரமணியம் என்ன போட்டிருக்காரு, அதாவது இந்த கண்மலர்களின் அழைப்பிதழ் நம்ம பாட்டை அந்த காலத்துல கேசட்ல கேட்டு கேட்டு தேய்ச்சி கேசட் அருந்து போச்சு மேடம், அவ்வளோ கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு இருக்காரு. அப்பெல்லாம் வாரத்துல 15 ரூபாயை வந்து கேசட்ல பதியறதுக்காக எடுத்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது 83 அப்புறம் தானே இதெல்லாம் சாத்தியமாச்சு, ஏன்னா அப்ப டேப் ரெக்கார்டரே இல்லையே யார்கிட்டயும். ஓகே, அந்த இதை வந்து அவர் நினைவு கூர்ந்து நமக்கு எழுதியிருக்காரு. மணவை சந்திரசேகர் 1980களில் வர்த்தக ஒலிபரப்பில் கேட்ட விளம்பரதாரர் நிகழ்ச்சியை நினைவுபடுத்தியது. ஓ, விவித் பாரதியில கேட்டதை அவர் சொல்லியிருக்காரு. எது அன்னைக்கு வந்த திரை விமர்சனம் கேட்டுட்டு சொல்லியிருக்காரு. காலத்தின் இனிமையும் பழைய வானொலியில் அனுபவித்த அந்த சுவையான அனுபவத்தையும் மீண்டும் நினைவு கூற வைத்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அடுத்து வந்து பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா, மூக்கனூர்ல இருந்து. அர்த்தமுள்ள அரட்டை வந்து மிகவும் சிறப்பா இருந்தது மேடம், பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக அருமை, இரண்டு மேடம்களுக்கும் நன்றி அன் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டாரு. சுதாகர் ஆதித்தன் என்ன போட்டிருக்காரு, சாய்வுனார் கலி, திருக்குறள் சிந்தனையாளர் பொன்னுசாமி சார், அவர் கௌரவம் படம் பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் வசந்த மாளிகை பாட்டு வந்து நீங்க போட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு, நான் ஒரு சிவாஜி ரசிகன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு போட்டிருக்காரு. எப்படிங்க அப்படி யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு இல்லையா, அதுக்கு அவர் கொடுத்திருக்காரு, உங்க மூளைத்தாங்க சொல்றேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்ப நீங்க வந்து இந்த 3 மணி டீ டைம்ல இருந்து 1974 வரைக்கும் கேட்கலாம்னு சொல்லியிருந்தீங்க, நடிகர் திலகம் பாட்டு, மக்கள் திலகம் பாட்டு, இதெல்லாம் கேட்க காது இயங்குது, காது கேட்க காத்திருக்கு, காது குளிருது, எஃப்எம் அதிருதுன்னு போட்டிருக்காரு. ஓகே, அன்று அட்லஸ் டிக்ஷனரி, அட்லஸ்ல ஏது டிக்ஷனரி, லிப்கோ டிக்ஷனரி தானே, இன்று சௌமியா அம்மா டிக்ஷனரின்னு போட்டிருக்காரு. புரிஞ்சது உங்க பாராட்டு, நன்றி. இந்த பெண் ஆளுமைகளை வந்து நீங்க தேடி தேடி இன்டர்வியூ பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரிமலா சுவாமிநாதன் அவர்களோட நிகழ்ச்சியை பாராட்டி அனுப்பியிருக்கார். என்றோ கேட்டதுல ரெண்டு பாடல்களும் நன்றாக இருந்தன. அர்த்தமுள்ள அரட்டையில் வித்தியாசமான பெண் ஆளுமைகளை அறிமுகப்படுத்த சிறப்பு சௌமியா மேம். இது யாரு, அவினாசி, பாபு மாதவன், 24 வயசு, மிஸ் இந்தியா அண்ட் ஆர்மி ஆபீசர், அவங்களோட விடாமுயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், காஷிஷும் கோஷிஷும் ரெண்டும் செய்ய வாழ்த்துக்கள். ஆஹா, புரிஞ்சிட்டு போட்டிருக்காரு. என்றோல வேடனி தேடியம்மான் பாடல்கள் ரம்பா உருவசி மேனக்காவும், அப்புறம் கசப்பும் இனிப்பும் தேன் சிந்து மலரலுவோ, அந்த பாட்டு ரெண்டுமே இனிமை அப்படின்னு போட்டிருக்காரு. அற்புதமான நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி, கேட்பதற்கு வியப்பாக உள்ளது அர்த்தமுள்ள அரட்டை. நேயர்களின் பெயர்களை மேடம் அவர்கள் படிக்கையில் மனதுக்குள் ஒரே குதூகலமாக இருக்கிறதே அப்படின்னு சையத் ரசூல் செல்வபுரம்ல இருந்து போட்டிருக்காரு. அப்புறம் வந்து நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, செல்வராஜ் கஞ்சம்பட்டியிலேருந்து, கவிதா இளங்கோவன், அப்புறம் சோமசுந்தர பிரபு, பீடம்பள்ளி வாசுதேவன், எஸ் பழனி, இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள். 2 வாரம் ஊருக்கு போனதால நிகழ்ச்சியை கேட்க முடியவில்லை, இந்த வாரம் முதல் நிகழ்ச்சிகளை கேட்டு கருத்துக்களை பதிவிடுகிறோம் அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, தியான ஆதித்தன், தேஷ்னா, தருண், சோரம்பட்டி வலசு, ஈரோட்ல இருந்து. 2வது பாடல் கவிஞர் சேலம் ஆறுமுகம் எழுதினார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அது ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. உண்மையிலேயே எங்களுக்கு ஒண்ணு புரியலங்க. என்ன புரியல, நான் உங்களை பாராட்டுறதா, ராஜா சாரை பாராட்டுறதா, விசித்திரமான கோணத்தில் விசித்திரமான கேள்விகள் இன்று வந்து கேள்வி. வாழ்த்துக்கள் மேடம். பா இளங்கோ, மோனிகா, தீபக், அஷ்மிதா இவங்க எல்லாம் வந்து ஈரோடு சூரம்பட்டி வலசுல இருந்து அனுப்பியிருக்காங்க. சார், ராஜா சாரை மட்டும் பாராட்டுங்க, என்ன மாதிரி பாட்டை கொடுத்துருக்காரு, அதனாலதான் நம்மளால தேடி கொடுக்க முடியுது. ஒவ்வொரு பாட்டை போடும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அர்த்தமுள்ள அரட்டை மிகவும் சிறப்பான பிடித்தமான அரட்டை, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்றோ கேட்டதுல ரம்பா ஊர்வசி மேனகா பாடலும், கசப்பும் இனிப்பும் தேன் சேர்ந்து மலரவ பாடலும் இனிமே, ரெண்டுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ், கூடி வாழ்வோம் டிராமா ரொம்ப நல்லா இருந்தது, தற்போதுள்ள குடும்பங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு போட்டிருக்காரு. நாங்க சனிக்கிழமை ஒலிபரப்பாகிற வந்து அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது எல்லாம் ரிப்பீட் கேட்டிருந்தோமே, இன்னைக்கு போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சீக்கிரம் சொல்றேன். ஓகே, எவ்வளவு சிரமப்பட்டு பாடலை தேர்வு செய்கிறீர்கள், தருகிறீர்கள், நன்றி மேடம் அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, பிரபுதேவி ஸ்ரீசாய் அவினாசியிலிருந்து. 6:40, 8 மணி பாடல்கள் மிக மிக அருமையாக

உள்ளது. இந்த பாட்டு நேத்து போட்டது, போன வாரம் போட்டது அப்படின்லாம் சொல்றீங்களே, எப்படி மேடம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு 6:40, 8 மணி இதெல்லாம் நீங்க தானே செலக்ட் பண்றீங்கன்னு கேட்டிருந்தாரு. ஆமா, ஞாபகம் வச்சுக்குவேன் நான், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா நீங்க பாராட்டுறீங்க பாருங்க, இதனால நான் ரொம்ப உண்மையாவே மெனக்கடுறேன், ரிப்பீட்டே வந்துடக்கூடாதுன்னு. அதே பாடல்களை எப்பவுமே பாராட்டி அனுப்புறது பாபு மாதவன், அவர் அவினாசிலேருந்து, அப்புறம் பிரேம்நாத் பெரியநாயகம் பாளையம்லேருந்து, கோணமலை ஆனந்தன் எல்லாம் பாராட்டியிருக்காங்க. திண்டுக்கல் நாகல் நகர்லேருந்து நடராஜன், இந்த லக்ஷ்மி பாட்டு திரைப்படத்தில் வந்த பாட்டு போட்டிங்க, வரிசையாக எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு வந்த சிறுவாணி சாரல் பற்றி அவர் போட்டிருக்காரு. கூடி வாழ்ந்தால் நாடகம் வந்து ரொம்ப அருமைங்க. இப்பொழுது நமது வீட்டருகே நடக்கக்கூடிய சம்பவங்களை நமது காதருகே கொண்டு வந்த மாதிரி வானொலி கொண்டு வந்தது. அப்புறம் ஏறுமூறும் நிகழ்ச்சியை குறித்து பாராட்டது. புலக்காட்டுப்பாளையம் ஜெகநாதன் அனுப்பியிருக்காரு. 9:00 வந்த டிராமாவே நிறைய பேர் பாராட்டியிருக்கீங்க, வானொலிக்கு 90ல வந்தது இல்லையா மண்ணின் மகள், அது ரொம்ப நல்லா இருந்தது, நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். கசப்பும் இனிப்பும் அப்படிங்கிற படம் பேரை இன்னைக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில தான் முதல் முறையா கேட்டேன், மிகவும் இனிமை அப்படின்னு அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன் அனுப்பியிருக்காரு. முத்தான 3 பாடல்களை ரசித்தோம், ரொம்ப உருவசி மேனக்க பாட்டு, ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் எங்களை பழைய ஞாபகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்கன்னு பிரேம்நாத் பெரியநாயகம் பழமிலேருந்து போட்டிருக்காரு. உங்க தமிழ் உச்சரிப்பு அழகாக இருக்கு, இவர் யாரு, முருகேசன் பொள்ளாச்சிலேருந்து, இன்னைக்குதான் அவர் முதன் முதலா நம்ம ப்ரோக்ராம் கேட்டுட்டு மெசேஜ் பண்றாருன்னு நினைக்கிறேன். எனிவே நன்றி. தன்னுடைய கருத்துக்களை ஒரு இன்லைன் லெட்டர்ல அனுப்பி வச்சிருக்காரு என் பாலசுப்ரமணியம் போத்தனூர்லேருந்து. இந்த வாரம் அத்தமிழ் அரட்டை மிகவும் நன்றாக இருந்தது, அதை நீங்கள் இருவரும் சொல்லிய விதம் அருமை பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விமலா ரமணியின் நாடகம் கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தது, அவர்களுடைய நாவல்களை நான் அதிகம் படித்துள்ளேன். திங்களன்று மதியம் ஒளிபரப்பான ஊர்ப்புறத்தில் இடம்பெற்ற எலும்பு முறிவு டாக்டர் அவர்களின் நேர்காணல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, எளிமையாக விளக்கினார், பாராட்டுகள். அப்புறம் செவ்வாய் என்று ஒலிபரப்பான சாய்வு நாற்காலியில பங்கு பெற்ற பரிமளா சுவாமிநாதன் பெண்மணியோட நேர்காணல் சிறப்பாக இருந்தது, அம்மா அவங்களுக்கு 78 வயசே அப்படின்னு போட்டிருக்காரு, அவருக்கும் என்னோட பாராட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்றோ கேட்டது இன்று மினிக்குது, அது அதிகம் ஒலிக்காத பாடலை ஒளிபரப்பியது சிறப்பு, மதுக்கரை பெரியசாமி அனுப்பியிருக்காரு. இவர் சாதாரண பெண் அல்ல, அசாதாரணமானவர், லட்சத்தில் ஒருவர் தான் இப்படி அவதாரம் எடுப்பாங்க. தேன் சிந்தும் மலரல்ல ஓ பாட்டு உண்மையாவே செவிகளில் தேன் பாய்ச்சியது, கடின உழைப்புக்கு வாழ்த்துக்கள். உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இப்ப குவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். இப்ப ஒரு சூப்பர் பாட்டு வரப்போகுது, அந்த பாட்டோட அந்த முதல் 2 லைனை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க.

0: இது ஒரு நம்மளோட தெம்மாங்கு டியூன் தான், பாப்புலரான தெம்மாங்கு டியூன். ஆனால் அது குறிப்பாக அதிகமாக கையாண்டது ராஜா சார். படத்துக்கு என்னவோ ஜி கே வெங்கடேஷ் தான் இசையமைப்பாளர், இவர் வந்து அவருக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்காரு ராஜா சார். இவர் தான் இந்த பாட்டே பண்ணியிருக்காருங்கிறது அவரே பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சரி, இதே பாட்டை அந்த முதல் ரெண்டு அடியே அவர் வந்து பிற்காலத்துல தன்னுடைய படத்துல ஒரு டைட்டில் மியூசிக்கு இந்த டியூனை யூஸ் பண்ணியிருக்காரு. நல்லா ஒத்து கேட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க அவர் யாரு. பாட்டுக்கான ராஜா ஆச்சே, அப்ப பாட்டு அப்படிதானே இருக்கும். குளூ கொடுத்துட்டேன், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சீங்கன்னா டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணி தள்ளுங்கோ. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்றோ கேட்டது இன்றும் இனித்தது என்றும் இனிக்கும் இந்த டாக் லைனோட மீண்டும் அடுத்த வாரம் சூப்பரான ரெண்டு என்றோ பாடல்களோட, யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு அரட்டையோட, அப்புறம் மண்டைய கொடையற மாதிரி ஒரு குவிஸோட மீண்டும் சந்திப்போமா? அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் சௌமியா. கீப் ஸ்மைலிங்.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி ரயில்வே தேர்வுகளில்

பயிற்சி பெறுவது எப்படி நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுநர் கே மணிமுத்து அவர்கள். இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம், அதனைத் தொடர்ந்து பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு மகிழலாம்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும், அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51000க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICF நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புக்கின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழி நடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
0: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பா

0: பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரஸ்ட் சிகரத்தில் இருந்து மட்காத கழிவுகளையும் சேகரித்தனர். எவரஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 232 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நில வளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சௌஹான் அறிவுறுத்தினார். நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின்று இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்குள் 3வது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் விலை 91 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92.49 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். CBSE 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 வரை கால அவகாசம் இருக்கும் என்று CBSE தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு CBSE கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோல்

0: இந்தியாவின் முன்க்ஜின் பேட்ஸனை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் 2வது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாணிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இனி பூந்தென்றல் கேட்கலாம். பூந்தென்றலில் முதல் பாடலாக KGF 2 திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம்.

0: இதுவரை பூந்தென்றல் கேட்டீர்கள்.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமா வர்ற, இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர கேன்சர், சினைப்பையில வர கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீட்டெயிலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில

0: ஜாதிகள் வயிற்றையே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான மதிய வணக்கம் சொல்லிட்டு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னைக்கு நாம எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஸ்பானிஷ் மொழியில வெளியான யூ கீப் தி கிட்ஸ் இந்த திரைப்படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படம் 2021 வெளியாகி இருக்கு. ஸோ இந்த படத்துல விக்டர் ஃப்ளோரா அப்படிங்கிற கப்புக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க ரெண்டு பேரும். ஆனால் குழந்தைய நீ பார்த்துக்கோ அப்படின்னு ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணுறாங்க. அதுக்காக சில காமெடியான சில விஷயங்களும் பண்ணுறாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

கேட்டுட்ருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யூ கீப் தி கிட்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த படத்தோட ஆரம்பத்தில் நமக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. பல வருஷமாக வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்காங்க. வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ள சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்பவுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஆர்கியூமெண்ட் அவ்வளவு வரும். ஒருத்தர் பேசினா இன்னொருத்தருக்கு அவ்வளவு கோபம் வரும். ஓவராலாக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா டயர்டாக போர் ஆகிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வராங்க. இப்படி நம்ம வாழ்கிறதுக்கு பேசாமல் டிவோர்ஸ் வாங்கிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு ஆடியன்ஸை நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஓகே அடுத்த சீன் வந்து கோர்ட்டில் தான் வரப்போகுது, யார் குழந்தைங்களை வச்சு பார்க்க போகிறாங்க அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் சண்டை போட போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே தான் இந்த படம் ஒரு செம்ம ட்விஸ்ட் கொடுக்குது. சாதாரணமாக டிவோர்ஸ் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா தனித்தனியாக குழந்தைங்களை நாம தான் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ரெண்டு பேருமே தலைகீழாக யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு அவரோட ஆஃபீஸில் ஒரு பெரிய வேலை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதே சமயம் ஒய்ஃப்க்கும் கெரியர் செட்டில் ஆகிற ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்குது. இப்போது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா குழந்தைங்களை ஃபுல் டைம் பார்த்துக்கிட்டா நம்மளோட கெரியர் போயிடும், ஃப்ரீடம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ரெண்டு பேரும் தனித்தனியாக யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களை நான் வச்சு பார்க்கக்கூடாது, அவங்க தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே நினைக்கிறாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்குது ஒரு காமெடி கலந்த ஒரு போராட்டம். ஸோ ரெண்டு பேருமே வெளியில் நல்ல பேரண்ட்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் எப்படி கிட்ஸை ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுறலாம் அப்படின்னு, ஒய்ஃபும் ஒய்ஃப் கிட்ட விட்டுறலாம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டும் தனித்தனியாக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமை காமெடியாக காட்டுறாங்க இந்த படத்தில். ஆனால் இந்த ஃபன்னி கேமில் ஜெயிக்க போகிறது ஒய்ஃபா இல்லை ஹஸ்பண்டா அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யூ கீப் தி கிட்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டிவோர்ஸ் வாங்க முடிவு பண்ண ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களை யார் வச்சுக்கிறது, யார் வச்சு பார்க்கறது அப்படின்னு சண்டை போடுறதுக்கு பதிலாக யார் வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே தனித்தனியாக ஒரு மனக்கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, குழந்தைங்களை பார்த்துக்கிற ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட வந்தால் என் வாழ்க்கை என்னாகும், என்னோட வேலை என்னாகும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. அதனால இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, தனியாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அம்மா உங்களை நல்லா பார்த்துப்பா, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க, அம்மா கூட இருக்கிறது தான் வந்து ரொம்ப சேஃப்டி அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களை அப்படியே அம்மா பக்கம் தள்ளுவார். இதே மாதிரி அம்மாவும் குழந்தைங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் அப்பா தான் உங்களை நல்லா பார்த்துப்பாரு, நீங்கள் கேட்குறதெல்லாம் அப்பா தானே வாங்கி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒய்ஃபும் அந்த குழந்தைங்களை அப்பா பக்கம் தள்ள பார்ப்பாங்க. ஆனா வெளியில மட்டும் ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் மாதிரி நடிப்பாங்க. எனக்கு கிட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டைலாக்ஸ் பேசுவாங்க. நார்மலாக கிட்ஸுக்காக ஃபைட் பண்ணுற பேரண்ட்ஸை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே கிட்ஸ் கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. இங்கேருந்து ஸ்டோரி கொஞ்சம் இமோஷனல் சைடுக்கும் போக ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு ஃபேமிலி பிரேக் ஆகுது அப்படின்னா அதனால பாதிக்கப்படுறது பெரியவங்க மட்டும்.

கிடையாது, குழந்தைங்களும் சேர்ந்து சைலண்ட்டாக பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அதுதான் இந்த படமும் மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கும். ஆனால் இந்த காமெடியான ஒரு ஃபைட்டில் இன்னும் டேஞ்சரஸ் லெவலுக்கு போவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒருத்தரையொருத்தர் தோற்கடிக்கிறதுக்காக எந்த மாதிரி லெவல்லலாம் பிளான் போடுறாங்க, அந்த பிளான் யாரை வந்து ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

ஒரு மணி 19 நிமிஷம் கேட்டுட்ருக்கீங்க. மணி ஒன்று மலர் ஒன்று. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யூ கீப் தி கிட்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ குழந்தைய நம்மக்கிட்ட வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் நிறைய திட்டம்

போடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னா, அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு, அம்மாவுக்கு பெரிய நோய் இருக்குது, அதனால் நீங்கள் அம்மா கூட இருந்து அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களோட மனசை மாத்துறாரு. இந்த மாதிரி ஆரம்பத்தில் எல்லாமே ஃபன்னியாக இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னா, குழந்தைங்களை வந்து எக்ஸ்ட்ரா நாட்டியாக்க ட்ரை பண்ணுவார். எதுக்காக அப்படின்னா, பாரு என்னால் இவங்களெல்லாம் சமாளிக்கவே முடியல, நீ இருந்தால் தான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துவாங்க. ஏன் அப்படின்னா, என்னால் பாரு அம்மா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, நம்மளால் அம்மா கூட இருக்க முடியாது, நம்ம அப்பா கூடயே போயிடலாம் அப்படின்னு வந்து குழந்தைங்க திங்க் பண்ணுற மாதிரி யோசிக்க வைப்பாங்க. ஸோ எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஹஸ்பண்ட்னால் கிட்ஸை ஹேண்டில் பண்ணவே முடியல அப்படிங்கிறதுக்காகவும், ஒய்ஃபை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக பிளான் போடுவார். ஒய்ஃப் மட்டும் என்ன சும்மாவாக இருப்பாங்க, அவங்களும் அதுக்கு கவுண்டர் பிளான் போடுறாங்க. ஸோ சில நேரம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை அப்படின்னா யார் கரெக்டு தெரியாதுல்ல, ஆனால் சில சமயம் செம்மையாக ஸ்ட்ராங்காக ஈகோ மட்டும் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும், ஒருத்தரை ஒருத்தர் தோற்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ஜாஸ்தியாக ரெண்டு பேருக்கும் இருக்கும். ஸோ கோர்ட்டில் வந்து நல்ல பேரண்ட்ஸ் மாதிரி நடிப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒரு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய சேஞ்சை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன் அம்மா அப்பா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, முன்ன மாதிரி அம்மா அப்பா நம்ம கூட பாசமாக இல்லையே, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, ஏன் எப்பவுமே வந்து இந்த மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கன்ஃபியூஷன் ஸ்லோவாக அந்த கிட்ஸ் கிட்டையும் வர ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா காமெடியாக இருந்த இந்த விஷயம் எல்லாமே கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இன்னும் அதை ரியலைஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள காம்படிஷன் மட்டும்தான் இன்னும் பெருசாக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் யார் பெட்டர் பேரண்ட் அப்படின்னு இருந்த ஃபைட் வந்து என்னாகும்னா, யார் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலருந்து எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிற லெவலுக்கு போயிடும். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தங்களோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு யூ கீப் தி கிட்ஸ் இந்த திரைப்படத்தை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் கெரியர் இம்பார்ட்டன்ட், அதே சமயம் ஃப்ரீடமும் இம்பார்ட்டன்ட். என் வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் ஸ்லோவாக அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேருக்கும் புரியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒய்ஃபும், இல்லை நீ தான் செல்ஃபிஷாக யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட போட பழைய விஷயம் எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சண்டைக்குள்ளேயும் கூட சில மொமெண்ட்ஸ் வந்து அவங்களோட பழைய பாண்டிங் தான் இந்த சண்டையிலேருந்து நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ரெண்டு பேரும் வந்து நான் தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே இருப்பாங்க. சரி, என்னதான் ஆகுது அப்படின்னு ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாமா?

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் யூ கீப் தி கிட்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். குழந்தைங்களை வச்சுக்கிறது ஒரு பேர்டன் கிடையாது, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. ஸோ ஒரு நாள் ஸ்கூலில் இந்த மூணு குழந்தைங்கள் மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க, அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க, அதுதான் நாங்கள் இப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது தான் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி சொல்கிறாரு, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஒய்ஃபும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசு இன்னும் மாறவே இல்லை. என்ன ரியலைஸ் பண்ணாலும் எனக்கு டிவோர்ஸ் வேணும், இதே தான் அவங்க மனசில் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஸ்கூல் ஆனுவல் டே வருது, அதில் அவங்க குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி டீம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்.

நேர்களை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யூ கீப் தி கிட்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி சில நாட்கள்ல அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கிடைக்குது. ஸோ விக்டர் டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பும் போது அவரோட ஒய்ஃப் ஃப்ளோரா நம்ம சில போட்டோஸ் கடைசியா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வராரு. ஸோ அவங்களோட மெமரிஸை வந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. கிட்ஸ் இல்லாமல் இருந்தால் அமைதி கிடைக்கலாம், ஆனால் அந்த வீடு ஹவுஸ் மாதிரி இருக்காது.

ஃபீல் வராது அப்படின்னு சொல்லி உணர்றாங்க. ஸோ மேரேஜில் ப்ராப்ளம் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், ஆனால் ஃபேமிலினா ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அகெயின் ஃபேமிலியோட சேர்ந்து திரும்பவும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க.

0: 43 நிமிஷம் கேட்டுட்ருக்கீங்க மணி 1 மலர் 1. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் யூ கீப் தி கிட்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நாம் பேசினோம். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜி மனோன்மணி. நன்றி நேர்களே.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
2: மதுரைக்கு எதுக்கு ஐயா போறீங்க?
3: மல்லி வாங்கறான்.
2: மல்லி வாங்கறதுக்கு யாராச்சும் மதுரை வரைக்கும் போவாங்களா? பக்கத்து மளிகை கடையில கேட்டா குடுத்துற போறாங்க.
4: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
5: ஒரு நாளைக்கு 100 போட்டோ எடுத்து 99 போட்டோ டெலிட் பண்ணிட்டு ஒரு போட்டோ ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா பேஸ்புக் போட்டு லைக்ஸ் அப்படி அள்ளுவோம்.
4: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
1: கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்க விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 19ஆம் கட்ட ரோஷ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக பணி ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். இளையோர் தங்களுக்கான வாய்ப்புகளை செம்மையாக பயன்படுத்திக் கொள்வதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். அண்மையில் தாம் மேற்கொண்ட 5 நாடுகள் பயணத்தின்போது அந்நாடுகளின் முன்னணி தொழில்துறை வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதில் திறன்மிகு இந்திய இளைஞர்களின் உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் இளையோருக்கு பணி ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவாதத்திற்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு, இந்த தேசத்திற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்ப அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19 வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள்.
0: தேச கட்டமைப்பில் பொறுப்புடன் இளையோர் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இதற்காக கர்மயோகி திட்டம் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்வதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர், பெரம்பூர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர், மும்பை, அகமதாபாத் மற்றும் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கட்டுமானம், மின்னணுமயம், எளிதான வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். அமைச்சரிடமிருந்து பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து பேசுகையில்,
2: என்னோட பேர் மேகலட்சுமி, நான் ICFல அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். குரூப் டி போஸ்ட்ல ஸ்கவுட் கைட் கோட்டால நான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி கண்டக்ட் பண்றதுனால.
0: நாடு முழுவதும் 47 இடங்களில் இன்று நடைபெற்ற ரோஷ்கர் மேளா நிகழ்ச்சியில் ரயில்வே, உள்துறை, சுகாதாரம், பொதுத்துறை வங்கிகள், உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 51,000 மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று பிற்பகல் நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ளும் அவர், குவாட் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைக்கான செயல் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கிறார். நாளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் மார்க் ரூபியோ புதுதில்லியில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள குவாட் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான நடவடிக்கைகள், பரஸ்பர மற்றும் உலகளாவிய நலன் சார்ந்த செயல்திட்டங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். முன்னதாக 4 நாள் பயணமாக இன்று கொல்கத்தா வந்தடைந்த மார்க் ரூபியோவை இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செரிகோ கார்க் வரவேற்றார். வேளாண் துறையில் திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு, மின்

0: மின்னணு தொழில்நுட்பம் வலிகோளுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஊரக வளர்ச்சி, நிலவள மேலாண்மை தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பொதுமக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவை முன்னிட்டு திருச்சியில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீட்கப்படும் என்றார்.
2: கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நல்ல மனநிலையில சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில நல்லபடியா வெளியில போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. கோயில்களில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும் கோயில்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் கிரௌட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோயில் சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துக்கள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி கோயில்களுக்கும் அறநிலையத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அனைத்தையும் வந்து கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம்.
0: திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ரமேஷ் கூறினார். ஈரோட்டில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு நகரின் மையப்பகுதியிலேயே சந்தை தொடர்ந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் 10 மேலாக பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள கடைகள் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றார். கோவையில் 10 சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக கூறினார். குற்ற செயல்களை தடுக்க கண்காணிப்பு பணிகள் பலப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27 முதல் அமலுக்கு வரும் என்றார். தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 500 பேருக்கு பணி மூப்பு அடிப்படையில் மாற்றுப்பணி வழங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் எச்சரித்துள்ளார்.
3: ஒவ்வொரு வண்டியிலையும் GPRS ஃபிட்டட் கேமராஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா உள்ள என்னென்ன நடக்குது, ஏதாவது அசம்பாவித நிகழ்வு நடந்தால் உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நிகழாமல் தடுக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சார்பாக 1257 வாகனங்கள் வந்து தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் 1 பள்ளி திறக்கும் முன்பு அனைத்து பணிகளும் முடிவடையும். இன்னைக்கே நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு எந்தெந்த வண்டியெல்லாம் நாட் ஃபிட்னு இருக்கோ அந்த வண்டியெல்லாம் ஜூன் 1 யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்க போகிறோம்.
0: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறையை மாணாக்கர் பயன்படுத்தி ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வரும் 3 வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கூறியுள்ளார். வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற விரும்பும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய மகளிர் அடுத்த மாதம் 19 இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மீன்களின் வரத்து குறைந்துள்ளதை அடுத்து அங்கு மீன்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாகை கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் 5வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. அரபிக் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் கேரளம் குமரி கடல் வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு, தென்கிழக்கு, மத்திய கிழக்கு, வங்கக்கடல், அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறியுள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது.

புள்ளிகள் பட்டியலில் தலா 18 புள்ளிகளுடன் முறையே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் முதல் 3 இடங்களில் உள்ளன. 14 புள்ளிகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் 4வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ்

0: நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இனி கோயம்புத்தூர் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 36 டிகிரியும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், ஈரோட்ல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் பதிவாக வாய்ப்பிருக்கு. அடுத்ததா ஊட்டியில அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சம் 18 டிகிரி செல்சியஸும், நீலகிரியில் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும், பாலக்காடில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் பதிவாக வாய்ப்பு இருக்கு.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good afternoon. This is Akash.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்போ 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம். கோ தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். சரி, ஓடி ஆடி விளையாண்டா ஆயுசு கூடும்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல உடற்பயிற்சிகளும் நடைப்பயிற்சியும் விளையாட்டுகளும் முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா? என்னடா மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி தானே இந்த நேரத்துல சொல்லுவாங்க, இப்போ விளையாட்டுகளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்களேன்னு தானே நினைக்கிறீங்க. சப்ஜெக்டுக்கு வரேன். இன்னைக்கு இந்த பகுதியில மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல ஒன்னான 11 மில்லியன் இலக்கு திட்டத்தை பத்தி தான் சொல்ல போறேன். மிஷன் 11 மில்லியன் திட்டம் தான் இது. இந்திய ஒன்றிய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறையின் ஆதரவுடன் 2017 ஃபிஃபா 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கோப்பை குழுவால் அறிவிக்கப்பட்டதுதான் இந்த திட்டம். இது இந்தியாவின் மிகப்பெரிய பள்ளி தொடர்பு திட்டமாகும். இது பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளை அணுகுவதன் மூலம் இந்தியாவில் பள்ளி மட்டத்தில் கால்பந்தாட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அதனை விளையாடும் முறையை அவர்கள் பள்ளி அளவில் அறிந்து கொள்ள செய்வதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் எதிர்காலத்தில் கால்பந்தாட்டம் இந்தியாவின் விருப்ப விளையாட்டாக மாற்றுவதே இத்திட்டத்தின் இறுதி இலக்கு. இது 11 மில்லியன் பள்ளி குழந்தைகளை ஃபிஃபா 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கோப்பை இந்தியா 2017 கார்பந்து போட்டியை இலக்கு வைத்து பயிற்றுவிக்கும் விதமாக தொடங்கப்பட்ட திட்டமாகும். ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் மற்றும் அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் பிரபுல் பட்டேல் ஆகியோரால் பிப்ரவரி 6, 2017 ஜவஹர்லால் நேரு அரங்கத்தில் 2017 ஃபிஃபா 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கோப்பையின் அதிகாரப்பூர்வ சின்னத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. பெரிய நகரங்களில் அல்லது வசதியான சூழல் இருந்தால்தான் விளையாட முடியும் என்ற கருத்தை மாற்றி இந்தியாவில் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வசிக்கும் மாணவர்களால் கால்பந்து விளையாட இயலும் என்ற தன்னம்பிக்கையை வளர்ப்பதுதான் இத்திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். குழந்தைகளின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கவும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் குழு பணி மற்றும் விளையாட்டு வீரர் மனப்பான்மையில் மதிப்பு மிக்க வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளவும் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளின் தொடர்பு மற்றும் வசதிகளை பயன்படுத்தி இத்திட்டம் செயல்படுகிறது. பள்ளி முதல்வர்கள், விளையாட்டு ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் ஆகியோர் இணைந்து ஓர் அலகாக இணைந்து பணியாற்றுவதே இத்திட்டத்தின் அணுகுமுறையாகும். இதன் மூலம் பள்ளிகள் தங்கள் மாணவர்களை கால்பந்து நடவடிக்கைகளில் ஈடுபட வைப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். தற்போதுள்ள வசதிகளுக்குள்ளேயே தங்கள் குழந்தைகளை கால்பந்து விளையாடுவதை பள்ளிகள் ஆதரித்து இயக்கி ஊக்கப்படுத்துகின்றனர். அதற்காக ஒவ்வொரு பள்ளிக்கும் அடிப்படை கால்பந்து உபகரணங்கள், கால்பந்துகள் மற்றும் கையேடுகள் வழங்கப்படுகின்றது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் மாணவர்களுக்கிடையே கால்பந்து விளையாட்டை பிரபலப்படுத்துவதே. மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் இதில் பங்கேற்கலாம். பயிற்சி பட்டறைகள், கருத்தரங்குகள் மற்றும் இது தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் இத்திட்டத்தை செயல்முறைப்படுத்துகின்றனர். அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு AIFF, ஃபிஃபா மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது இத்திட்டம். பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகளால் மேற்கொள்ளப்படும் பள்ளிகளுக்குள்ளேயே செயல்பாடுகளை இத்திட்டம் உள்ளடக்கியுள்ளது. சிறிய வடிவத்தில் விளையாட்டுகளை எவ்வாறு நடத்துவது மற்றும் எந்த வகையான பயிற்சிகளை நடத்தலாம் என்பது குறித்த பரிந்துரைகள் இத்திட்டத்தில் வழங்கப்படுகின்றன. உள்ளூரில் கிடைக்கும் பல்வேறு கள நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றியமைத்தும் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்பதே இதன் கருத்து. பயிற்சியாளர்கள் குழந்தைகளுக்கு கால்பந்து பயிற்சியினை சிறப்பாக செய்து முடித்து அவர்களை தயாராக்கும் சூழ்நிலையில் ஒவ்வொரு

0: பள்ளியிலிருந்தும் குழந்தைகள் குறிப்பிட்ட நகரத்தில் நடைபெறும் கால்பந்து விழாவில் பங்கேற்க தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கால்பந்து போட்டிகள், ட்ரிப்ளிங், ஜக்லிங் மற்றும் ஷூட்டிங் உள்ளிட்ட திறன் போட்டிகள் பிரம்மாண்டமான கால்பந்து விழாவின் ஒரு பகுதியாகும். மாணவர்களுக்கு பிரத்யேக பொருட்கள் மற்றும் பரிசுகள் இத்திட்டத்தில் வழங்கப்படுகின்றன. அவர்களை ஊக்குவிப்பதற்காக எத்தனையோ விஷயங்களை நம்ம மத்திய அரசு நமக்காக, நம்ம நலனுக்காக, நம்மளுடைய வளர்ச்சிக்காக, நம்மளுடைய வாழ்வியல் முன்னேற்றங்களுக்காக நிறைய நிறைய திட்டங்களையும் நிறைய நிறைய அமைப்புகளையும் ஏற்படுத்திட்டே தான் இருக்காங்க. இது நமக்காக மட்டும்தான். இதைய நாம கருத்தில் கொண்டு ஒவ்வொரு திட்டங்களை பத்தி நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த பகுதியில இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த பகுதியில 11 மில்லியன் இலக்கு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரம் இதே பகுதியில வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திலிருந்து கங்கை அமரன் இயற்றி இசையமைத்து பாடிய பாடல் இது.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
1: மதுரைக்கு எதுக்கு ஐயா போறீங்க?
2: மல்லி வாங்கதான்.
1: மல்லி வாங்கறதுக்கு யாராச்சும் மதுரை வரைக்கும் போவாங்களா? பக்கத்து மளிகை கடையில கேட்டா குடுத்துட போறாங்க.
3: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: ஒரு நாளைக்கே 100 போட்டோ எடுத்து 99 போட்டோ டெலிட் பண்ணிட்டு ஒரு போட்டோ ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா பேஸ்புக்னு போட்டு லைக்ஸ் அப்படி அள்ளுவோம்.
3: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
0: கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள்.
5: அடுத்த பாட்டு தேவாவோட இசையில மனோ சித்ரா பாடியிருக்காங்க, படம் மாப்பிள்ளை கவுண்டர்.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரை இசை கேட்டோம். நேரம் 2:30 நிமிடம் 30 நொடி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: കൂർപ്പുറത്തിലെ മഹിഴ്ചിയാണ് മതിയ വണക്കം നേരത്തെ ആകാശവാണി കോയമ്പത്തൂർ 103 FM இன்னைக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னைக்கு கோயமுத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அக்கறைனா பேர்ல மட்டும் இல்ல, அக்கறையே இல்லாத மனுஷனுக்கு அக்கறைன்னு பேர் வச்சா என்ன ஆகும்? அந்த குழப்பமும் காமெடியும் சின்ன சின்ன வாழ்க்கை சம்பவங்களும் இப்ப நம்ம முன்னாடி ஒரு நகைச்சுவை நாடகமா வெடிக்க போகுது. ஆம் நேர்களே, அக்கறையில ஒரு மனுஷனுக்கு அக்கறைன்னு பேரு என்ற தலைப்புல உங்களை சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் வர்றாங்க நம்ம நகைச்சுவை நாடக குழுவினர்கள் நிவேத், கோபிகா, விஷ்ணு பிரசாத், நவீன் மற்றும் கமலினி. சிரிப்புக்கு தயாரா இருங்க. வீட்டில் அக்கறை. காட்சி 1, அழைப்பு மணி ஒலித்தல். அழைப்பு மணி சத்தம் கேட்டு வீட்டில் இருப்பவர்கள் வெளியே வந்து பார்த்தல்.
2: நீங்க யாரு? உங்களை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன வேணும்?
3: ஐயா, உங்ககிட்ட நான் என்ன கேட்க போறேன்? தங்க வீடு ஒண்ணு வேணுங்க.
2: தங்க வீடா? தங்க வீடு வாங்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய பணக்காரனா?
3: ஐயா, நான் தங்க வீடு கேட்கல, இங்கே நான் தங்குறதுக்கு தான் ஒரு வீடு வேணும்னு கேட்டேன்.
2: ஓ, தங்குறதுக்கு வீடா? சரி சரி, காட்டுறேன்.
3: ஐயா, அப்படியே வீட்டோட ஒரு வேலை இருந்தா நல்லா இருக்கும்.
2: இது வேறையா, வேலையும் வேணுமா? இவ்வளவு விவரமா பேசுறீங்களே, உங்க பேர் என்ன?
3: ஐயா, என் பேர் அக்கறை.
2: அக்கறையா? பேரே வித்தியாசமா இருக்கே. உனக்கு என்னென்ன வேலையெல்லாம் தெரியும்?
3: என்ன வேலை கொடுத்தாலும் இந்த அக்கறை சிறப்பா செய்வேன்.
2: சரி, உன்னோட வேலை திறமைய பாத்துட்டு உன்னை வேலைக்கு வச்சுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றேன். முதல்ல கடைக்கு போய் ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வா.
3: கண்ணுல மாட்டுற கண்ணாடிங்களா?
2: இல்ல இல்ல, என் முகம் தெரியுற மாதிரி ஒரு கண்ணாடி.
1: வெகு நேரம் ஆகியும் அக்கறையை காணவில்லை.
3: ஐயா, நான் வந்துட்டேன்.
2: என்ன, கடைக்கு போனியே? கண்ணாடி வாங்கலையா? வெறுங்கையோட வந்திருக்க.
3: ஐயா, பஜார் முழுக்க அலைஞ்சிட்டேன். நீங்க கேக்குற மாதிரி கண்ணாடி ஒரு கடையிலயும் கிடைக்கல, அதான் வாங்காமே வந்துட்டேன்.
2: ஏன், கண்ணாடி அவ்வளவு பெருசாவா இருந்துச்சு?
3: இல்லங்க ஐயா, சிறுசா தான் இருந்துச்சு. ஆனா
2: என்ன ஆனா ஆனா நிலுக்குற?
3: கண்ணாடி வாங்கி பார்த்தா எல்லா கண்ணாடியிலயும் என் முகம் தான் தெரிஞ்சது, உங்க முகமே தெரியல, அதனாலதான் வாங்கல ஐயா.
2: உனக்கு வெளியில உள்ள வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ வீட்டுல உள்ள வேலையை மட்டும் பாரு போதும்.
1: காட்சி 2. டேய் அக்கறை, பர்னிச்சர் சோஃபாலாம் தொடச்சு தண்ணி ஊத்தி தள்ளி விடு.
3: இப்படி கரெக்டா சொன்னீங்கன்னா நான் செஞ்சிட போறேன். வேலை தெரியாத முதலாளி.
2: என்னடா அங்க முணங்குற?
3: வேலை செய்யறதுக்கு தானே நான் இருக்கேன்னு சொன்ன முதலாளி.
2: உனக்கெல்லாம் அக்கறைன்னு யாருதான் பேர் வச்சாங்களோ? வேலை இருக்கும் போது அக்கறைன்னு கூப்பிட்டா அந்த கரையில போய் நிக்கிற. இவனை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். இதோ பாருமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். நீ ஏன் இவனை வச்சு வேலை வாங்கிக்கோ?
3: என்ன முதலாளி லூசு மாதிரி சொல்றாரு, வேலை இங்க இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றாரு.
1: டேய், என்ன முணுமுணுத்துட்டு இருக்க? நான் சொன்ன மாதிரி வேலையை செஞ்சு முடியும். முதல்ல
3: இந்த அக்கறையோட வேலையை பாருங்க, அசந்து போயிடுவீங்க. அம்மா என்ன சொன்னாங்க? பர்னிச்சர் சோஃபாலாம் தொடச்சு வைக்க சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஆமா, தண்ணி ஊத்தி தள்ளி விட சொன்னாங்க. ஆமா, தண்ணி முழுசா ஊத்தியாச்சு. இனி அம்மா வந்த உடனே தள்ளி விட வேண்டியதுதான். வாவ், எவ்வளவு ஜாலியான வேலை.
1: அக்கறை, என்ன வீடெல்லாம் தண்ணியா இருக்கு? பைப் லைன் ஏதாவது உடஞ்சிருச்சா?
3: இல்லங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். உங்களை தள்ளி விடுறதுதான் பாக்கி.
1: என்ன, என்ன தள்ளி விட போறியா?
3: ஆமாமா, நீங்க தானே தண்ணி ஊத்தி தள்ளி விடணும்னு சொன்னீங்க.
1: அட பாவி, என்ன தள்ளி விடுன்னு சொல்லல, தண்ணியை ஊத்தி வழக்க மாத்தால தள்ளி விடுன்னு சொன்ன.
3: ஓ அப்படியா, இப்படி தெளிவா சொல்லிருந்தீங்கன்னா நான் செஞ்சிருப்பேன். சரி சரி, அதை விடுங்க. நீங்க சொன்ன வேலையெல்லாம் சிறப்பா முடிச்சிட்டேன்.
1: நீ செஞ்ச வேலைய நீயே சிறப்புன்னு சொல்லக்கூடாது, அத நான் சொல்லணும்.
3: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க.
1: காட்சி 3, வீட்டிற்கு விருந்தினர் வருதல்.
2: அக்கறை, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ போட்டு கொண்டு வா.
3: சரிங்க ஐயா. ஐயா, பிளாக் டீயா கிரீன் டீயா?
2: ஒயிட் டீ போட்டு வாங்க.
3: ஐயா, சக்கரை போட்டா போடாமலா?
2: சக்கரை போட்டு தான் கொண்டு வா.
3: ஐயா, சீம சக்கரையா நாட்டு சக்கரையா?

0: என்ன சீம சர்க்கரையா?
1: ஐயா, சீனியா நாட்டு சர்க்கரையான்னு கேட்டேன்.
0: சீனி தாண்டா, சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வா.
2: எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? நாங்க போகும்போதே நல்ல டீ கடையா பார்த்து குடிச்சிட்டு போறோம்.
1: அப்ப சரிங்க, நல்ல டீ கடையா நானே சொல்றேன். நேரா போய் லெப்ட் திரும்பினீங்கன்னா மரண விலாஸ் இருக்கும்.
2: என்ன மரண விலாசா?
1: அதுக்கு பக்கத்துல மக்கள் டீ கடை இருக்கும்.
2: அப்புறம்
1: பஜ்ஜி வடையெல்லாம் சூடா இருக்கும். நீங்க போனீங்கன்னா டீயோட இதையும் சேர்த்து சாப்பிடலாம்.
3: டேய் அக்கறை, எங்களுக்கு போடுற மாதிரி டீ போட்டு கொண்டு வா. எப்ப பார்த்தாலும் எடக்கு பேசிட்டே இருப்பியா.
1: இப்படி கரெக்டா சொன்னா நான் செய்ய போறேன்.
0: நீங்க தப்பா நினைக்காதீங்க, எங்க அப்பா காலத்துல இருந்து வேலை செய்யறான் இவன். இப்படிதான் இவனை திருத்தவே முடியாது.
3: ஆமாங்க, காப்பியும் பிஸ்கட்டும் கொண்டு வந்தா காப்பி கொள்ள பிஸ்கட்ட போட்டு கொண்டு வருவான்.
2: ரொம்ப ரொம்ப கஷ்டம், நீங்க கொஞ்சம் பாத்தே இருங்க. சரி நாங்க போயிட்டு வரோம். இல்ல இல்ல போறோம்.
0: சரி சரி போயிட்டு வாங்க. இங்க பாரு, இனிமே யாரு வீட்டுக்கு வந்தாலும் மரியாதையா நடத்தணும், புரிஞ்சுதா?
1: சரிங்க ஐயா.
3: எங்க மதுரைக்கு போகணும்னு சொன்னீங்க, கிளம்பலையா? அக்கறை வீட்டை பத்திரமா பாத்துக்கோ.
1: மதுரைக்கு எதுக்கு ஐயா போறீங்க?
0: மல்லி வாங்கதான்.
1: மல்லி வாங்கறதுக்கு யாராச்சும் மதுரை வரைக்கும் போவாங்களா? பக்கத்து மளிகை கடையில கேட்டா குடுத்துற போறாங்க. இத நம்ம சொன்னா முட்டாள்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன, நம்ம வீட்டை பத்திரமா பாத்துப்போம்.
3: காட்சி நான்கு.
1: என்ன மாடியில சத்தம் கேக்குது? ஒருவேளை முதலாளிதான் கதவை தட்டி பாத்துட்டு நம்ம திறக்கலன்னு உடனடியா மாடி வழிய குதிச்சு வராரா? சரி நமக்கு என்ன தெரியும், நம்ம தான் நல்லா தூங்கிட்டோமே. ஆமா, நீங்க யாரு? புதுசா இருக்கீங்க, மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கீங்க.
2: நாங்க வந்து. ஆமா, உன் வீட்டு ஓனர் எங்க?
1: அவருதான் மதுரைக்கு போயிருக்காரு.
2: மதுரைக்கா? எதுக்கு?
1: மல்லி வாங்கதான்.
2: என்னடா சரியான பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோமோ, வா நம்ம போயிடலாம்.
1: இருங்க இருங்க, எங்க போறீங்க? நான் ஒருத்தன் உங்களை உட்கார சொல்லாம பேசிக்கிட்டே இருக்கேன். உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க?
2: இல்ல இல்ல நாங்க நாளைக்கு வரோம்.
1: இல்ல இல்ல, எங்க முதலாளி வரவங்கள மரியாதையா நடத்தணும்னு சொல்லி இருக்காங்க, அதனால நீங்க உட்காருங்க.
2: என்னடா இவன் சரியான லூசா இருப்பான் போல.
1: நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா, இல்ல இன்னும் யாராச்சும் வருவாங்களா?
2: இல்ல இல்ல, நாங்க மட்டும்தான்.
1: சரி, டீயா காப்பியா?
2: டீ எல்லாம் வேண்டாம்.
1: அது எப்படி, எங்க முதலாளி வரவங்கள மரியாதையா கவனிக்கணும்னு சொல்லி இருக்காங்களே.
2: சரி, டீ எல்லாம் வேண்டா, ரெண்டு பை இருந்தா கொடு.
1: பையா? ரெண்டு பையா? என்ன சாக்கு பையே தரேன். இந்தாங்க நீங்க கேட்ட சாக்கு பை, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன்.
3: திருடர்கள் பொருட்களை எல்லாம் சாக்கில் கட்டுதல்.
1: ஏங்க, நான் ஏதாச்சும் உதவி செய்யணுமா?
2: அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்களே எல்லாத்தையும் கட்டிக்கிறோம்.
3: அக்கறை, என்ன இங்க இருந்து சோஃபா பர்னிச்சர்லாம் காணோம்?
1: அது வாங்கம்மா, ரெண்டு பேர் வந்திருந்தாங்க, முகமூடியெல்லாம் போட்டிருந்தாங்க, அவங்க தாமா எல்லாத்தையும் சாக்கு மூடியில கட்டினாங்க. நானும் அவங்கள மரியாதையா கவனிச்சு அனுப்பி வச்சேன்.
3: அட அக்கறை, வந்தவங்க திருடங்கன்னு கூடமா உனக்கு தெரியல?
0: உன்னை வேலைக்கு வச்சது ரொம்ப தப்பா போச்சு, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ.
1: இவங்க சொன்னதுதானே நான் செஞ்சேன், ஆனா என்னையே வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. சரி, வேற எங்கேயாச்சும் போய் வேலையை தேடுவோம், அடுத்த வேலை கிடைக்காமலேயே போகும், பாத்துக்கலாம்.
3: அக்கறை கொஞ்சம் யோசிச்சிருந்தா அவனுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. அறியாம சிரிப்ப தர டைம்ல அறிவு நிலைத்த மகிழ்ச்சியை தரும். அறியாம சிரிப்ப மட்டும் தந்தா அறிவு சிந்தனையோட சிரிக்க வைக்கும். அறியாம ஒரு மனுஷனை இருட்டுல தள்ளும், ஆனா அறிவு அவனை வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போகும்.
4: நாம கேட்டுட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் எக்விட்டாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். காலம் மாறினாலும் நினைவுகள் மாறாது, அனுபவங்களும் மாறாது. அந்த அனுபவங்களை சொல்ல முறை மட்டும் ரொம்ப மாறிடுச்சு.
3: ஒரு பக்கம் கேசட் டேப், லேண்ட்லைன் போன், வெயில்ல விளையாடுற காலம், அதாவது நம்ம 90s கிட்ஸ். மற்றொரு பக்கம் ஸ்மார்ட் போன், இன்ஸ்டாகிராம், ஆன்லைன் கேம்ஸ், டிஜிட்டல் உலகம், 2K கிட்ஸ்.
1: இந்த இரண்டு தலைமுறைகளும் ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும்? இங்க ஒரு 2K கிட்ஸ் மாணவிக்கு 90s கிட்ஸ், அதாவது 1996 வாழ்ந்த உலகத்துக்கு போகணும்னு ஆசை வந்ததால டைம் டிராவல் பண்ணி போயிருக்காங்க. அங்க 90s கிட்ஸ் மாணவிய லைப்ரரியில பார்த்ததும் ஆச்சரியத்துடன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் தங்கள் அனுபவங்களை எப்படி பகிர்ந்து கொள்கிறார்கள், எந்த தலைமுறையில் வாழ்ந்தால் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், இதற்கான பதிலை நமக்கு சிரிப்புடனும் சுவாரஸ்யமாகவும் சொல்ல வருகிறார்கள் விஷ்ணு பிரியா மற்றும் கரிஷ்மா.
5: ஹாய், நான் உள்ள வரலாமா?
6: உள்ள வாங்க.
5: என்னோட பேர் கரிஷ்மா, உங்க பேர் என்ன?
6: வணக்கம் கரிஷ்மா, என்னோட பேரு விஷ்ணு பிரியா. உங்களை பார்க்கும் போது இந்த டிவில எல்லாம் டிரஸ் பண்ணி நடிப்பாங்கல்ல, அவங்கள பாக்குற மாதிரியே இருக்கு. நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க?
5: நான் 2K கிட்ஸ் 2026 இயர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்.
6: ஓ அப்படியா,
5: சரி விஷ்ணு, லைப்ரரியில என்ன பண்ற?
6: அதுவா கரிஷ்மா, எனக்கு பாடத்துல ஒரு சந்தேகம், அப்பா அம்மா கிட்ட கேட்டேன், அவங்களுக்கும் தெரியல, அதான் ரெண்டு மூணு புக்ல தேடி படிச்சு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு இருக்கேன்.
5: என்னது ஒரு டவுட்?

0: டவுட்டுக்கு ரெண்டு புக்ல தெரியா ரெண்டே செகண்ட்ல ஜெமினி கிட்ட கேட்ட ஆன்சரை சொல்ல போகுது.
1: உனக்கு ரெண்டே செகண்ட்ல ஆன்சர் கிடைக்குது, ஆனா ரெண்டு மணி நேரத்துல மறந்துடுவ. நான் ரெண்டு புக்ல தேடி தேடி ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுனால ஆயுசுக்கும் மறக்காது.
0: சரி சரி, டாபிக் மாத்து.
1: சரி, அப்ப கபடி விளையாடலாமா?
0: அப்படியும் ஒரு விளையாட்டு இருக்கா என்ன?
1: என்னது, கபடி தெரியாதா? அப்ப கிட்டி, கொக்கோ, கில்லி, கண்ணாமூச்சி, பல்லாங்குழி.
0: ஹே, நிறுத்து நிறுத்து. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், மைன்கிராஃப்ட் தான். ஒரு இடத்துல உட்காந்து விளையாட ஆரம்பிச்சா 3 மணி நேரமானாலும் இடத்த விட்டு எந்திரிக்கவே தோணாது.
1: அப்படியா? எங்க விளையாட்டுலாம் ஐன் புலன்களும் வேலை செய்யறதுனால நாங்க சுறுசுறுப்பாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். ஆனா நீங்க ஒரே இடத்துல சில மாதிரி உட்காந்துக்கிட்டு ரோபோவா மாறிட்டு இருக்கீங்க. அங்க பாரு, கிளைமேட் சூப்பரா இருக்கு.
0: அப்ப வா விஷ்ணு, போய் ஒரு செல்ஃபி எடுப்போம்.
1: அப்படின்னா என்ன?
0: போட்டோ எடுக்கலாம்னு சொன்னேன்.
1: போட்டோனா நாங்க ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு முறை கடைக்கு போய் போட்டோ எடுப்போம்.
0: ஒரு வருஷத்துக்கே ஒரு போட்டோ தானா? இப்பெல்லாம் ஒரு நாளைக்கே 100 போட்டோ எடுத்து 99 போட்டோ டெலிட் பண்ணிட்டு ஒரு போட்டோ ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா ஃபேஸ்புக்னு போட்டு லைக்ஸ் அப்படி அள்ளுவோம்.
1: நீங்க போடுற இந்த ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாம் 24 மணி நேரத்துல டெலிட் ஆயிடும். நாங்க எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி தினந்தோறும் பார்த்து ரசிப்போம்.
0: விஷ்ணு, எனக்கு பசிக்குது, சாப்பிட போலாமா?
1: ஓ, போலாமே. போற வழியில இந்த நெல்லிக்காய் இளந்தவிடலாம் வாங்கி சாப்பிட்டுட்டே போலாமா?
0: ஐயா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிச்சதெல்லாம் பீஸா, பர்கர், பானிபூரி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ்னு இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். எவ்வளவு டேஸ்டியா இருக்குன்னு தெரியுமா?
1: நீ இந்த மாதிரி டேஸ்டுக்காக ஃபுட்டு அடுக்கிட்டே போனா தீராத நோய்களும் அடுக்கிக்கிட்டே வரும். எங்க ஃபுட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி தருது, உங்க ஃபுட்டு நோயை அதிகரிச்சுதான் தருது.
0: அதுவும் சரிதான். பிரியா, உங்ககிட்ட மணி ஏதாச்சும் இருக்கா?
1: ஓ, இருக்கேன். என்னோட அம்மா இன்னைக்கு 2 ரூபா செலவு கொடுத்தாங்க. உனக்கு வேணுமா கிருஷ்ணா?
0: ஏ, என்ன காமெடி பண்றியா? 2 ரூபீஸ வச்சுட்டு என்ன வாங்குறது? இப்பெல்லாம் பாக்கெட் மணியே 50 ரூபீஸ்க்கு மேல இருந்தாதான் ஸ்கூலுக்கே போவேன்.
1: எனது 50 ரூபாவா? இன்னைக்காவது ஒரு நாள் 1 ரூபா 2 ரூபான்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்க அப்பா அம்மாக்கே தெரியாம சேர்த்து வச்சு மொத்தமா அவங்க கிட்டயே கொடுப்போம். அப்ப அவங்க பாராட்டுவாங்களே, அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, கோபுரத்திலே போய் உக்காந்த மாதிரி இருக்கும்.
0: நீ ஜோக் தானே பண்ணிட்டு இருக்க? நாளா அம்மா கிட்ட 50 ரூபீஸும் அம்மாவுக்கே தெரியாம அப்பா கிட்ட 50 ரூபீஸும் வாங்கிட்டு போனாலும் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரீட் வைக்கிறதுக்கே பத்தாது. நீ என்னடானா?
1: அப்போ நாங்கெல்லாம் அப்பா அம்மாக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து நாங்க சந்தோஷமா இருந்தோம். ட்ரெண்டிங் அப்படிங்கிற பேர்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி திருப்தியே இல்லாம மத்தவங்கள சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க. வாழ்ற வாழ்க்கைய நமக்காக வாழணும், மத்தவங்களுக்காக இல்ல. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்.
0: வீட்டுக்கு போய் அப்படி என்னதான் பண்ண போற?
1: நானா கொஞ்ச நேரம் வீட்டு பாடம் பண்ணிட்டு அம்மாவுக்கு சமையல்ல ஹெல்ப் பண்ணுவேன். என்னோட தம்பி தங்கச்சி கூட ஜாலியா விளையாடிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்ல, என்னோட பாட்டி புதுசு புதுசா கதை சொல்லுவாங்க, கேக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உங்க வீட்டுல எப்படி?
0: இந்த கதையெல்லாம் எங்க வீட்டுல நடக்காது. வீட்டுக்கு போய் ரூம்ல கதவு சாத்தினா ரீல்ஸ் பார்த்தே பாதி நேரம் போயிடும். எங்க அம்மா செய்யற சமையலே பிடிக்காது. அதனால என்னோட டாடி டெய்லி ஐஸ்கிரீம், கேக்கு, சிக்கன் ரைஸ், பொரோட்டான்னு ஏதாவது ஆர்டர் போட்டு தந்துருவாரு. அதை சாப்பிட்டுட்டே கேம் விளையாட ஆரம்பிச்சிடுவேன்.
1: நாங்கெல்லாம் அப்பா அம்மா கூட தம்பி தங்கச்சி கூட நேரத்தை செலவிடுறதுனால எங்க கவனம் வேற கெட்ட வழியில சிந்திக்கிறதே இல்ல. எந்த ஆபத்திலயும் மாட்டிக்கிறதும் இல்ல. எப்பவும் வெளிப்படைய எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவோம். அதனாலதான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்.
0: ஓ, அப்படியா? ஓகே விஷ்ணு, நான் கிளம்புற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்க நான் பார்த்த பச்சை பசேர்னு இருக்கிற செடி கொடிகள், வழிநெடுக்க மரம், பொல்யூஷன் இல்லாத காத்து, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டுற சமையல்களை, இந்த மாதிரி நான் இங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை எல்லாம் 2K Kids, அதாவது என்னோட உலகத்துல போய் சொல்லி நாங்களும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முயற்சி பண்றோம். விஷ்ணு, எனக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம்.
1: ஆமா கிருஷ்ணா, எனக்கும் உன் கூட இன்னைக்கு நேரத்தை செலவிட்டது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு.
0: நன்றி, வணக்கம்.
2: கவிதையினாலே வார்த்தைகளோட விளையாடுறது இல்ல. கவிதைனா மனசுல இருக்கிறத வெளியே சொல்ற ஒரு வழி. உணர்வுகளை வார்த்தையா மாத்திர ஒரு கலை, அது மனதின் மொழி. இன்னும் சொல்லணும்னா கவிதைனா ஒரு உணர்வு. குழந்தைகளோட கவிதையினாலே அது சுத்தமான மகிழ்ச்சி, அப்பாவித்தனம் மற்றும் அழகான கனவுகள். குழந்தைகள் தான் ஒரு நாட்டோட உண்மையான பொக்கிஷம்.
3: செல்வமும் வளமும் காலத்தால் அழியும், ஆனா குழந்தைகளோட அறிவும் ஒழுக்கமும் தான் நாட்டின் எதிர்காலத்தை நிரந்தரமா கட்டமைக்கும்.
2: அப்படிப்பட்ட அழகான குழந்தைகளை பத்தின கவிதையை சொல்ல வருகிறார் விஷ்ணு.

0: பிரசாத்.
1: அழகான மழலை செல்வங்கள், துள்ளி திரியும் பட்டாம்பூச்சிகள், நாளைய பாரதத்தின் தலைவர்கள், நாளும் நல்லதை செய்பவர்கள், கனவுகளை சுமந்த கண்கள், காலத்தை அளக்கும் புத்தகங்கள், மண்ணிலிருந்து விண்மீன் வரை பயணிக்கும் சிறு விமானங்கள், இளைய சமுதாயத்தை கட்டமைப்பவர்கள், அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்கும் வள்ளல்கள், மாசற்ற உள்ளம் கொண்ட இறைவனின் உருவங்கள். உங்கள் மனதில் பொறாமை இல்லை, போட்டி இல்லை, வெறுப்பில்லை, வஞ்சகம் இல்லை. வருங்கால இந்தியாவை கோலோச்ச தயாராகும் இளம் மேதைகள், வாழ்வின் தடை கற்களை படிக்கற்களாக்கும் நாளைய படைப்பாளிகள், விழுந்தாலும் எழுந்து நடக்கும் விடாமுயற்சி அவர்களின் அடையாளம், நாளைய தேசத்தின் துடிப்பு இன்றைய மாணவர் சமுதாயம், நதி போல தவழ்ந்து சென்று நாளும் வாழ்வில் சாதனைகள் புரிந்து வெற்றி பதக்கங்களை கையில் ஏந்தி என்றும் முழங்குவர் நாங்கள் எக்விடாசியன்ஸ் என்று.
2: நாம கேட்டுட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
3: நீவே சக்சஸ்க்கு என்ன முக்கியம்னு நினைக்கிற?
4: சக்சஸ்க்கு என்ன முக்கியம்? ஹார்ட் ஒர்க் தான்.
3: அது மட்டும் போதுமா?
4: இல்ல, ஹார்ட் ஒர்க் வித் டிசிப்ளின், கரெக்டா?
3: எக்ஸாக்ட்லி. டிசிப்ளின் ஸ்டடிஸ்ல மட்டும் இல்ல, எங்கெல்லாம் வேணும்னு சொல்ற ஒரு சிறந்த மந்திரம் தான் 5S மந்திரம். இந்த 5S ஸ்கூல்ல மட்டும் இல்ல, வீட்லயும் வாழ்க்கையிலயும் எதிர்கால வெற்றிக்கும் ஒரு அடித்தளமா இருக்கும்.
5: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கரிஷ்மா. நான் எக்விடாஸ் குருகுல் பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச வந்திருக்கேன். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சுத்தம் சோறு போடும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்றைக்கு உலகத்துல டிசிப்ளின், குவாலிட்டி, பெர்ஃபெக்ஷன் இந்த மூணு வார்த்தைகளுக்கு ஒரு நாடே எக்ஸாம்பிள்னு சொன்னா அது என்ன நாடுன்னு தெரியுமா? அதுதான் ஜப்பான். ஆனா ஜப்பான் எப்பயாவது பெரிய நாடா இருந்துச்சா? இல்லவே இல்ல. 1945 ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சு. அணுகுண்டு தாக்குதலால நகரங்கள் சிதறி ஃபேக்டரி, ஸ்கூல், ஹவுஸ்னு எல்லாமே நாசமாச்சு. அந்த நேரத்துல ஜப்பான் கிட்ட பணமும் இல்ல, ரிசோர்ஸஸும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் இருந்துச்சு, அது என்னன்னு தெரியுமா? அதுதான் ஒழுக்கம். அப்பதான் ஜப்பான் மக்கள் ஒரு சிம்பிளான சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் 5S சிஸ்டம். முதல்ல 5S சிஸ்டம்னா என்னன்னு தெரியுமா? அது எதுக்காக இருக்குன்னு தெரியுமா? 5S எதுக்கு இருக்குன்னா, ஃபேக்டரி கிளீன் பண்ண, டைம் வேஸ்ட் குறைக்க, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண, எரர் அவாய்ட் பண்ண, அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி டெவலப் பண்ண. ஜப்பான்ல 5S முதல்ல ஃபேக்டரிஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்களாமா. டொயோட்டா, ஹோண்டா, சோனி மாதிரி கம்பெனிஸ்ல 5S ரிலீஜியன் மாதிரி ஃபாலோ பண்றாங்க. எப்படின்னா, ஒவ்வொரு ஸ்க்ரூக்கும் ஒரு பிளேஸ், ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு நேம், ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, மிஸ் இல்லாத இடத்துல மிஸ்டேக்கே இல்ல, ஆர்டர் இருந்தா அவுட்புட் சூப்பரா இருக்கும், கிளீன் மைண்ட் இருந்தா குவாலிட்டி பெஸ்ட் தான். இதுதான் ஜப்பான் உலகத்துக்கு சொல்லி கொடுத்த ஒரு லெசன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, 5S ஃபேக்டரிக்கு மட்டும்தானா இல்லனா ஆபீஸ்க்கு மட்டும்தானா? 5S கிளாஸ் ரூம்க்கும், 5S ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், 5S லைஃபுக்கும் தான். ஒரு ஸ்கூல் கிளீனா இருந்தாதான் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் கிளியரா இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் டிசிப்ளினா இருந்தாதான் ஃபியூச்சர் ஆட்டோமேட்டிக்லி பிரைட்டா மாறும். இப்ப 5S இல்லாத கிளாஸ் எப்படி இருக்கும்னும், 5S வந்தா கிளாஸ் எப்படி சூப்பரா மாறும்னும் இத சீரியஸ் லெக்சர் இல்லாம காமெடியா பார்க்க போறோம். வாங்க, 5S வந்தா ஸ்கூல் சூப்பரா அப்படின்ற இந்த சின்ன நாடகத்தை ரசிப்போம். 5S அப்படின்றது ஜப்பான் நாட்டுல இருந்து வந்த ஒரு முறையா இருந்தாலும், இது ஜப்பான்ல மட்டும் இல்ல, எல்லா நாடுகளுக்கும் இந்த 5S பொருந்தும். அதாவது கிளாஸ் ரூம், ஆபீஸ், ஹோம், மைண்ட் எல்லாத்துக்குமே இந்த 5S யூஸ் ஆகும். இப்ப அந்த 5S என்னன்னு பாக்கலாமா? சார்ட்டிங் அவுட், தேவையில்லாதது நீக்கு, செட் இன் ஆர்டர், ஒழுங்காவை, ஷைன், சுத்தமாகவை, ஸ்டாண்டர்டைஸ், பழக்கமாக்கு, அப்புறம் சஸ்டைன், தானாக பின்பற்று. 5S என்னன்னு பாத்துட்டோம். இப்ப இத காமெடியா ஒரு நாடகமா பாப்போமா? கதாபாத்திரங்கள் டீச்சர், ஸ்டூடெண்ட் 1 சோம்பேறி சுரேஷ், ஸ்டூடெண்ட் 2 கலகல கார்த்திக், அப்புறம் ஸ்டூடெண்ட் 3 ஒழுக்கமான திவ்யா. சீன் 1 சார்ட்டிங் அவுட், தேவையில்லாதத நீக்கு, கிளாஸ் ஃபுல்லா மெஸ்ஸா இருக்கு.
6: ஏ, இது கிளாஸா இல்ல குடோனா?
7: மிஸ், இது ஆல் இன் ஒன் ஸ்டோரேஜ், LKG பாட்டில், 3rd ஸ்டாண்டர்ட் புக், கிரிக்கெட் பேட் எல்லாமே இருக்கு மிஸ்.
6: அதுதான் ப்ராப்ளம், தேவையில்லாததை ரிமூவ் பண்ணனும், தேவையானதை மட்டும் ரேக், பெஞ்ச், பேக், டேபிள்ல வைக்கணும்.
7: மிஸ், அப்ப என் ஹோம்வொர்க்கும் தேவையில்லாததானே?
6: அது மட்டும் வெரி வெரி நீடட்.
5: இதுதாங்க

0: ஸ்டார்டிங் அவுட். தேவையானது மட்டும் வச்சா டைமும் சேவ், பிளேஸும் சேவ், டென்ஷனும் சேவ். இப்ப யூசஸ் ஆஃப் ஸ்டார்டிங் அவுட், பேஸ் அதிகமாகும், கன்ஃபியூஷன் குறையும், வேலையும் சீக்கிரமா முடியும். சீன் டூ, செட் இன் ஆர்டர். ஒழுங்காவை
1: நோட் புக் எங்க
2: மிஸ் பேக்ல ட்ரெஷர் ஹண்ட் நடத்துறோம் மிஸ்.
1: மிஸ் புக்ஸ் சப்ஜெக்ட் வைஸ், அப்புறம் பென்சில் புக்ஸ் ரைட் சைட் ரேக்ல, டேபிள்ல நோட் புக்ஸ்க்கு ஏத்த மாதிரி லேபிள் ஒட்டி ஆர்டரா வைக்கணும். அதாவது வாட்டர் பாட்டில், சாக் ட்ரே, அட்டெண்டன்ஸ் புக்ஸ், ஸ்டேஷனரி, கிளாஸ் ஒர்க் நோட், ஹோம் ஒர்க் நோட், டெஸ்ட் நோட்னு தனித்தனியா எழுதி விட்டணும். இதுதான் செட் இன் ஆர்டர்.
2: மிஸ் இத ஃபாலோ பண்ணா தேடற வேலையே இருக்காதே.
1: ஹா, அப்ப இத ஃபாலோ பண்ணுங்க
2: மிஸ். அப்ப என் பிரெயினையும் ஆர்டர்ல வைக்க ட்ரைனிங் இருக்கு.
1: இந்த மாதிரி நீட்டா திங்ஸ் எங்க இருக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணி வச்சா பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் தேடும்.
0: செட் இன் ஆர்டர் இல்லாத இடத்துல எங்க எங்கன்னு தான் கேள்வி. இப்ப செட் இன் ஆர்டரால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தேடுற நேரமும் குறையும், ஸ்ட்ரெஸ் இல்ல, ஒர்க் ஸ்மூத்தா போகும். சீன் த்ரீ, ஷைன், சுத்தமாக வை.
1: ஃப்ளோர்ல சிப்ஸ் பேக்கெட் யார் போட்டது
2: மிஸ்? ஃப்ளோருக்கு ஸ்நாக்ஸ் மிஸ்.
1: டேபிள் இருக்கிற வேணில எங்க போச்சு? லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பாரு, இங்க அங்கன்னு சதறி கிடக்குது. ஏன் இவ்வளவு பேப்பர் கீழே போட்டு வச்சிருக்கீங்க? அங்க பேர் போர்ட எதுவுமே ஃபில் பண்ணாம வச்சிருக்கீங்க. இப்ப எல்லாரும் கிளீன் பண்ணுங்க.
0: ஸ்டூடெண்ட்ஸ் கிளீன்
2: மிஸ். இப்ப பாருங்க, ஃப்ளோர் மிரர் மாதிரி ஷைன் ஆகுது.
0: ஷைன் இல்லனா ஜெர்ம்ஸ் பார்ட்டி தான். இப்ப பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஷைன், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், குட் இம்ப்ரஷன், பாசிட்டிவ் மைண்ட். சீன் ஃபோர், ஸ்டாண்டர்டைஸ், பழக்கமாக்கு.
1: ஒரு நாள் கிளீன் பண்ணா போதுமா?
2: இல்ல மிஸ்,
1: டெய்லி ஹேபிட் ஆக்கணும்.
2: டெய்லி கிளீன் ஈக்குவல் டு ஃபியூச்சர் பிரைட்.
1: குட்.
0: ஸ்டாண்டர்டைஸ்னா ரூலா இல்ல ரொட்டீன்? ஸ்டாண்டர்டைஸால டிசிப்ளின் டெவலப் ஆகும், கன்சிஸ்டன்சி வரும், குவாலிட்டியும் மெயின்டைன் ஆகும். சீன் ஃபைவ், சஸ்டைன், தானாக ஃபாலோ பண்ணு. டீச்சர் லேட்டா வராங்க.
1: ஃபைவ் இஸ் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா கிளாஸ் எப்படி இருக்கு?
2: ஆல்ரெடி கிளீன் மிஸ், நோ ரிமைண்டர்.
1: இதுதான் சஸ்டைன்.
0: யாரும் சொல்லாம நம்ம சரியா செய்யறதே ரியல் டிசிப்ளின். இந்த சஸ்டைனால செல்ஃப் டிசிப்ளினும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாகும், லீடர்ஷிப் குவாலிட்டி வளரும். கன்க்ளூஷன்,
2: ஃபைவ் எஸ் வீட்டிலும், ஃபைவ் எஸ் பள்ளியிலும், ஃபைவ் எஸ் மனதிலும் இருந்தா ஸ்கூல் க்ளீன், ஸ்டூடெண்ட் ஸ்மார்ட், ஃபியூச்சர் பிரைட். ஃபைவ் எஸ் ஃபாலோ பண்ணுவோம், சக்சஸ் கிரியேட் பண்ணுவோம்.
3: இதுவரை கோயமுத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர் தமிழரசி லட்சுமணன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

0: കൂർപ്പുറത്തിലെ
1: நேர்களை நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி நஞ்சேகவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்த எம் மகேந்திரன் கலைக்குழுவினர் வழங்கும் ஜிக்காட்டம் கேட்கலாம். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு திட்டங்களின் பலன்கள் தடையின்றி எளிதாக மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளாா்.

0: கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவில்களில் மக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான பிற்பகல் வணக்கம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நம்ம கேட்க இருக்கிற நிகழ்ச்சி டீ டைம். நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க இந்த நிகழ்ச்சியில கேட்கலாம். 1969 காலகட்டம் வரைக்கும் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல இருந்து உங்களோட பாடல்களை கேட்க கால் பண்ணுங்க. 0422 அப்படின்ற முன்னிணைப்பினோட 2316312 2312103 இல்லைன்னா 2317046 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அவங்க கூட உங்கள் ஆஜ உதயா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் கேட்க இருக்கக்கூடிய இந்த பாட்டு காதல் படுத்தும் பாடு திரைப்படத்திலிருந்து.

0: ஜி டைம் கேட்டு இருக்கோம். 3:06. வணக்கங்க. ஹலோ, வணக்கம். அண்ணாதுரை சொல்லுங்க. மடத்துக்குளத்துல இருந்து பேசுறீங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: அம்மாடி பொண்ணுக்கு தங்க.

0: டி டைம் கேட்டுருக்கோம். ஆகாஷ் வாணி 103 FM கோயம்புத்தூர்ல 3:10 ஆகுது. அடுத்த கோல இருக்காரு. வணக்கங்க.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
1: ஊர்த்திலிருந்து நந்தகுமார்.
0: சொல்லுங்க நந்தகுமார், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: புதிய பாறை படத்துல இருந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அந்த பாட்டு.
0: ஓகேங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புடூரில் கேட்டுட்ருக்கோம். டீ டைம் நிகழ்ச்சி 3:15 ஆகிட்டுருக்குங்க. டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டுருக்கு. நீங்கள் கேட்கணும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட எஸ்டிடி கோடுக்கு அப்புறமா 23-16-312 இல்லைனா 23-17-046 அப்படின்ற இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு அழைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேளுங்க. வணக்கங்க, யார் பேசுறீங்க? வணக்கங்க. கொடைக்கானல் இருந்தீங்களா? ஓகேங்க. என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: காவல்காரன் நினைக்கிறேன். 100 வயது.
0: சரிங்க, ஓகேங்க.

0: வழிகாட்டி நிகழ்ச்சியில ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுனர் கே மணிமுத்து அவர்கள். நிகழ்ச்சி கேளுங்க. டிடிஎம் நிகழ்ச்சியில அடுத்த கோலர் வணக்கங்க.
1: சார், நான் திருப்பூர்ல இருந்து ரகு பேசுறேன் சார், முத்தன்பாளையம்.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். டீ டைம் நிகழ்ச்சியில அடுத்த கோளர் இருக்காரு. வணக்கங்க
1: அன்பான அன்பருக்கு, நீ மாலை வணக்கம் சார். மதுரையில இருந்து உங்கள் வந்து சொன்ன ஆண்டனி.
0: ஆண்டனி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: அமரதீபம் திரைப்படம் சார், அதுல இருந்து தேனு வண்டு என்ற பாடல சார். நன்றி சார், தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி. இந்த மாதிரி பாட்டு எல்லாம் நைட்டு கேட்டாலும் நல்லா இருக்கும்ல?
1: நல்லா இருக்கு சார், நல்லா எந்த கேட்டாலுமே ஒரு செவியில் குளிர அருமையான நினைவில் என்ற பாடல்களை மறக்க முடியாது
0: கண்டிப்பா.

0: ஆகாஷவாணி 103 FM-ல டீ டைம்ல அடுத்த காலர் இருக்காரு. வணக்கங்க
1: சார். சோமன் வின்சன் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: இதைக்கான பாட்டு நீங்களா இருந்தாலும் பாடு போடுங்க சார்.
0: நீங்க நல்லா இருக்கணும் சாங்குங்களா?
1: ஆமா சார், ஆமா சார், நல்லா போகணும் சார்.
0: ஓகேங்க, கேட்கலாங்க.

0: ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டு இருக்கீங்க. அந்த நிகழ்ச்சி டீ டைம் 3:34 ஆயிட்டு இருக்குங்க. நினைவூட்டுகிறோம், இன்று 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில உழவர் அனுபவம். பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. டீ டைம் நிகழ்ச்சியில அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கங்க,
0: யார் பேசுறீங்க? யாருங்க? ஹலோ. ஓகே, விஸ்வநாதன் அவர் வந்தாரே, ஆனால் அவரோட லைன் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இப்போ ஒரு பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 04-22 அப்படின்ற முன்னிணைப்பு என்னோட 2316312, இன்னொரு எண் 2317046 அப்படின்னு நம்ம இருக்குது.

0: எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், கால் நூற்றாண்டின் அடையாளம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சி அடுத்த கோலர். வணக்கம்.
1: வணக்கம். சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோயில பழனிசாமி பேசுறது. தம்பி எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் பழனிசாமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இணைப்புல வந்திருக்கேன்.
0: ஓ சூப்பர், சந்தோஷம். என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: நான் இது மன்னாதி மன்னன் திரைப்படத்துல இருந்துங்க, கண்கள் இரண்டும் உண்மை கண்டு பேசுவேன், அந்த பாடல் சொல்லுங்க. எல்லாருக்கும்
0: இப்பவே பேசுது பாருங்க பாட்டு.
1: சொல்லுங்க. நன்றி.

ஆகாஷவாணி 103 எஃப்எம் கோயம்புத்தூர். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல 3:46 ஆகிட்டு இருக்கு. அடுத்த கோலர் இருக்காரு. வணக்கம்.

வணக்கம், இன்னும் கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நேர்களே, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், கால் பண்ணுங்க 04-22 அப்படின்ற முன் இணைப்புக்கு, அப்புறமா 23-16-312 இல்லைனா 23-17-046 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ நாம அன்பேவா மூவிலிருந்து ஒரு பாட்டு கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர். 3:50 ஆயிட்டு இருக்குங்க. டீ டைம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து சுப்பிரமணியம் பேசுறேங்க, பசுமை நேரில இருந்து.
0: ஓகேங்க, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
1: நான் தானுங்க, நானே தானுங்க.
0: நீங்களே தான் பேசிருக்கீங்க. ஓகேங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: பாட்டு
0: அப்படிங்களா? சரி, கேட்கலாங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கிளைமேட் ஒரு 3:54 டீ டைம் கேட்டுட்ருக்கோம். அடுத்த லிசனர் இருக்காரு, பேசலாம். வணக்கங்க.
1: வணக்கம். வணக்கங்க.
0: வணக்கம். வணக்கங்க. யார் பேசுறீங்க?
1: வடவள்ளியிலேருந்து பாலசுப்ரமணியம்.
0: பாலசுப்ரமணியம், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: வாசமலர்லேருந்துங்க.
0: ஆ,
1: மயங்குகிறாள் ஒரு மாதிரி.
0: ஓகே, ஷோருங்க, கேட்கலாம்.
1: நன்றி, நன்றி.

0: ஆகாஷ்வாணி 103 FM இது வரைக்கும் டீ டைம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டீங்க. நேரிலே இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நாளை முற்பகல் 3-2 டீ டைம் நிகழ்ச்சியில கேட்கலாம். 1969 காலகட்டம் வரை வந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேளுங்க. நேரிலுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, அடிக்கடி நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா ஒரு 4-5 கழிச்சு நீங்க கால் பண்ணலாம். ஏன் அப்படின்னா புதுசா எவ்வளவோ நேர்கள் வந்து இணைப்பு கிடைக்காம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு, அவங்க எந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். புதிய விஷயங்கள் வர வர கண்டிப்பா அது நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பா நம்ம நேயர்கள் வந்து அந்த விஷயங்களையும் நீங்க கடைபிடிப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். 4வது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
0: இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு திட்டங்களின் பலன்கள் தடையின்றி எளிதாக மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் வரும் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட விலையில்லா நலத்திட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பணியினை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு செய்தார். கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு

0: கல்வித்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்பிற்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேம் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான கேம் ஷோ உங்களுக்காக இருக்கு. சோ இதுல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது, நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கனாலே போதும் இந்த கேம் ஷோல நீங்க வந்து ஈஸியா நாங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதில சொல்லலாம். ஸோ கேள்வியெல்லாம் கேட்குறீங்களா அப்படின்னா இல்லை, உங்களுக்காக ஒரு சொற்றொடரை நாங்கள் சொல்லுவோம். அந்த சொற்றொடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரியிலையோ ரெண்டு வரியிலையோ இல்லை மேக்ஸிமம் மூணு வரியிலையோ இருக்கும். அதில் நிறைய சொற்கள் நான் பயன்படுத்துவேன். ஸோ மொத்தமாக நான் எவ்வளவு சொற்கள் பயன்படுத்துகிறேன் அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லணும் அவ்வளோதான். ஓகேங்களா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கேம் தான். கொஞ்சம் உங்களுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கான நேரத்தை கொடுக்குற மாதிரி நான் நிறுத்தி நிதானமாக உங்களுக்காக படிப்பேன், சரிங்களா? ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய அந்த வரிகளில் எவ்வளவு சொற்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கவுண்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வாட்ஸ்அப்ல இல்ல அப்படின்னா முகநூல்ல இல்லன்னா டைரக்டா கால் பண்ணி கூட உங்களோட பதில்களை எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9585808003 அப்படின்றது. முகநூல் ஐடி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்னு முகநூல்ல சர்ச்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா, டைப் பண்ணிட்டு சர்ச் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட முகநூல் பக்கம் வரும். நம்ம முகநூல் பக்கத்துல இதுவரைக்கும் நீங்க இணையில லைக் கொடுக்கல அப்படின்னா அதையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த முகநூல் பக்கத்துல கெட் செட் கோ அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும், போஸ்ட்க்கு கீழே கமெண்ட் கிளிக் பண்ணி உங்களோட அந்த ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா டைரக்டா கால் பண்ணி பேசணும்னா 0422 அப்படின்ற முன் இணைப்பினோட 2316312 இல்லைன்னா 2317046 அப்படின்ற இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு அழைங்க. தொடக்கமாக நாம கேட்கக்கூடிய இந்த பாடல் காவலன் மூவியில் இருந்துங்க, டிப்பு ஸ்வேதா மோகன் பாடியது, வித்யாசாகர் இசையில். நிகழ்ச்சியில் உங்க கூட உங்க ஆஜய் உதயா.

ஆகாஷவாணி 103 FM-ல கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. 4:08 ஆயிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் ரெடியா இருப்பீங்க கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப உங்களோட கவனசிதறல் இல்லாம கூர்மையா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இந்த கேம் ஷோல கண்டிப்பா நீங்க வின் பண்ணலாம். இப்ப நான் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்றேன். ஜஸ்ட் ஒரே ஒரு லைன்ல தான் அந்த கதை இருக்கும், ஒரு ரெண்டு லைன்ஸ்ல தான் இருக்கும். நீங்க அதுல வரக்கூடிய எவ்வளவு சொற்கள் அப்படின்றத மட்டும் கவுண்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்போ இல்ல முகநூலோ இல்ல அப்படின்னா கால் பண்ணியோ சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஒரு சிறிய விதை மண்ணில் விழுந்தது, அது வளர்ந்து பெரிய மரமாகி அனைவருக்கும் நிழல் தந்தது. இவ்வளவுதான். ஓகே, ஒன்ஸ் அகெயின் உங்களுக்காக ரிப்பீட் பண்றேன். டாப் 5 யார் வந்து டக்கு டக்குன்னு 5 பேர் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களோட பேர் தான் நம்ம படிக்க போறோம். அப்பதான் இன்னும் சுவாரஸ்யம் கூடும் அப்படின்ற விஷயமா. ஓகேங்களா? ஒரு சிறிய விதை மண்ணில் விழுந்தது, அது வளர்ந்து பெரிய மரமாகி அனைவருக்கும் நிழல் தந்தது அப்படின்றதுதான். சோ நிறைய பேர் அனுப்ப ஆரம்பித்து விட்டீர்கள். ஜீவனேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்கிருந்து அப்படின்னா திருப்பூர்ல இருந்து 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து கள்ளியம்புதூர்ல இருந்து சரிதா அவர்கள் 25 சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது 25? என்னங்க இது? ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா பாலா ஃப்ரம் திருப்பூர்ல இருந்து 9 சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, கரெக்டா சொன்ன ஒரு நேயர் இருக்காங்க. சிறுமுகையில இருந்து வெள்ளிக்குப்பம் பாளையம் சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்சன், கீதா, இவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க எவ்வளவு சொற்கள் அப்படின்றத. இன்னொருத்தர் கூட கரெக்டா சொல்லிருக்காங்க, ஆனா அவங்க பேர் வந்து பாலசுப்ரமணியம், எந்த ஊர் அப்படின்னு அனுப்பல. ஓகே. அண்ட் அவினாஷில இருந்து பிரபு தேவி, இவங்க வந்து 8 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. 8ன்றது தப்பு. ஓகே, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் அவர் வந்து 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட கரெக்ட் இல்ல, ஆக்சுவலி தப்பு தான். நான் கரெக்ட்னு சொல்லிட்டேனா? இல்ல, தப்பு தான் அது. அண்ட் அதுக்கப்புறமா யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே ட்ரை பண்றீங்க, மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆஹா, ரெண்டாவது டைமா வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. மனோ கிறிஸ் ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க, நீங்க சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். பெருமாள் சாமி சாவுகட்டப்பாளையத்துல இருந்து 10 சொல்லியிருக்காங்க, ஆனா அது கிடையாது அப்படின்றதுதான். சூப்பர், உங்களுக்கு வாழ்த்துக்கள், கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. இதே மாதிரி கேம் ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போது நீங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ரொம்ப கூர்மையா கவனிச்சிங்க அப்படின்னா சூப்பரா இந்த கேம் ஷோல நீங்க கலக்கலாம். ஸ்டே டியூன்ல இருங்க ஆகாஷவாணி 103 FM-ல இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ.

கீழ அந்த பாட்டு விடாமுயற்சி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து அந்தோனி தாசனோட சேர்ந்து பாடின பாட்டு கேட்டீங்க. 4:14 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். இன்னைக்கு கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில நாங்க ஒரு ரெண்டு வரிகளோ இல்லனா மூணு வரிகள்லயோ வந்து உங்களுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவோம். சோ அதுல எவ்வளவு வார்த்தைகள் சொற்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத நீங்க சொன்னா போதும் அப்படின்றதுதான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அடுத்து ஸ்டோரி ரெடியா கேக்க நீங்க கண்டிப்பா ரெடி ஸ்டார்ட். காகம் தண்ணீர் தேடி அலைந்தது, கற்களை போட்டு தண்ணீரை மேலே கொண்டு வந்து குடித்தது. ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன், காகம் தண்ணீர் தேடி அலைந்தது, கற்களை போட்டு தண்ணீரை மேலே கொண்டு வந்து குடித்தது அப்படின்றதுதான். சோ இதுல எவ்வளவு சொற்கள் இருக்கு அப்படின்றத நீங்க அனுப்புங்க. ஓகே, யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா சரிதா கள்ளியம்புதூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க 9 சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னிமலையில இருந்து நவநீதன் அவர்கள் 11 சொற்கள் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. குகன் சிந்து கோத்தகிரியில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க 11 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. அண்ட் சிவசங்கர் இந்திராணி பாண்டியநகர்ல இருந்து 8 சொற்கள் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியா, யாரும் இதுவரைக்கும் ஒருத்தர் மட்டும் கரெக்டா பதில் சொல்லிருக்காங்க. அவினாசி பிரபுதேவி ஸ்ரீ சாய் அவர்கள் அவினாசில இருந்துதான். சோ அவங்க கரெக்டான பதில் சொல்லிருக்காங்க. அவங்க எவ்வளவு சொன்னாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன். அண்ட் வள்ளியங்காடுல இருந்து மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ் அவங்களும் சொல்லியிருக்காங்க சரியான பதில். சாவுக்கட்டு பாளையத்திலிருந்து பெருமாள் சாமி கரெக்டு. அண்ட் எகெயின் மனோ கிருஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. விமலா பொள்ளாச்சியிலிருந்து 9 சொற்கள் அப்படின்னு தப்பா சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், கண்டுபிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ 10 சொற்கள் இருந்தது நான் சொன்ன அந்த ரெண்டு லைன் ஸ்டோரியில அப்படின்றது தான். ஓகேங்களா, சூப்பருங்க, ரொம்ப கவனிக்கிறீங்க, நல்லா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா. ஓகே, இன்னும் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான

நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸோ அது எல்லாமே நாம் விளையாட போகிறோம். ஆனால் இந்த பாட்டுக்கு அப்புறமா கேட்கக்கூடிய இந்த பாடல் வந்து தூங்கா நகரம் அப்படின்ற மூவியிலிருந்து வரப்போகுதுங்க. சுந்தர் சி பாபு அவரோட இசையில் பாலக்கார் ஸ்ரீராம் பாடியது.

கத்திச்சண்டை மூவிலிருந்து நம்ம அந்த பாட்டு கேட்டோம். ஹிப்ஹாப் தமிழா இசையமைச்சிருப்பான் அந்த பாட்டுங்க. 4:22 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கெட் செட் கோ கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு என்ன நம்ம நிகழ்ச்சியில கேம் ஷோ போயிட்டு இருக்குன்னா, 1-2 வரிகள் உங்களுக்காக நான் படிப்பேன். ஸோ அந்த 1-2 வரிகள்ல எவ்வளவு சொற்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கவுண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்றது. உங்களுக்காக 2 முறை மட்டும்தான் நான் அதை சொல்லுவேன், ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்ததுக்கு நீங்க

ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ டக்குன்னு பண்ணிடுங்க. ஓகே, சோ நிறைய பேரு நீங்க அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க, அதுல எல்லாருடைய பெயர்களையும் எங்களால படிக்க முடியாது அப்படின்னா நீங்களே நினைச்சு பாருங்க எவ்வளோ மெசேஜஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு விறுவிறுப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து யாரு வந்து ரொம்ப ஃபாஸ்டா குயிக்கா அனுப்புறாங்களோ சோ அவங்களோட பெயர்களை நாங்க படிச்சுட்டு இருக்கோம். சரி, இப்ப அடுத்தது ஸ்டார்ட். சிறிய எறும்புகள் ஒன்றிணைந்து வேலை செய்ததால் பெரிய உணவு துண்டை எளிதாக எடுத்து சென்றன. ரொம்ப எளிதான ஒண்ணுதான். எவ்வளவு சொற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். சிறிய எறும்புகள் ஒன்றிணைந்து வேலை செய்ததால் பெரிய உணவு துண்டை எளிதாக எடுத்து சென்றன அப்படின்றது. சோ இதுல எவ்வளவு சொற்கள் இருக்கு அப்படின்றத நீங்க அனுப்பிச்சுடுங்க, பாக்கலாம் கரெக்டா சொல்றாங்களான்னு பாக்கலாம். 15 அப்படின்னு ஒரு நேர் சொல்லியிருக்காரு. ஓகே, மஞ்சுளா ஃப்ரம் சிறுமுகையிலிருந்து தர்ஷன், கீதா இவங்க எல்லாம் கரெக்டா அப்படின்னு பாக்கலாம். ஆனந்தன் கோண மலையிலிருந்து 5 சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க 5 சொற்களா இருந்துச்சு அதுல என்னங்க நீங்க. அண்ட் விமலா பொள்ளாச்சியிலிருந்து அனுப்பிச்சிட்டு டெலிட் பண்ணிட்டீங்க, எவ்வளவு சொற்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி. ஓகே பரவாயில்ல. 17 அப்படின்னு சொல்லிட்டு ஷஹானா, ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி, ஜெய கிருஷ்ணாபுரத்துல இருந்து சொல்லியிருக்காங்க 17. இதுதான் டாப் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஓகே, விமலா எகைன் போட்டுட்டாங்க 14 சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அப்படின்னு பாக்கலாம். வெள்ளிக்காரில இருந்து மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரிஷ் 9 சொற்கள் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சார் 13 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. முத்துராஜ் டெய்லர், உங்க ஊர் எதுன்னு எனக்கு தெரியவில்லை அப்படின்றதுதான். 7 சொற்கள் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்தோனி ராஜ் சென்னையில இருந்து, கண்டிப்பா 7 சொற்களா என்ன. ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டால இருந்து 11 சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இது வரைக்கும் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. கரெக்டான ஆன்சர் என்னன்னா 14 சொற்கள் அப்படின்றது சரியான பதில். சோ கரெக்டா அனுப்பிச்சீங்களா, கைத்தட்டுங்க பாக்கலாம். நானே கைத்திட்டுறேன் உங்க எல்லாத்துக்கும். பட் மத்தவங்களும் வந்து ஒரு ட்ரை பண்ணிருந்தீங்க, சூப்பரா இருந்தது. ஓகே, சோ இன்னும் தொடர்ந்து விளையாடலாம். கெட் செட் கோ கேம் ஷோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இருந்துங்க.

0: முகேஷ் முகமது சைந்தவி இவங்க பாடின பாட்டு கேட்டோம். பா விஜய் பாடல்வர்கள் மணிஷ் சர்மா இசையில மாப்பிள்ளை படத்துல இருந்து உங்களுக்கு அந்த பாட்டு வந்துச்சு. 4:33 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கெட் செட் கோ கேம் ஷோ விளையாட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் படிக்கக்கூடிய 1, 2 அல்லது 3 வரிகள்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எவ்வளோ சொற்கள் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டார்ட். தினமும் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றிய சிறுமி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று கிராம மக்களிடம் எடுத்துரைத்தாள் இன்று. ஓகே, சப்போஸ் இப்ப மக்களிடம் அப்படின்னா அது ஒரு வார்த்தையா நீங்க கவுண்ட் பண்ணக்கூடாது. மக்கள் இடம் ரெண்டு சொற்கள் வருது இல்லையா, சோ அப்படி நீங்க எடுத்துக்கணும். ஓகே, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன். தினமும் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றிய சிறுமி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று கிராம மக்களிடம் எடுத்துரைத்தாள் இன்று. ஓகே, சோ எடுத்துரைத்தாள் அதுல பாத்தீங்கன்னாலும் ரெண்டு சொற்கள் இருக்கு. சோ உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கான க்ளூஸ் கூட கொடுத்துட்டேன். சோ நம்ம நேயர்கள் எவ்வளவு அப்படின்னு அனுப்பிச்சிருக்கான்னு பாக்கலாம். கலைவாணி சோமு சிறுமுகையிலிருந்து 12 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. தாமு அவர்களும் கோயம்புத்தூர்ல இருந்து 12 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சுதாகர் ஜீவா ரமணி முதலுப்புதூர்ல இருந்து 15 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அண்ட் சிவசங்கர் இந்திராணி அவங்க 14 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுளா சங்கரேஸ்வரன் சிறுமுகையிலிருந்து அவங்க எவ்வளவு சொற்கள்லாம் 20 ஓகே ரைட். பூவிழி சாய் அதியன் அவினாசிலிருந்து 19 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அடே அடே வா வா. அண்ட் மூக்கனூர்ல இருந்து சிவகுமார் மலர்கொடி சபரிப்பிரியா சரோஜினி சண்முகா 14 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அண்ட் யாரு கரெக்டா அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி இந்திரபிரியா அகல்யா மூக்கனூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க ஒரு எண் அனுப்பிச்சிருக்காங்க 17 சொல்லிட்டு. கேரளால இருந்து அண்ணா நகர் செல்வராஜ் 15 அனுப்பிச்சிருக்காங்க. வெள்ளியங்காடுல இருந்து மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ் 14 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து மனோ அனுப்பிச்சிருக்காரு 14 அப்படின்னு. காஞ்சனா ஃப்ரம் கேரளால இருந்து 10 அனுப்பிச்சிருக்காங்க. 10 சொற்கள் தான் சொன்னா, நீங்க கேட்ட வரைக்கும் எனக்கு 10 சொற்கள் கேட்டுச்சு அவ்வளவுதான் அப்படின்றீங்களா. துரைசாமி ஜமநோத்திக்குள்ள இருந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு 16 அப்படின்றதுதான் சரியான பதில். சோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் கண்டுபிடிச்ச எல்லாத்துக்கும். ஓகேவா, ஓகே. எந்த அளவுக்கு கவனம் அப்படின்றது நமக்கு வேணும் அப்படின்னு பாருங்க. இன்னும் தொடர்ந்து விளையாடலாம். ஸ்டேட்யூட் இருக்கு ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. நீங்க கேட்டு இருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ. இப்ப நாம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் கோ மூவில இருந்து வருதுங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில அந்த பாட்டு. விஜய் பிரகாஷ் டிப்பு ரன்னா ரெட்டி அண்ட் குழுவினர் பாடினதுங்க.
1: பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், You people look so good tonight. Let's party and hit the spot. As we take it higher, we gonna set the song on fire.

0: என்னால உள்ள பொருந்தி இருக்க முடியல.
1: எனக்கும் அப்படிதான்.

கிட்ஸ் இன் கோ கேம் ஷோ கேட்டு இருக்கீங்க. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல 4:46 ஆச்சு. இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ கேம் ஷோல நாங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு

லைனோ ரெண்டு லைனோ மூணு லைனோ அதில் இருக்கக்கூடிய சொற்கள் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் எண்ணி சொல்லணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து உங்களுக்கான ஒரு ஸ்டோரி காத்திருக்கிறது. ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி நினைவூட்டுகிறோம், நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகத்தின் நிகழ்ச்சியை நீங்கள் நமது ஆகாஷவாணி 103 FM-ல கேட்கலாங்க. சரி, ஓகே, இப்போ உங்களுக்கான அடுத்த ஒரு சொற்றொடர், கிராமத்து சிறுவன் கடினமாக உழைத்து தனது பெற்றோருக்காக புதிய வீட்டை கட்டி அனைவரின் பாராட்டை பெற்றான் இன்று அப்படின்றதுதான் வந்து உங்களுக்கான அந்த கண்டுபிடிக்க வேண்டிய சொற்கள் உள்ளடக்கிய ஒரு பத்தின்னு சொல்லலாம். ஓகே, கிராமத்து சிறுவன் கடினமாக உழைத்து தனது பெற்றோருக்காக புதிய வீட்டை கட்டி அனைவரின் பாராட்டையும் பெற்றான் இன்று அப்படின்றது. சோ யாரு வந்து கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா இவங்க மூக்கனூர்ல இருந்து 14 அப்படி நினைச்சிருக்காங்க. 14 இருக்கா என்ன கரெக்டா சொல்லிருக்கீங்களா பாக்கலாங்க. கேரளா அண்ணா நகர்ல இருந்து செல்வராஜ் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மகேஷ்மரி தர்மராஜ் அவங்க வெள்ளிங்காட்டில இருந்து 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி சோமு சிறுமுகையில இருந்து 13 சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவநீதன் 13 அப்படின்னு நினைச்சிருக்காங்க சென்னிமலையில இருந்து. தாசர்பட்டில இருந்து பாலசுப்ரமணியம் அவர்கள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் பூவிழி அவினாசில இருந்து 10 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னது கரெக்டா சொல்லிருக்கீங்களா? ஓகே, பேஸ்புக்லயும் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க பேஸ்புக்ல. பட் வாட்ஸ்அப்ல தான் நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. ஓகேங்க, அடுத்தது யாரு அப்படின்னு பாக்கலாம். இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கலாம். கள்ளிவலசில இருந்து மகாலிங்கம் பாரதி 18 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. மனோகிருஷ் 12 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இல்லை இல்லை, நீங்கள் சொன்னதுல கரெக்டா யாரெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்களே கைதட்டிக்கோங்க பாத்துக்குங்க. உமார் ராமலிங்கம் முனுசாமி நகர் ராமநாதபுரத்துல இருந்து அவங்க 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், 13 அப்படின்றதான் கரெக்டான பதில். ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டாரில் இருந்தும் 13 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. வாழ்த்துக்களுங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பர். ஓகே ரைட், சரி, அடுத்த பாட்டு நம்ம கேட்கலாம். கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் வில்லு மூவியிலிருந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்குங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இசைமிச்சு பாடியது திவ்யாவோட சேர்ந்து.

ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. கேம் ஷோட நிறைவான தருணத்தில் இருக்கிறோம். நிறைவா ஒரே ஒரு லைன் ஸ்டோரி மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எவ்வளவு சர்க்கிள் அப்படின்றத கரெக்டா டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்க பாக்கலாம். நல்ல நண்பர்கள் எப்போதும் உண்மையை பேசி தவறான செயல்களில் ஈடுபடாமல் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வார்கள் அப்படின்றதுதான். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐ ரிபீட், நல்ல நண்பர்கள் எப்போதும் உண்மையை பேசி தவறான செயல்களில் ஈடுபடாமல் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வார்கள் அப்படின்றதுதான். ஸோ எவ்வளவு சர்க்கிள் அப்படின்றத கரெக்டா சொல்லிடணும். குத்து மதிப்புல ஏதோ ஒரு நம்பர் அடிக்கலாம் அப்படின்லாம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க, கரெக்டா ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் பக்கத்துலயாவது இருக்கணும். ஆனா நீங்க சொல்றது ரொம்ப அவுட்லயரா இருக்கு. துளசி நிவேதா பொள்ளாச்சியில் இருந்து 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ரொம்ப பக்கத்துல தாங்க இருக்கு, ஆனா கரெக்டா சொல்லலையே. ஓகே, என்ன அடுத்தது யாரு அனுப்புறாங்க அப்படின்றத பாக்கலாம். ஆன்சர் இஸ் 18 வேர்ட்ஸ். ரகு ராமன் முல்லை நகர் கோயம்புத்தூர்ல இருந்து. 18 எல்லாம் வரலீங்க, எப்படிங்க 18 வருது உங்களுக்குன்னு தெரியல. செல்வராஜ் கேரளால இருந்து 19 அப்படின்னு இவர் இன்னும் ஒரு சொல்லை அதிகமா சொல்லிருக்கிறார். சோ அதுவும் கிடையாது அப்படின்றதுதான். ஓகே, அண்ட் அடுத்தது துரைசாமி சொல்லிருக்காங்க 14 அப்படின்னு. ஒன்னு குறைச்சு சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். எஸ், அதுதான் ஆன்சர் அப்படின்றது. 13 சொற்கள் தான் நான் சொன்ன அந்த ஸ்டோரியில உங்களுக்காக இருந்தது. சோ கண்டுபிடிச்ச எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மனு இப்ப சொல்ல சொல்ல அவரு ட்ரை பண்ணிட்டாரு. ஓகேங்க, சூப்பருங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. இதுவரைக்கும் கெட் செட் கோ கேம் ஷோ விளையாடுனீங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொன்னேன். சோ அந்த ஸ்டோரி சொல்லும் பொழுது அதுல எவ்வளவு சொற்கள் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி இன்ன வரைக்கும் நம்ம விளையாடணும். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ அடுத்த நிகழ்ச்சியா 5:02 ஆகாஷ்வாணி 103 FM ல நீங்க கேட்க இருக்கிறீங்க. சித்திர செவானம் வழிகாட்டி, ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி? நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுனர் கே மணிமுத்து அவர்கள். ஸ்டேட்டுனாருங்க. நிகழ்ச்சியின நிறைவான பாட்டு நான் அப்படின்ற மூவியிலிருந்து விஜய் ஆண்டனி இசையில கிறிஸ்டன் மகேஷன், மார்க் தோமஸ் அண்ட் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடியது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் இணைந்திருந்தது உங்க ஆர்ஜி உதயா.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் வரும் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட விலையில்லா நலத்திட்டப் பொருட்களை பள்ளிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பணியினை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு செய்தார். கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். CBSE 12வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கஷிஸ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வழக்கம் போலவே நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்மோடு பேச போறாங்க. அந்த துறை சார்ந்த பயிற்றுனரான கே மணிமுத்து அவர்கள், வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: சார், இப்போ உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4வது ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம்னா அது நம்ம இந்திய ரயில்வே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெருமையும் பாரம்பரியம் நிறைந்த ஒரு துறை. எப்படி வங்கி பணிகளில் சேர்வதற்கு மாணவர்கள் ஆர்வம் காட்டுறாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாடு அரசு பணிகளில் சேர்வதற்கு, மத்திய அரசு பணிகளில் ஆர்வம் காட்டுறாங்களோ, அதே மாதிரி ரயில்வே தேர்வுகள் எழுதுவதற்கு நிறைய மாணவர்கள் ஆர்வத்தோடு இருக்காங்க. இப்போ இந்த ரயில்வே தேர்வுகள் அப்படிங்கிறது ஒரே முறையில் நடத்தப்படுதால், எத்தனை விதமான தேர்வுகள் ரயில்வே துறையில் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: சார், ஓகே சார். வருஷத்துக்கு ரயில்வேஸ் எடுத்துட்டோம்னா ஒரு 5 எக்ஸாம்ஸ் இருக்குது மேஜராக. ஸோ எல்லாமே டிகிரி பேஸ்ட் எக்ஸாம் தான்.
1: ஓகே.
2: ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன், நான் ரயில்வேஸ் எக்ஸாமில் செலக்ட் ஆகி போகணும்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டும் இருக்குது. இல்லை சார், நான் 12th தான் முடிச்சிருக்கேன், 10th தான் முடிச்சிருக்கேன், என்னால் அப்ளை பண்ண முடியுமா, என்னாலேயும் அந்த போஸ்ட்டுக்கு போக முடியுமான்னு கேட்டால், அதுக்கு ரிலேட்டடாக எக்ஸாமும் இருக்குது, அது ரிலேட்டடாக போஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதில் நம்ம டிகிரி பேஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன எக்ஸாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ ரயில்வேஸ்னு எடுத்துட்டோன்னா, ஸோ நமக்கு என்ன தெரியும், ரயில்வேஸ்னு மட்டும்தான் தெரியும். ஸோ உள்ளே என்னென்ன எக்ஸாம் இருக்குது, என்ன மாதிரி போஸ்டிங்லாம் இருக்குது, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாம் தான் கிளியர் பண்ணுமா, இதை பற்றி இன்னும் நிறைய அவேர்னஸ் மோஸ்ட்டாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்ப்போம். ஸோ ரயில்வேஸ்னு எடுத்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் ALP, அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயினை ஓட்டுவாங்கல்ல, இன்ஜின் டிரைவர்ஸ். ஸோ அந்த போஸ்டிங் இந்த எக்ஸாமில் தான் ஃபில் பண்ணுவாங்க.
1: ஓகே.
2: ஸோ இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் டிகிரியில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இல்லை ஆர் ஆட்டோமொபைல் முடிச்சிருந்தா எலிஜிபிள். சப்போஸ் நான் இன்ஜினியரிங் டிகிரி குவாலிஃபிகேஷன் எண்ட் இல்லை, 10th+ டிப்ளமோ எலிஜிபிளானு கேட்டால் தாராளமாக எழுதிக்கலாம். 10th+ 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதோட எக்ஸாம் மொத்தம் 2 ஸ்டேஜாக நடக்கும். ப்ரிலிம்ஸ் நடக்கும், மெயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எக்ஸாம்னு பார்த்தோம்னா NTPC, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரினு சொல்லுவாங்க.
1: இதெல்லாம் டெக்னிக்கல்ல வரும்,
2: இதெல்லாமே டெக்னிக்கல்ல வரும். ஸோ டெக்னிக்கல் எடுத்துட்டோம்னா ALP அண்ட் டெக்னீஷியன். ஸோ டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் முடிச்சலாம். ஸோ ALP அண்ட் டெக்னீஷியன், டெக்னீஷியன் எடுத்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் ஒர்க். அதாவது நீங்க ITI முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். ஸோ இதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரயில்வே பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரயில்வே பெட்டி உள்ள எலக்ட்ரிக்கல் ஒர்க், மெக்கானிக்கல் ஒர்க், இது ரிலேட்டடான போஸ்டிங். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் ஒர்க் இருக்கும். ஸோ இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th+ ITI முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா போதும், ரெண்டு லெவலா எக்ஸாம் இருக்கும். ரெண்டு லெவலும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைரக்டா போஸ்டிங் கலெக்ட் பண்ணிடுவாங்க.
1: இப்போ அந்த டெக்னிக்கல்ல ALP சொன்னீங்க,
2: ALP
1: அப்புறம் அடுத்தது ஒரு
2: டெக்னீஷியன்.
1: ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன சார்?
2: ஸோ இது ரெண்டுமே மோஸ்ட்டாக டெக்னிக்கல் வந்துடும் சார். இந்த ரெண்டு தான் டெக்னிக்கல் வரும், மற்றது எல்லாமே நான் டெக்னிக்கல் போஸ்ட்.
1: இப்போ நான் டெக்னிக்கல் என்னென்ன எக்ஸாம்?
2: ஸோ நான் டெக்னிக்கல் எடுத்துட்டோம்னா NTPC, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரினு சொல்லுவாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் NTPC. ஸோ இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ரெண்டு லெவலாக இருக்குது, NTPCலேயே டிகிரி முடிச்சிருந்து அப்ளை பண்ணி எழுதலாம், ஆர் 12th பேஸ்ட். நான் 12th தான் முடிச்சிருக்கேன், என்னால் எழுத முடியுமான்னு கேட்டால் இவங்களுக்கும் தனியாக எக்ஸாம் இருக்கு, அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் குரூப் டி, ஸோ குரூப் டி 10th பேசிக், அதாவது ரயில்வேஸில் பேசிக்கான போஸ்டிங், லெவல் 1 பேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பேசிக்கான போஸ்டிங், குரூப் டி வருஷத்துக்கு எல்லா எக்ஸாமுமே கான்ஃபர் பண்ணிடுவாங்க. எல்லா எக்ஸாமுமே கண்டிப்பாக ஒரு வருஷம் ஃபுல்லாக நடந்துடும்.
1: இப்போ வந்து ரயில்வே தேர்வுகள் அப்படின்னா இப்போ வருஷத்தில் எத்தனை முறை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க?
2: வருஷத்தில் இந்த எல்லா எக்ஸாமே ஒரு வாட்டி வந்துடும் சார்.
1: சரி,
2: ஒரு 6 எக்ஸாம் இருக்குது, 6 எக்ஸாமுமே வருஷத்துக்குள்ள ஒரு வாட்டி வந்துடும்.
1: அப்போ நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு அறிவிப்பு வந்துட்டே இருக்கும்,
2: வந்துகிட்டே
1: நம்ம எழுதிட்டே இருக்கலாம்,
2: எழுதிட்டே இருக்கலாம்.
1: இது டெக்னிக்கலாக இருக்கலாம், நான் டெக்னிக்கலாக இருக்கலாம், சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லைங்களா?
2: ஆமாம் சார்.
1: ஓகே ஓகே. இது ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய அந்த பதவிகள் என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றினா அறிமுகம் முதல்கட்டமாக செஞ்சுருக்கீங்க. தொடர்ந்து நம்ம இதை பற்றி விரிவாக பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேரம் 5:11. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் சித்திர செவானம் வழிகாட்டி நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்மோடு ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. துறை சார்ந்த பயிற்றுனரான கே மணிமுத்து அவர்கள் சார், ரொம்ப அழகாக முதல்ல ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டீங்க. ரயில்வேல வந்து என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டீங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் பண்ணணுமா, அதே மாதிரி இதுக்குண்டான ஏஜ் லிமிட் என்ன, அதே கல்வி தகுதி என்ன, எப்பப்பெல்லாம் அப்ளை பண்ணணும், இது மாதிரியான விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் சார்.
2: சார் ஓகே சார். ஸோ இந்த எக்ஸாம் நம்ம கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆஃப்லைனில் எங்கேயுமே அப்ளை பண்ண முடியாது, ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜோன் வைஸ் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எழுதுறோம்னா சென்னை ஜோன் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஜோன் வைஸ் வேகன்சி வரும், அப்ளை பண்ணுறதுமே ஜோன் வைஸ் தான் அப்ளை பண்ணுற மாதிரி. ஏன்னா ரயில்வேஸ் ஃபுல்லாகவே ஜோன் வைஸாக தான் பிரித்து வச்சிருப்பாங்க. சதர்ன் ஜோன், ஈஸ்டர்ன் ஜோன், நார்த்தன் ஜோன், இந்த மாதிரி ஜோன் வைஸாக பிரித்து வச்சிருப்பாங்க. நம்ம சதர்ன் ஜோனில் எந்த ஜோனில் வேகன்சி,
1: தென்னக ரயில்வேக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா?
2: ஆமாம் சார், நம்ம ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு ஆள் ஒரு ஜோனுக்கு அப்ளை பண்ண முடியும். எந்த ஜோனில் வேகன்சி அதிகமாக இருக்கும் அந்த ஜோனை பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.

0: இல்லை எனக்கு இந்த ஜோனில் தான் வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கேரளா தான் வேணும், எனக்கு திருச்சி தான் வேணும், எனக்கு சென்னை தான் வேணும். ஸோ இந்த மாதிரி ஜோன் வைஸாக நமக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்க ஜோனை பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜோன் வைஸ் வேகன்சி வரும்,
1: ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு
0: ஒரு ஆள் ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும், மல்டிபிள் ஜோன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதோட எக்ஸாம் அண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் நடக்கும், எதுவுமே ஆஃப்லைன் எக்ஸாம் கிடையாது, எதுவுமே ரிட்டன் கிடையாது, எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். எந்த எக்ஸாமுக்குமே நமக்கு இன்டர்வியூ கிடையாது,
1: இன்டர்வியூவே கிடையாது. ஓகே ஓகே, ஒரு தடவை எக்ஸாம் எழுதுனா நேரடி அப்பாயின்மெண்ட்
0: தான், அப்பாயின்மெண்ட்
1: தான். ஓகே ஓகே.
0: ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பேஸ் பண்ண மாதிரி குவாலிஃபிகேஷன் மாறும், அதே மாதிரி எக்ஸாம் லெவலும் மாறும். ஸோ இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனாக போனோம் அப்படின்னா ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டெக்னிக்கல் ஒர்க் இருக்கும். ஸோ ஏஎல்பின்னு எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெயினை ஓட்டுற ஜாப், ஸோ இன்ஜின் டிரைவர். ஸோ இனிஷியலாக உள்ள போகும்போது அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக போவாங்க.
1: சரி,
0: எக்ஸாம்னு எடுத்துட்டோம்னா மொத்தம் ரெண்டு ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கும், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணால் போதும், மார்க் பெருசாக எடுக்கணும் தேவையில்ல, கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும். அடுத்த ஸ்டேஜ் மெயின்ஸ் போவீங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டேரெக்டாக போஸ்டிங் அலகேட் பண்ணிடுவாங்க.
1: ஸோ அடுத்து சார், இப்போ லோக்கோ பைலட்னு சொல்கிறீங்கல்ல, இதாவது ஒரு டிரைவிங் தானே? இல்லை,
0: ஆமாம் சார்.
1: இப்போ இதுக்கு வந்து படிப்பு கல்வி தகுதி தவிர வேற என்ன தகுதி சார்?
0: கல்வி தகுதி தவிர நமக்கு விஷன் வேணும்,
1: சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின்
0: பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும்ல, அதை உருவாக்குறது, உள்ள எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, மெக்கானிக்கல் ஒர்க்கு, ஸோ இதை பண்ணுறது.
1: இப்போ இந்த ஏஎல்பிக்கு வந்து என்ன ஏஜ் லிமிட்? அது
0: ஏஜ் லிமிட்னு பார்த்தோம்னா 18 ஸ்டார்ட் ஆயிரும், 18 to 30.
1: சரி,
0: ஸோ பேஸ் தான் நமக்கு கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, கேட்டகரி வைஸ் வரும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டோம்னா மொத்தம் 5 கேட்டகரியாக பிடிப்பாங்க. யூஆர் அன்ரிசர்வ், ஜென்ரல், அன்ரிசர்வ் தான் ஜென்ரல் சொல்லுவோம், ஓபிசி கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி அண்ட் இடபிள்யூஎஸ், 5 கேட்டகரியாக பிடிப்பாங்க. ஸோ அன்ரிசர்வ்க்கு நமக்கு 18 to 30 வரைக்கும் எழுதிக்கலாம்.
1: சரி,
0: ஓபிசின்னு எடுத்தோம்னா அதே 18 to 30 பிளஸ் 3 இயர்ஸ் நமக்கு ஓபிசி ரிலாக்ஸேஷன்.
1: ஓகே,
0: எஸ்சி எஸ்டினா பிளஸ் 5 இயர்ஸ்.
1: ஓகே, அது மாதிரி வரும்,
0: அந்த மாதிரி நமக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு.
1: இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார்?
0: ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு எடுத்தோம்னா நீங்க மேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 500 இனிஷியலா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 500 பே பண்ணிட்டு நீங்க ப்ரிலிம்ஸ் அப்பியர் ஆனீங்க அப்படின்னா அதுல 400 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ப்ரிலிம்ஸ் அப்பியர் ஆனீங்கன்னா 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மேல் கேண்டிடேட் எடுத்தோம்னா
1: அப்ளை பண்ணணும், எழுதினாவே
0: போதும், எழுதினா மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க.
1: ஓகே,
0: உமன் கேண்டிடேட் எடுத்தோம்னா 250 எக்ஸாம் ஃபீஸ். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எடுத்தோம்னா 250 கட்டுற மாதிரி இருக்கும் இனிஷியலா. நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா அந்த 250 ரீஃபண்ட் பண்ணிடுவோம்.
1: இப்போ வந்து இந்த எல்லா எக்ஸாமுக்கும் இதே மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு?
0: எல்லா எக்ஸாமுக்கும் இதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் சார். நீங்க போய் அப்பியர் ஆகணும், அதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. நீங்க அப்பியர் ஆயிட்டீங்கன்னா 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. உமன் கேண்டிடேட்ஸ்க்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ. நீங்க 200 இனிஷியலா பே பண்ணணும், நீங்க அப்பியர் ஆயிட்டீங்கன்னா அந்த 200 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அந்த டிராவல்லாம் இருக்கும்ல, ஸோ எக்ஸாம் சப்போஸ் அதர் ஸ்டேட்ல போடுறாங்கன்னா ரயில்வே டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, ஃப்ரீயாவே போயிட்டு வந்துக்கலாம். ஸோ அந்த ப்ரொசீஜரும் இங்க இருக்கு.
1: ஓகே ஓகே. இப்போ வந்து ஏஎல்பி சொல்லிட்டீங்க,
0: டெக்னீஷியன்
1: சொல்லிட்டீங்க, இப்போ அடுத்தது?
0: ஸோ டெக்னிக்கல்குள்ளே வந்தோம்னா, ஸோ என்டிபிசின்னு எடுத்தோம்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 1 degree, ஏதாவது ஒரு இதில் 1 degree முடிச்சிருந்தா போதும், எலிஜிபிள் தான். இங்கேயும் 2 stage எக்ஸாம் நடக்கும், ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னா மெயின்ஸ் போவீங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்து டேரெக்டாக போஸ்டிங் அலகேட் பண்ணிடுவாங்க.
1: இப்போ அதுக்கு வயது வரும்போது?
0: ஸோ அதே 18 to 30 தான். ஸோ ரயில்வேஸ் ஃபுல்லாகவே நமக்கு 18 ஸ்டார்ட் ஆயிரும், 30 பேஸ்ட் ஆன் கேட்டகரி நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் டிஃபர் ஆகும்.
1: ஓகே ஓகே சார். ஓகே, அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்
0: அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான்.
1: ஓகே, இப்போ வந்து நம்ம நீங்கள் சொன்னதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கோட்டத்துக்குள்ளே, அதாவது ஒரு ரயில்வே அந்த ஜோனில் மட்டும்தான் நம்ம
0: அப்ளை பண்ண முடியும்.
1: ஒரே நேரத்தில் பல
0: பல ஜோனில் அப்ளை பண்ண முடியாது. ஒருத்தர் இப்போ நான் இருக்கேன்னா என்னால் சென்னை ஜோனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறனா போஸ்டிங்கு சென்னை ஜோனில் தான் போடுவாங்க.
1: இப்போ ஆக்சுவலாக நம்ம பேப்பரில் பார்க்கறது கூட தென்னக ரயில்வே விளம்பரம் தான் பார்க்க முடியும்.
0: ஆமாம் சார்.
1: அதே நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய விளம்பரங்கள் நமக்கு கிடைக்குமா?
0: கிடைக்காது.
1: ஆன்லைனில் போய் செக் பண்ணிக்கலாம்,
0: ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம்.
1: இப்போ நான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வேலை செய்ய விரும்புகிறேன்
0: அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும் போதே இனிஷியலாக நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே ஜோன் தான் கேட்கும். இந்த ஜோனை கிளிக் பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே, அந்த ஜோன் மட்டும்தான் மாறுமா வழி, மற்றபடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்?
0: ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதுவுமே ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான்.
1: தொடர்ந்து நாம பேசலாம். இது போல ரயில்வே துறை தேர்வுகள் எழுத வாய்ப்பு இருக்கிறது, அல்லது படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், அல்லது தன்னுடைய மகனை படிக்க, மகனோ மகளோ படிக்க வைக்கணும், ரயில்வே தேர்வை எழுத வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களா இருக்கட்டும், இது குறித்து ரயில்வே துறை சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கூட நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் வாட்ஸ்அப் எனக்கு

9585833 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைங்க. நம்ம துறை சார்ந்த பயிற்றுனரான கே மணிமுத்து அவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு சரியான விளக்கத்தையும் பதிலையும் தருவாங்க. தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: நேரம் 5:21. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த மாலை நேரத்தில் சித்திரை செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நடந்திருக்கும். இன்னைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்து ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படின்னு நம்மோடு பேசிட்டு இருக்காங்க துறை சார்ந்த பயிற்றுனரான கே மணிமுத்து அவர்கள். சார், ரொம்ப அழகாக இந்த ரயில்வே துறையில் என்னென்ன மாதிரியான தேர்வுகள் இருக்குன்னு சொன்னீங்க, அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஏஜ் வயது வரும் என்ன, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் பகிர்ந்துட்டீங்க. சார், இப்போ ரயில்வே துறைக்கான தேர்வுகளில் நான் சேர எழுத விரும்புகிறேன் அப்படின்னா என்ன மாதிரி படிக்கணும் அடிப்படையில், அதை பற்றி சொல்லுங்கள்
2: சார். சார், ஓகே சார். இப்போ ரயில்வேஸ் நான் கிளியர் பண்ணி போகணும் அப்படின்னா எனக்கு சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும், கரெக்டா? ஸோ சிலபஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 3 செக்ஷன் தான் இருக்கும். இங்கே மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும். ஸோ மேக்ஸ் பேசிக்காக தான் இருக்கும், நம்மளோட அப் டு 12th லெவல் தான் இருக்கும், இதை இந்த ஸ்டாண்டர்டை தாண்டி வராது. ரீசனிங், ஸோ ரீசனிங்னா காரணவியல்னு சொல்லுவாங்க தமிழில், இதுவும் அப் டு 12th லெவல்

0: இருக்கும். அண்ட் ஜிஎஸ், ஸோ ஜென்ரல் சயின்ஸ் நமக்குங்க ரெண்டு கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னால் டெய்லி டே டு டே லைஃப் என்ன நடக்குது, நியூஸ் நியூஸ் இதை கவர் பண்ணாலே போதும். அதை தாண்டி ஜென்ரல் சயின்ஸில் சிலபஸ்ன்னு எடுத்தோம்னா இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஸோ இது ரிலேட்டடாக வரும். ஸோ இது இவ்வளோதான் சிலபஸ். நீங்கள் ரயில்வேஸ் எக்ஸாம்னு எடுத்துட்டிங்கன்னா நான் டெக்னிக்கலுக்கு இவ்வளோதான் இருக்குது, இது மட்டும் படித்தா போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். எனக்கு பேஸ்ட் ஆன் எக்ஸாம் பேட்டர்ன் லெவல் மாறும். அதே மாதிரி டெக்னீஷியன் எடுத்துட்டோம்னா ப்ரிலிம்ஸ் வரைக்கும் இதுதான் சிலபஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் இது முடிச்சிருந்தா போதும், நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ மெயின்ஸ் போகும்போது, ஸோ டெக்னிக்கல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஎல்பின்னு எடுத்தோன்னா மெயின்ஸ் போகும்போது நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, என்ன உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷனோ அந்த கோர் ரிலேட்டடாக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் இந்த சிலபஸ் தான்.
1: சரி,
0: ஸோ ப்ரிலிம்ஸ் இதை வச்சே கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸ் போகும்போது உங்களோட மெக்கானிக்கல் கோர் பேப்பர் ரிலேட்டடாக க்வெஸ்சன் இருக்கும். ஸோ இது மட்டும் தான் அடிஷனல் ஆட் ஆகும் ஏஎல்பின்னு எடுத்துகிட்டோம்னா. அதே மாதிரி தான் டெக்னீஷியன். ஸோ நீங்கள் என்ன கிரேட் முடிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக எக்ஸாம் வரும். ஸோ இது ஃபுல்லாக டெக்னிக்கல். நான் டெக்னிக்கல் எடுத்துகிட்டோம்னா இது மட்டும் தான் சிலபஸ், ப்ரிலிம்ஸுக்கும் இதுதான் இருக்கும், மெயின்ஸுக்கும் இதுதான் இருக்கும். ஸோ நான் டெக்னிக்கல் எக்ஸாம் என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா, நான் என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி, அதுக்கப்புறமா குரூப் டி. ஸோ குரூப் டினு எடுத்தோம்னா எனக்கு டென்த்து முடிச்சிருந்தாலே போதும், பத்தாவது பேசிக் குவாலிஃபிகேஷனே பத்தாவது தான். சார் நான் பத்தாவது தான் முடிச்சிருக்கேன், என்னால் எக்ஸாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே போக முடியுமான்னு கேட்டால் தாராளமாக உள்ளே போகலாம். அதுக்கப்புறமா யூனிஃபார்ம் சர்வீஸில் வரும்போது ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ கான்ஸ்டபிள் ரெண்டு எக்ஸாம் இருக்குது. எஸ்ஐ என் டிகிரி போஸ்ட்டு தான், ஒரே லெவல் ஆஃப் எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் எப்படி எஸ்ஐ கான்ஸ்டபிள் சொல்கிறோமோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வேஸில் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் லெவல் அண்ட் கான்ஸ்டபிள் லெவல் ரெண்டு எக்ஸாம் இருக்குது. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் எடுத்தோன்னா ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் இருக்கும், இந்த மூணு செக்ஷன் தான் இருக்கும். இது நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஃபிசிக்கல் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ரெண்டுமே இருக்கும், அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டேரெக்டாக போஸ்டிங் தான். இதே மாதிரி தான் கான்ஸ்டபிள், ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் இருக்கும், அடுத்தது ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ரெண்டுமே குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அடுத்து டேரெக்டாக
1: போஸ்டிங்
0: தான். ஸோ அடுத்தது, ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கு பேஸ் பண்ணி எனக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, எனக்கு ஏஎல்பி அதாவது டெக்னிக்கல் பேப்பர் எடுத்துட்டோம்னா ப்ரிலிம்ஸ் காமன் சிலபஸ், மெயின்ஸ் போகும்போது டெக்னிக்கல் ரிலேட்டடாக, நான் டெக்னிக்கல் எடுத்துட்டோம்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் வரும்.
1: இப்போ வந்து என்ன மாதிரி புத்தகங்களை படிக்கணும்? இப்போ வந்து ஒருத்தர் வீட்டிலேருந்தே படிக்கிறார், ஏன்னா இப்போ நகரங்களில் இருக்கக்கூடியவங்க இது மாதிரி பயிற்சி மையங்கள் அணுகி படிக்கலாம், கிராமத்தில் தொலை தூரத்தில் இருக்கிறவங்க இப்போ வீடுகள்லேயே இருந்து படிப்பதற்கு என்ன மாதிரியான புத்தகங்களை வச்சு படிக்கலாம், அது ஆன்லைனில் அந்த மாதிரியான இப்போ சிலபஸ்லாம் வருதா, அதை பற்றி சொல்லுங்க.
0: எல்லாமே இருக்குது சார். ஸோ புக்ஸ்ன்னு எடுத்தோன்னா நமக்கு எல்லாமே என்சிஆர்டி சிலபஸ்.
1: ஓகே,
0: சி என்சிஆர்டி சிலபஸ் மட்டும் படித்தா போதும், யூடியூப்ல எல்லாமே ஃப்ரீயாக இருக்கு. ஸோ யூடியூப்லேயே எல்லா சோர்ஸுமே இருக்கு, ஃப்ரீ சோர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாம்ஸ்.
1: இப்போ வந்து ஒருத்தர் அப்ளை பண்ணுறாரு, இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணுறாரு, எத்தனை மாத காலத்துக்குள்ளே அந்த முதன்மை முதல் நிலை தேர்வை முடிக்க முடியும், அதுக்கப்புறம் மெயினுக்கு எப்படி போக முடியும்?
0: நீங்கள் சிலபஸ்ன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்டாக உட்காந்து படித்தா ஒரு மூணு மாதத்துலேயே கவர் பண்ணிடலாம் மொத்த சிலபஸும். அதுக்கப்புறமா எக்ஸாம் அப்பியர் ஆகி அழகாக கிளியர் பண்ணிடலாம்.
1: இப்போ அடிப்படையில் எத்தனை மார்க் இருந்தால் முதல் நிலை தேர்விலேருந்து இந்த முதன்மை தேர்வுக்கு மெயின் எக்ஸாம்ஸ்க்கு போகலாம்
0: சார்? அது ஃபிக்ஸ்டாக வராது சார், இப்போ எக்ஸாம் பேஸ் பண்ணி எனக்கு கட் ஆஃப் வரும். ஸோ வேகன்சி அது இல்லாமல் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கட் ஆஃப் வரும். அதே மாதிரி பேப்பரோட டஃப்னஸ் இதை பொறுத்து தான் கட் ஆஃப் வரும். அது வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும், ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. அதே மாதிரி கட் ஆஃபும் ஃபிக்ஸ்டாக ஒரே கட் ஆஃப் வராது, கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வரும்.
1: ஓ, இப்போ வந்து நம்ம நேயர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, சி கோர்ஸ் எனது மகன் பிளஸ் ஒன்னில் சி கோர்ஸ் எடுத்திருக்கார், இந்த இந்த துறைக்கு இது உதவுமான்னு கேட்டிருக்காங்க.
0: கண்டிப்பாக போகலாம் சார், கண்டிப்பாக போக முடியும். சி முடிச்சுட்டு இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தானே, தாராளமாக அப்ளை பண்ணி எழுதிக்கலாம்.
1: அதே மாதிரி இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க, அந்த நேயர் வந்து திருப்பூர்லேருந்து பாலா கேட்டிருந்தார், இன்னொரு நேயர் வந்து அவர் பேர் சொல்ல விரும்பல, எஸ்சி எஸ்டிக்கு வயது வரம்பு என்ன, பையனும் பொண்ணும் படிச்சுட்டு இருக்காங்க, வீட்டில் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறாங்க, சொல்லுங்க சார்.
0: சார் ஓகே சார், எஸ்சி எஸ்டினா நமக்கு 18 to 30 வரைக்கும் நார்மலாக பார்த்தோம். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பிளஸ் 5 years, அதாவது 30 to 5 years
1: அது மாதிரி
0: 30. அதே மாதிரி ஒரு சில எக்ஸாமுக்கு 33 இருக்கும், அதுல இருந்து பிளஸ் 5 years, அதாவது 38 வரைக்கும் எழுதிக்கலாம்.
1: ஓ சூப்பர் சூப்பர். அடுத்ததா மல்லேகவுண்டம் மலையத்திலிருந்து விமலா வேணுகோபால் பூமனா கேட்டிருக்காங்க, எனது அன்பு மகள் பிடெக் ஐடி படிக்கிறார், எந்த விதமான தேர்வு எழுத முடியும், எந்த மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்கிறது?
0: பிடெக் ஐடினா இப்போ ஏஎல்பி எழுதலாம், அதே மாதிரி என்டிபிசி எழுதலாம். ஸோ உள்ள இருக்கிறது எல்லாமே எனி டிகிரி போஸ்ட் தான். ஸோ ஏஎல்பி எழுதலாம், என்டிபிசி, ரயில்வேஸ்ல இருக்க எல்லா எக்ஸாம் எழுதலாம், டெக்னிக்கல் மட்டும் தான் எழுத முடியாது, அதாவது இந்த டெக்னீஷியன் கோர்ஸ் அது மட்டும் எழுத முடியாது, இந்த சைட் நான் டெக்னிக்கல் எல்லாமே எழுதலாம்.
1: அதே மாதிரி கீதா டவுன்ஹால்லேருந்து கேட்டிருக்காங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு டிசம்பரில் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த மந்த் மே 9th இருந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு, சொன்னாங்க.

0: ஆனால் இன்னும் மெயில் ரிசீவ் ஆகலை.
1: ஓகே
0: அட்மிட்
1: சார்.
0: கார்டு அப்படியே அப்ளை பண்ணப்போ அப்ளிகேஷன் ரிசீவ்டு மெசேஜ் வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே சார், இது லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணது. ஸோ இப்போ வந்து ரெண்டு ஸ்லாட்டாக எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு 10 டேஸ் முன்னாடி நமக்கு மெயில் வரும். ஸோ 10 டேஸ் முன்னாடி எப்போ உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறது 10 டேஸ் முன்னாடி தான் மெயில் வரும். வெயிட் பண்ணுங்கள்,
0: வெயிட் பண்ணலாம் அவங்க. ஓகே, உங்கள் நேயர்கள் வந்து உங்கள் நிகழ்ச்சியை ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்காங்க. தெரியும் எத்தனை நேயர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இல்லைங்களா. கண்டிப்பாக ரொம்ப உபயோகமான ஒரு நிகழ்ச்சி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க. துறை சார்ந்த பயிற்றுநரான கே மணிமுத்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கும் பதில் கிடைக்கணும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பிச்சு வைங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: என்றும் நீங்கள்
1: நேரம் 5:33 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சித்திரச்சவானம் வழிகாட்டி. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். இன்னைக்கு நம்ம சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மோடு இணைந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பயனுள்ள வகையில் பதில்களை கொடுத்துட்ருக்காங்க துறை சார்ந்த பயிற்றுநரான கே மணிமுத்து அவர்கள். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேயர்களுடைய கேள்விகள் இன்னும் கூட நிறைய வந்துகிட்டே இருக்குது. என் பையன் வந்து 10th exam ஆன்யுவல் எழுதலை, அவன் வந்து ரயில்வேயில் எக்ஸாம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவினாசியிலிருந்து கலை.
2: சரி, இல்லை சார், 10th மினிமம் குவாலிஃபிகேஷன், 10th முடிச்சிருக்கணும்,
1: பாஸ் பண்ணியிருக்கணும்,
2: 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுதான் என்ட்ரி லெவல்.
1: ஓகே, சூப்பர். அடுத்தது திருமுருகன் பூண்டியிலேருந்து ரமேஷ் கேட்டிருக்காரு, அனைத்து தேர்வும் தமிழ் மொழியில் இருக்கா, அதை பற்றி கூறவும் அப்படின்னு.
2: சார், கண்டிப்பாக சார், இது எல்லாத்துக்குமே தெரியணும். ஸோ ரயில்வேஸ் எக்ஸாம் அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் 18 ரீஜனல் லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குது. தமிழில் தாராளமாக எழுதிக்கலாம்,
1: எல்லா எக்ஸாமும்
2: எழுதிக்கலாம். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும்.
1: ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே
2: தமிழ்லேயே எழுதிக்கலாம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்ததாக ஒரு கேள்வி, பெருமாள் சாமி சாவக்காட்டு பாளையத்திலிருந்து கேட்டிருக்காரு, +2 முடித்த எனது மகனுக்கு ரயில்வேயில் எந்தெந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு
2: கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் +2 மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா RRB NTPC இருக்குது. ஸோ NTPC ரெண்டு லெவலாக இருக்குது, டிகிரி லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல். நீங்கள் அண்டர் கிராஜுவேட் லெவல் தாராளமாக போகலாம். ஸோ இதோட போஸ்டிங் எடுத்தோன்னா ட்ரெயின் அசிஸ்டன்ட், ட்ரெயின் கம் டைப்பிஸ்ட், ஓகேவா, இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக போகலாம். அதுக்கப்புறமா குரூப் டின் ஒரு எக்ஸாம் இருக்குது, 10th முடிச்சிருந்தா போதும், இதுக்கும் நீங்கள் எலிஜிபிள், தாராளமாக போகலாம். அண்ட் தென் ஆர்பிடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வீஸ் செக்டாரில் எனக்கு கான்ஸ்டபிள் எக்ஸாம் தாராளமாக அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ இந்த எக்ஸாம் எல்லாமே மினிமம் குவாலிஃபிகேஷன், 12th முடிச்சிருந்தா போதும், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம்.
1: சரி சார், இப்போ தேர்வுகளை பற்றி, இந்த வயது வரம்பு இதெல்லாம் பற்றி சொன்னீங்க இல்லையா, இப்போ கரண்ட்டில் வந்து எந்த எக்ஸாம் வந்து ஓப்பனில் இருக்குது ரயில்வே துறையில், அதை பற்றி சொல்லுங்கள்.
2: சார், ஓகே சார், இப்போ கரண்ட்லன்னு எக்ஸாம்னு எடுத்துட்டோம்னா RRB ALP ஓப்பனில் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் June 14 வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ இன்ஜினியரிங் டிகிரியில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், ஸோ இந்த இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் குவாலிஃபிகேஷனாக வச்சுருந்தீங்கன்னா எலிஜிபிள், அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஆர் 10th+ டிப்ளமோ, 10th+ 3 இயர்ஸ் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். மொத்தம் 2 stages எக்ஸாம் நடக்கும், ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா ஃபைனலாக ஸ்கில் டெஸ்ட் 1 test இருக்கும். இது நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டேரக்டாக போஸ்டிங் அலகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக ஜாயின் பண்ணுவீங்க, அதாவது அசிஸ்டன்ட் லெவலாக தான் உள்ளே போவீங்க. ஒன்ஸ் உங்களோட ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லோக்கோ பைலட் ஆயிருவீங்க. அரௌண்ட் ஒரு 1.5 to 2 years ஆயிரும், நீங்களோட ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக 2 years ஆயிரும். இனிஷியலாக உங்களோட சேலரின்னு பார்த்தோம்னா 45,000 to 48,000 வரும் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக இருக்கும் போது. இதுவே நீங்கள் ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் ஆகி லோக்கோ பைலட் ஆகிட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் 1.5 to 1.6 lakhs போயிடும் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. ஸோ இதெல்லாமே நம்ம 7th பே கமிஷன்ல பேசிட்டு இருக்கோம். ஸோ பே கமிஷன் மாறப்போகுது, 8th பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னா into 1.3 times உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அப்படின்னு போது அரௌண்ட் 1.8 to 1.9, ஸோ நியராக 2 lakhs
1: வந்துடும்
2: நீங்கள் லோக்கோ பைலட் ஆகிட்டீங்கன்னா. ஸோ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்குமே அரௌண்ட் 70 to 80K வந்துடும் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. ஸோ இதெல்லாமே அப்கமிங்கில் வரப்போகுது, இதெல்லாமே பெனிஃபிட்ஸ் தான்.
1: சம்பளத்தை கேட்கும்போது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் ஒரு வெறி வந்து மாணவர்களுக்கு வந்துடும். ஏன்னா அடிப்படையில் எவ்வளவு அதிகமான சம்பளம், அதே நேரத்தில் நீங்கள் இன்டர்வியூ இல்லைன்னு சொல்கிறீங்க, ஒரு ப்ரிலிம் ஒரு மெயின் எழுதுனா போதும், அதுவும் நம்ம தாய்மொழியிலே எழுதி போய் இவ்வளோ சம்பளம் கிடைக்குதுன்னா அது ரயில்வேயில் வேலை கிடைக்கிறதுக்கு கொடுத்தா வச்சுருக்கணும்.
2: கண்டிப்பாக
1: எத்தனை நேயர்கள் வந்து தன்னுடைய மாணவர்களை படிக்க வைக்க போகிறாங்க, அது கேட்கின்ற மாணவர்கள் எத்தனை பேர் எழுத போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சார், இப்போ அடுத்ததாக என்ன எக்ஸாம் வரப்போகுது சார்?
2: அடுத்த எக்ஸாம்னு பார்த்தோம்னா NTPC வரப்போகுது சார். ஸோ June 2 அப்படின்னா July 2 நமக்கு NTPC வந்துடும், கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டு லெவலுமே வந்துடும், ரெண்டு லெவலுமே அப்ளை பண்ணி எழுதிக்கலாம்
1: அடுத்த வரக்கூடிய
2: அப்கமிங்கில்.
1: சரி, இப்போ வந்து ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கு எவ்வளோ இந்த டியூரேஷன் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க
2: சார். கண்டிப்பாக சார், ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரயில்வேஸ்ங்கிறது 4 years ஒன்ஸ் தான் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 2 years தான் இயர்லி கண்டக்ட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஸோ 4 years ஒன்ஸ்னால் நமக்கு ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் வேகன்ஸ்

0: ஈஸியாக வரும், 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் நமக்கு போஸ்டிங்கே அலகேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இந்த வருஷம் அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸாக வருஷம் வருஷம் வேகன்சி வந்துடுது, ரெகுலராக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்டு நீங்கள் போஸ்டிங் போகிற வரைக்கும் எவ்வளோ டியூரேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து 2 மாதத்துலேயே ப்ரிலிம்ஸ் வந்துடும். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சால் 3 மாதத்தில் மெயின்ஸ் வந்துடும். மெயின்ஸ் முடிஞ்ச அடுத்த 2 மாதத்தில் உங்களுக்கு டைரெக்டாக போஸ்டிங் அலகேட் பண்ணிடுவாங்க. ஸோ மொத்த டியூரேஷனும் அரௌண்ட் 6 to 8 மந்த்ஸில் முடிஞ்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
1: ஓகே,
0: லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு.
1: 2026 ஜனவரியில இப்ப நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்னா கிட்டத்தட்ட 2027 ஆரம்பத்திலேயே நமக்கு வேலை கிடைச்சு
0: கண்டிப்பா கிடைச்சிரும் சார்.
1: கடுமையா படிச்சு பரீட்சை எழுதுங்க.
0: கண்டிப்பா
1: அந்த மாதிரி தான் ப்ராசஸ். தேர்வு முடிவுகளும் சீக்கிரம் வெளிவந்து.
0: ஆமா கண்டிப்பா வந்துடும் சார்.
1: ஓகே ஓகே. இப்போ சார் இந்த டிக்கெட் பரிசோதகர் இருக்காங்க இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: அந்த டிடிஇ அந்த எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள் சார்.
0: ஸோ இது வந்து நமக்கு என்டிபிசியில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ என்டிபிசின்னு எடுத்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டெக்னிக்கல் ஒர்க். ஸோ ஃபுல்லாக ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டாப் போஸ்டிங் பார்த்தோம்னா ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ இருக்கிறதுலே தான் டாப்பான போஸ்டிங், அதே மாதிரி பவர்ஃபுல்லான போஸ்டிங். ஸோ மொத்த ஸ்டேஷனும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதுதான் டாப்பான போஸ்டிங். அடுத்த லெவல் பார்த்தோம்னா டிடிஆர்னு சொல்லுவாங்க.
1: டிடிஆர் தான்,
0: டிடிஆர் தான் சொல்லியிருப்போம். ஆனால் அது தப்பு. டிடிஇ, ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர். ஸோ இதான் கரெக்ட் ஃபார்மட்.
1: ப்ரொனன்சியேஷன் அதானா?
0: இதான் கரெக்ட்.
1: டிடிஆர்,
0: டிடிஆர் இதான் ஒரிஜினல் போஸ்டிங் நேம்.
1: டிடிஇ,
0: ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர். ஸோ இதான் போஸ்டிங் நேம். ஸோ இந்த போஸ்டிங், அதுக்கப்புறமா கூட்ஸ் கார்டு அசிஸ்டன்ட் அண்ட் சீஃப் கம் டைப்பிஸ்ட், சீஃப் எக்கனாமிஸ்ட் கம் டைப்பிஸ்ட், இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே நமக்கு என்டிபிசியில் ஃபில் பண்ணுவாங்க.
1: இப்போ இந்த 10th முடிச்சுட்டு எழுதுறாங்களே சார், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஜாப் வேகன்சிலாம் இருக்கும் ரயில்வேல?
0: ஓகே சார், அடுத்தது 10th லெவல்னு பார்த்தோம்னா குரூப் டின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ இருக்கிறதுலே கடைசி லெவல் பே, அதாவது லெவல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அரௌண்ட் 25K ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. ஸோ ஒரே லெவல் ஆஃப் எக்ஸாம் தான் இருக்கும். நீங்கள் 10th முடிச்சிருந்தா மட்டும் போதும், ஒரே எக்ஸாம் தான் இருக்கும், ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டேரெக்டாக போஸ்டிங் அலிகேட் பண்ணிடுவாங்க.
1: மெயின் கிடையாது,
0: மெயின்ஸ் கிடையாது, ஒரே லெவல் தான். 10th தான் பேசிக் குவாலிஃபிகேஷன்னால ஒரே லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதில் போஸ்டிங் பார்த்தோன்னா இந்த ட்ராக் மேனு, ட்ராக் செக்கர், கேட் கீப்பர், ட்ரெயின் அசிஸ்டன்ட், பாயிண்ட்ஸ் மேனு, இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே இதில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும், இதில் ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும், நான் ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கு. ஸோ ரெண்டு லெவலுமே இருக்கும். பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் நமக்கு ஃபீல்டா நான் ஃபீல்டாங்கிறது டிசைட் ஆகும்.
1: இப்போ 10th வந்து எவ்வளோ மார்க் இருந்தால் இதில் அப்ளை பண்ண முடியும்?
0: அப்படி எதுவும் இல்லை சார், நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தால்
1: போதும். ஓகே, சூப்பர் சூப்பர் சார். தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சபானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:44 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சி நடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்க துறை சார்ந்த பயிற்றுனர் ஆர் மணிமுத்து அவர்கள். சார், உங்களுடைய பதில்களெல்லாம் கேட்கும்பொழுது கண்டிப்பாக இதை எழுதணும்னு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் உடனடியாக அப்ளை பண்ணுறக்கோ அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வரும். அந்த அளவுக்கு விரிவான பதில்கள் உங்களுடைய ஒவ்வொரு பதில்களும் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் இந்த மாதிரி. அதே மாதிரி சார், இப்போ ரயில்வே துறைகளில் ரொம்ப ஆசையோடு சேர்றாங்க. பொதுவாக ரயில்வே துறையில் நிறைய சலுகைகள் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு இருக்குன்னு சொல்லுவாங்க, அது என்னென்ன மாதிரி சலுகைகள்லாம் இருக்குது சார்?
1: கண்டிப்பாக சார், இப்போ ரயில்வேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, சேலரியை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு லீவுன்னு எடுத்துட்டோம்னா 60 நாள் மெடிக்கல் லீவ் எடுத்துக்கலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பேஸில் தான் நமக்கு ஒர்க் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக ஒர்க் இருக்க போகிறதுல ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல் ஒர்க் நமக்கு ஷிஃப்ட் பேஸில் தான் வரும். நான் டெக்னிக்கல் நம்ம மோஸ்ட்டாக டெஸ்க் ஜாபாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாயிருக்கும். ப்ரைவேட் செக்டாரை கம்பேர் பண்ணும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டார். நமக்கு சேலரியும் அதிகமாக இருக்கும், ஒர்க்கும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஜாப் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். கரெக்டாக நினச்ச உடனேலாம் வேலையை விட்டு அனுப்பிச்சிட முடியாது. ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ப்ரைவேட் மாதிரி இல்லை கிடையாது.
0: பணி பாதுகாப்பு உண்டு.
1: கண்டிப்பா சார், பணி பாதுகாப்பு உண்டு. நினைச்ச நேரத்துல வெளியே அனுப்ப முடியாது. ப்ரொமோஷனும் நமக்கு ஈஸியா இருக்கும்.
0: ஓகே.
1: ஸோ இனிஷியலாக நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர், அது அடுத்த லெவல் நமக்கு ப்ரொமோஷனும் நெக்ஸ்ட் லெவல் நல்லா இருக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும், போனஸும் இருக்கும். போனஸ் கண்டிப்பா இருக்கும்.
0: ஓகே சார், இப்போ வந்து சரவணன் ராசிபுரத்துல இருந்து கேட்டிருக்காரு, ட்ரெயின் டிரைவர் இதற்கு என்ன படிக்கணும்? அதான் நீங்க லோகோ
1: லோகோ பைலட். ஸோ லோகோ பைலட்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். அதாவது ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தா போதும். அப்படி இல்லைன்னா 10th+ ஐடிஐ முடிச்சிருக்கணும். இதுதான் பேசிக்
0: ஐடிஐ இருக்கணும்.
1: 10th+ ஐடி அப்படி இல்லைன்னா நீங்க இன்ஜினியரிங் டிகிரி, ரெண்டுமே இருக்கு. ஸோ இது நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் சார். அதே மாதிரி ரெண்டு லெவலாக எக்ஸாம் இருக்கும், ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மெயின்ஸில் நீங்கள் என்ன கோர் முடிச்சிருக்கீங்களோ, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி என்ன கோர் முடிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்க போது. ஸோ அது நீங்கள் கிராக் பண்ணிட்டாலே போதும், நீங்கள் இன்ஜின் டிரைவர் ஆகிடலாம்.
0: இன்ஜின் டிரைவர், ஓகே. இது அதே மாதிரி இந்த புனிதா திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க, ப்ரொமோஷன்ஸ் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க.
1: கண்டிப்பாக இருக்குது சார், நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் இருக்கும். நீங்கள் இனிஷியலாக உள்ளே போகும்போது பேசிக் லெவலில் உள்ளே போவீங்க, அடுத்தது 3-5 இயர்ஸ்க்குள்ளேயே நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் இருக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் நல்லாயிருக்கும்.
0: ஓகே.
1: ஸோ பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கேப் அலவன்ஸ், அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக ட்ரெயினில் சுற்றிக்கலாம், மெடிக்கல்

0: இன்சூரன்ஸ் உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு மொத்தமாக கிளைம் பண்ணிக்கலாம்.
1: உங்க
0: பசங்க பிள்ளைங்க காலேஜ் ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்துடும்.
1: ஸோ
0: இதெல்லாமே நமக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் தான். ஸோ மற்ற செக்டாரை கம்பேர் பண்ணும்போது ரயில்வேஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
2: வயது வரம்புல சலுகை பத்தி சொன்னீங்கல்ல, வேற என்னென்ன வகையான சலுகைகள் இந்த வயது வரம்பு?
0: ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுத்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஞ்சு கேட்டகரியா பிடிப்பாங்க. கேட்டகரி வைஸ் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும்.
1: சோ
0: இது இல்லாம சார் நான் பிடபிள்யூ கேண்டிடேட் என்னால எழுத முடியுமா அப்படின்னு எனக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பிளஸ் 10 இயர்ஸ்.
1: சோ
0: லாஸ்ட் முடிகிற வருஷத்துல இருந்து பிளஸ் 10 இயர்ஸ் பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா. சப்போஸ் நீங்க பிடபிள்யூடிலேயே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா பிளஸ் 15 இயர்ஸ் அப் டு 15 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம்.
2: ஓகே. இப்போ வந்து பெண்கள் வந்து இந்த தேர்வுகளை எழுதுவது எந்த அளவுக்கு விகிதம் இருக்கு, அதிகபட்சமா எவ்வளவு பேர் எழுதுறாங்க, அதே நேரத்தில் ஏதாவது தயக்கம் இருந்தா கூட அதை எப்படி தடையின்றி அதை எழுதுவதை போய் சொல்லுங்க.
0: கண்டிப்பா சார். இப்போ மேல் கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலில் வந்து பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு நம்ம ஊர்லேயே போஸ்டிங் போடுவாங்களா, ஸோ ஒர்க்கு நைட் டைம்லாம் இருக்குமா, ஸோ இதெல்லாம் பேஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி நிறைய போகிறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, இங்கேயுமே ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் இருக்குது, டெஸ்க் ஜாப் நிறைய இருக்குது, நீங்களும் இதை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் நீங்கள் சூஸ் பண்ணி அழகாக இதுலேயுமே இம்ப்ரூவ் ஆகலாம்.
2: லோக்கல் பைலட்டாகவும் இருக்காங்க பெண்கள்.
0: கண்டிப்பாக லோக்கல் பைலட்டாகவும் நிறைய பேர் இருக்காங்க சார்.
2: ஓகே ஓகே ஓகே சார். இப்போ வந்து அதில் தயக்கம் இல்லாமல் பெண்கள் வந்து அப்ளை
0: பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. நீங்க இனிஷியலா அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இங்க ப்ரோமோட் பண்றாங்க.
2: ஆனா ஆபீஸ் வர்க் மாதிரி இருக்காது. காலையில 9 to 5 போயிடு.
0: 9 to 5 டெஸ்க் ஜாபும் இருக்கு. டெஸ்க் ஜாப் இருக்கு.
2: அது என்ன மாதிரி?
0: டெக்னிக்கல் வர்க் போகாம நான் டெக்னிக்கல் போனீங்கனா ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்ட் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் நமக்கு டெஸ்க் ஜாப் தான். சோ டெக்னிக்கல் வர்க்கே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேஷன் வர்க் இருக்க மாதிரி இருக்கு.
2: ஓ சூப்பர் சூப்பர் சார். வேற என்ன சிறப்புகள் இந்த ரயில்வே தேர்வுகள்ல இருக்கு, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன்.
0: ஸோ வேறு சிறப்பு சிறப்புன்னு பார்த்தோன்னா சேலரி இன்க்ரிமெண்ட், அதே மாதிரி பென்ஷன் இருக்கு சார். பென்ஷன் இருக்கு.
2: ஸோ
0: இது பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணும். பென்ஷன் இருக்கு. ஸோ இந்த பென்ஷன் அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தான் கவர் ஆகுது. அரௌண்ட் 23 லேக்ஸ் பீப்புள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் கவர் ஆகுது. இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தீங்களோ அதில் 50% அமௌண்ட் உங்களுக்கு பென்ஷனாகவே வந்துடும்.
2: ஓகே.
0: ஸோ ரிட்டையர் ஆகும்போது அரௌண்ட் இப்போ நீங்கள் 1 லட்சம் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அதில் 50%, அதாவது 50,000 உங்களுக்கு பென்ஷனாகவே வரும். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும் போதோ இல்லை ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமோ ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஸ்பௌஸ்க்கு அரௌண்ட் 60% உங்களோட சேலரியிலேருந்து பென்ஷனாக வரும்.
2: இப்போ
0: இதெல்லாமே அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்.
2: ஸோ ரயில்வேல பணியாற்றி ஓய்வு பெறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய வாரிசுகளுக்கு மகனோ மகளுக்கு ரயில்வே வேலை வாய்ப்புகளை முன்னுரிமை தர்றாங்களா? அது மாதிரி
0: இல்லை சார். அந்த மாதிரி இல்லை சார். நீங்கள் ஓப்பன் ஃபார் ஆல் தான். ஓப்பன் ஃபார் ஆல் தான். நீங்கள் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் போக முடியும்.
2: முன்னாள் ராணுவத்தினருக்கு ஏதாவது சொல்லியிருக்கேன்.
0: ஸோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது சார். பிளஸ் 3 இயர்ஸ் பிளஸ் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா கட் ஆஃப் கம்மியாக வரும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக வரும். இவங்களால் ஈஸியாக உள்ள போக முடியும். அதே மாதிரி இப்போ 100 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா நமக்கு கேட்டகரி வைஸ் போஸ்டிங்கை பிரித்து வச்சுருப்பாங்க. ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னா இப்போ யூஆர் கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டும் அவங்களாலே எடுக்க முடியும். ஸோ இப்போ கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குன்னா 59.5% இப்போ ரிசர்வேஷன் இருக்கு. இந்த 59.5 பேஸ்ட் ஆன் கேட்டகரி பிரித்து வச்சிருப்பாங்க. இப்போ யூஆர் கேண்டிடேட்டுக்கு ரிமைனிங் போஸ்டிங் போகும். ஓபிசி கேண்டிடேட் எடுத்திங்கன்னா 27%, எஸ்சிஎஸ்டிக்கு 15-17%, இடபிள்யூஎஸ்க்கு 10%. அதாவது இப்போ 100 போஸ்ட் இருக்குன்னா அதில் 27 போஸ்ட்டை ஓபிசி கேண்டிடேட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும். வேற யாராலையும் வந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் இருக்கும்.
2: ஓகே. இப்போ வந்து ரயில்வே போலீஸ் வந்து மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிறுமுகை ரமேஷ் சத்யபிரதா.
0: சென்ட்ரல் கவர்மெண்ட் சார், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வராது, சென்ட்ரல் கவர்மெண்ட்.
2: அந்த பணி இது எல்லாமே
0: சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட்ல எதுவுமே வராது.
2: பேமெண்ட்
0: எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான்.
2: ஓகே சார். தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரச்சவானம் பொலிகாட்டி.

நேரம் 5 மணி 57 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மோடு சேர்ந்து துறை சார்ந்த நிபுணரான பயிற்றுனரான கே மணிமுத்து அவர்கள்

0: கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க சார். நிறைவா ரயில்வே தேர்வு எழுதக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அதை பற்றி சொல்லுங்க சார்.
1: சார் ஓகே சார், இப்போ வரைக்குமே மோஸ்டா சதர்ன் ஜோன்ல நமக்கு நிறைய அவேர்னஸ் இல்லை சார். ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ் நமக்கு வரணும். இப்போ 1000 போஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுல 800 போஸ்ட் நார்த் இந்தியால தான் எடுக்கிறான். சதர்ன் ஜோன்ல அவேர்னஸ் இல்லை. அது ஏன்னா நமக்கு ரயில்வே, நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே என்ன ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரும்னா யூபிஎஸ்சி இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி. இதை தாண்டி வேற எக்ஸாம் இருக்குங்கிறதே என்ன வில்லேஜ்

0: பார்ட்டில் இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணுறது, கோச்சிங் சென்டர் பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்களாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நான் முதல்னு ஒரு ஸ்கீம் இருக்குது.
1: சரி, ஓகே.
0: ஸோ இதுக்கு கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் சைட் தான். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் இருக்கும், அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும் போதும், வருஷத்துக்கு ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி ஃப்ரீயாகவே கோச்சிங் தராங்க. ஸோ ஈச் கேண்டிடேட்டுக்கு வருஷத்துக்கு, அதாவது மாதத்துக்கு 7500 வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்தே செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ். ஸோ இதெல்லாமே இன்னமுமே நிறைய ரூரல் சைடில் போய் சேரல. ஸோ இந்த அவேர்னஸ் நமக்கு வேணும்.
1: ரயில்வே தேர்வுகளுக்கும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம்
0: இருக்கு சார்,
1: பயிற்சி
0: ரயில்வே இருக்கு, எஸ்எஸ்சி இருக்கு, பேங்கிங் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணா போதும்.
1: என்ட்ரன்ஸ்
0: எக்ஸாம் இருக்கு, அதை கிளியர் பண்ணா போதும். ஒரு அடுத்த ஒரு 10 டியூரேஷனுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க.
1: சரி, ஓகே சார். இப்போ தமிழில் இருக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்குது, அதை பற்றி சொன்னீங்க. இதே மாதிரி நான் முதல்வர் திட்டம் மாதிரியான திட்டங்கள் பயிற்சி பெறுவதற்கு இருக்கு. இப்படி பல விஷயங்கள், ரயில்வே தேர்வுகள் தொடர்பான நேயர்களுடைய சந்தேகங்கள், எத்தனை கேள்விகள் கேட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேள்விகள் நேயர்கள் கேட்டிருப்பாங்க. அதற்கும் விரிவாக விளக்கமாக பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இணைந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி. நன்றி சார்.
0: ஓகே சார், தேங்க்யூ சார்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இதுவரை கேட்டது சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ரயில்வே தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவாக விளக்கமாக பதில் அளித்தாங்க துறை சார்ந்த பயிற்றுநரான கே மணிமுத்து அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவது ரமேஷ்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz ஒளிபரப்பு. நேரம் 6 மணி. பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

கேட்டோம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக ராதா ஜெயலட்சுமி பாடியது. நேரம் 6:06. திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

நேர்களே கேட்ட அந்த பாடலில் ஆதிபராசக்தி திரைப்படத்திற்காக ராதா ஜெயலட்சுமி பாடியது. 6:14 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

அகத்திய திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் டி ஆர் மகாலிங்கம் பாடியது. நேர்களே, கேட்ட அந்த பாடலோடு திரையில் பக்தி இசை நிறைவுற்றது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை தொடர்ந்து ரசிக்கலாம். 6:40 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர், 6:25. நேர்களே, நம்ம ஆகாஷவாணி 103 FM-ல் இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ராத்திரி 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம், பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 8:05 இதம் ரிதம், 9:30 மயிலிறகு, இன்றைய மயிலிறகு திரைப்பட விமர்சனமாக இடம்பெறுகிறது. இன்றிரவு 10:00 மெலடி மெட்டுகள், அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். நெகிழினி நாளைய நிகழ்ச்சிகள் காலை 6:00 காலை திண்டல், குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். 6:10 சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். 6:55 நலமை விளக நிகழ்ச்சி நாளை காலை 7:00 9:00 வரைக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இதுல காலையில 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணி சாரல், 10:02 சுட்டீஸ் சாய்ஸ், குழந்தைகள் பங்கு பெறக்கூடிய விளையாட்டு நிகழ்ச்சி இடம்பெறும். நாளை முற்பகல் 11:00 கேட்ட பாடல்களும் கேட்காத தகவல்களும் இடம்பெறுகிறது. நாளை நண்பகல் 12:00 வசந்த இல்லம் வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து ஹலோ தோழி இடம்பெறுகிறது. நாளை மதியம் 1:00 மணி 1 மலர் 1, 2:30 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். நாளை பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் நஞ்சேகவன் புதூர் பகுதியைச் சார்ந்த எம் மகேந்திரன் கலைக்குழுவினர் வழங்கும் ஜிக்காட்டம் கேட்கலாம். நாளை மாலை 4:00 பொன்னியின் காவலன் நாடகம், எழுதியவர் கொற்றவன் அவர்கள். மாலை 5:00 சித்திர செவ்வானம் இளமை புதுமை இளையோருக்கான நிகழ்ச்சி. நேர்களே, நாளை இரவு 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் கா செங்குட்டுவன் அவர்கள். நாளை 8:05 இதம் ரித்தம் இதுவான ரித்தமான பாடல்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாங்க. நாளை 9:30 மயிலிறகு, காலத்தால் அழியா காவிய கானங்களின் தொகுப்பு. நாளை 10:00 மெலடி மெட்டுக்கள், அறிமுக நேயர்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க. நெகிழி தினமும் 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். நேர்களை, இதுவரைக்கும் நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் கா. செங்குட்டுவன் அவர்கள்.

0: घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है।
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும்.

0: என்றும் ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் கிடைக்க செய்வது அரசின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை தொடங்க வேண்டுமென்றால் உரிய மருத்துவ சட்ட விதிமுறைகளின்படி அனுமதி பெற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்படவுள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மையங்களிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக பொருட்கள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பணியமர்த்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அனைத்து டாஸ்மாக் கடைகளும் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் என்றும் அதிக விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை கூறுவார்கள் என்றார். தாவேக்கு ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார்.
2: மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மின்சார தட்டுப்பாடு இல்லை, எல்லாமே வந்து நம்மளுடைய இதுல எவ்வளவு தேவைக்கேற்ப அதை மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு. தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்க பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றதை சரி செஞ்சுட்டு வரோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டு வரோம். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவோம். ஆனால் இதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங்கா இருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துல அங்க இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும்.
0: தமிழகத்தின் மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி

0: நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் அரசு உயர் அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களின் செயல்திறன் குறித்த சிறப்பு ஆய்வு நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணி நடவடிக்கைகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் திபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நீர்களுக்கு இனிமையான பொன்மாலை நேர வணக்கங்கள். ஆகாஷவாணி 103 FM பொன்மாலை இப்பொழுது தொடர்கிறது. 6:40.

ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. 6:44 கேட்ட அந்த பாட்டு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி சுஷீலா பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசை. சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலையா 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமா 24. ஈரோட்ல அதிகபட்சமா 36, குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ். திருப்பூர்ல அதிகபட்சமா 34, குறைந்தபட்சமா 24. சேலத்தில் அதிகபட்சமாக 35, குறைந்தபட்சமாக 24. நீலகிரியில் அதிகபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும். பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை இருக்கும். நேர்களை மேற்சொன்ன மாவட்டங்களில் அவ்வப்பொழுது வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். பிற்பகல் மற்றும் இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு ஒரு சில இடங்களில் உண்டு. இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

ஊருக்கு உழைப்ப உன் திரைப்படத்திற்காக கே ஜெயசுதாஸ் பி சுஷீலா பாடியதை கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதனை செய்யல பொன்மாலை இப்பொழுது கேட்டிருக்கோம். ஆகாஷவாணி 103 FM 6:53 ஆகுதுங்க. போக்குவரத்து நெரிசல் பற்றி அறிவிப்பு இன்னைக்கு சனிக்கிழமை சாயங்காலம்

கண்டிப்பாகவே வந்து டிராஃபிக் இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்குது, குறிப்பாக காந்திபுரம், டவுன்ஹால், உக்கடம், மேட்டுப்பாளையம் சாலை, கவுண்டர் மில், சாய்பாபா கோயில், புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில், அங்கே ஃப்ரிட்ஜ் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துட்டு டிராஃபிக் நல்லாவே இருக்குது, மத்தியானத்தில் கூட நல்லா இருந்தது. அவினாசி சாலை, லக்ஷ்மி மில்ஸ், ஹோப்ஸ், பீலமேடு, திருச்சி சாலை, சிங்கநல்லூர் சந்திப்பு, சத்தி சாலை, கணபதி, சரவணம்பட்டி, அதே மாதிரி போத்தனூர், ஸோ இங்கெல்லாம் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்கள். ஆகாஷவாணி 103 FM-ல பொன்மாலை பொழுது கேட்டுட்ருக்கீங்க.

கேட்ட பாடல் பெண் ஜென்மம் திரைப்படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் பி சுஷீலா பாடியது. இசை இளையராஜா. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

பொன்மாலை பொழுதில் கேட்ட பாடல் ராமாயி வயசுக்கு வந்துட்டா. திரைப்படத்துக்காக பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடியது, இசை கங்கை அமரன்.

கேட்ட பாடல் தைப்பொங்கல் திரைப்படத்துக்காக கே ஜி யேசுதாஸ், ஜென்சி பாடியது இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது.

0: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட், ஆர் ஃபண்டஸ் போட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும், மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ பிரஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனோமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனோமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம், நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்கு என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்றிரவு 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவர் அனுபவம், பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இனி தொடர்வது தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து திரு மார்க்கோ ரூபியோ எடுத்துரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியாவின் முயற்சிகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் வெளிப்படைத் தன்மையுடன் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 15 ஒருமுறை தேர்வு நடத்தி வருவதாக கூறிய அவர் பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பங்காற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் சென்னை ICF தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
1: வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ICF இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கும். நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோகி திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லயே நீங்க உங்களுக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்குங்களையும் கூட நம்மளுடைய

0: கர்மயோகி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இது வந்து நமக்கான வேலை அல்ல, இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்திருக்கின்ற எங்க ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.
1: இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் சங்கீதா, கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். இங்க சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேளா விழால வந்து மினிஸ்டர் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்னா இசிசி பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
3: என்னோட பேர் சரவணகுமார், நான் வந்துட்டு இஎஸ்ஐசி புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் நார்செட் 9 எக்ஸாம் நான் எழுதினேன், அதுல எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏன்னா இதான் என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவங்க கையால வாங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும் என்னோட காலேஜ் என்னோட மேம்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றிவிட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 130 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய திட்டம் மூலம் வேலை நாட்கள் வருடத்திற்கு 100 125 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ராகுல் குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சண்டி நகர் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய விமானப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இவ்விழாவில் பயிற்சி முடித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மருண் பெரட், கருட் திறன் பதக்கங்களை அவர் வழங்கினார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் சிக்கிய 201 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷில் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக ஐநாவின் யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கான யூனிசெஃப் பிரதிநிதி ரானா ஃபிளவர்ஸ் வெளியிட்டுள்ளார்.

0: அறிக்கையில் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் சாகர் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 60 கிலோ எடைப்பிரிவின் இறுதி ஆட்டத்தில் சூரஜ் வசிஷ்ட் கஜகஸ்தானின் ஐபிக்கை எதிர்கொள்கிறார். 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங் உஸ்பெகிஸ்தானின் ஐட்ஜானை எதிர்கொள்கிறார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தைபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, சித்தோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று விற்பனையான மஞ்சள் விலை நிலவரம், விலைகள் 1 குவிண்டாலுக்கானது. மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,299 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 13,666 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,389 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,599 ரூபாய்க்கும் விற்பனையானது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் விற்பனையான பூக்களின் இன்றைய விலை நிலவரம், விலைகள் 1 கிலோவிற்கானது. மல்லிகைப்பூ 280 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையும், முல்லைப்பூ 136 ரூபாய் முதல் 180 ரூபாய் வரையும், செண்டு 5 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரையும், கோழிக்கொண்டை 21 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரையும், ஜாதி முல்லைப்பூ 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 570 ரூபாய்க்கும், அரளி 50 ரூபாய்க்கும், துளசி 40 ரூபாய்க்கும், செவ்வந்தி 240 ரூபாய்க்கும் விற்பனையானது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் விற்பனையான பூக்களின் விலை நிலவரம், விலைகள் 1 படிக்கானது. மல்லிகைப்பூ 70 ரூபாய் முதல் 125 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 34 ரூபாய் முதல் 45 ரூபாய்க்கும், ஜாதி முல்லைப்பூ 100 ரூபாய்க்கும் விற்பனையானது. சம்பங்கி விலை நிலவரம் சத்தியமங்கலத்தில் 20 ரூபாய்க்கும், நிலக்கோட்டையில் 30 ரூபாய்க்கும், சேலத்தில் 30 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றும் நாளையும் லேசான மழையும், 25/5/2026 முதல் 27/5/2026 வரை 3 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C முதல் 35°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C முதல் 26°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 75% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60% முதல் 65% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 4-8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து

0: பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழை இல்லாத நாட்களில் பயன்படுத்தலாம். குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். விதையை கார்பன்டாசிம் பூசண கொல்லியுடன் 2 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைக்கால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்துநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்கவும். வாடல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிராம் எருவுடன் கலந்து வேர் பகுதியில் இடவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சளை நடவு செய்யவும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் தகுந்த வடிகால் வசதியை ஏற்படுத்தவும். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
2: ஏறும் ஊரும்
1: உழவர் அனுபவம். இன்றைய நிகழ்ச்சியில்
3: பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
4: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஏறுமோறும் நிகழ்ச்சியில உழவர் அனுபவம், அதுக்காக சத்தியமங்கலம் வந்திருக்கிற இங்க பப்பாளி பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சதீஷ்குமார் அவர்களை சந்திச்சு நாம அதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்கலாம். அண்ணா வணக்கங்க.
5: வணக்கம்ங்க.
4: இப்ப எத்தனை வருஷமாங்க பப்பாளி போட்டு இருக்கீங்க?
5: பப்பாளி வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷமா தொடர்ந்து போட்டு இருக்கிறேங்க.
4: பப்பாளி வந்து ஒரு நட நட்டினீங்கன்னா எத்தனை வருஷத்து வரைக்கும் காய்க்குங்கண்ணா?
5: ஒரு நட நடவு போட்டோம் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிறது போறதுங்க, அதிகமா ரசாயன உரம் எல்லாம் கொடுக்காம வச்சிருந்தோம்னாங்க, ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் காய்க்குங்க.
4: பப்பாளி போடணும்னா ஃபர்ஸ்ட் அது காடு எப்படிங்கண்ணா ரெடி பண்ணுவீங்க?
5: நல்லா உழவு செய்யணுங்க, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தொழுபுரம் போடணுங்க. தொழுபுரம் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 10 லோடு டிராக்டர் இல்லைங்க, தொழுபுரம் போட்டுங்க நல்லா உழவு செஞ்சு காடு தயார் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பப்பாளிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் டைம் கிராப் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கக்கூடிய கிராப்புங்க. அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தொழுபுரம் அதிகமா தேவைப்படும். கடைசி உழவுல தொழுபுரத்தை கொடுத்து நல்லா உழவு செஞ்சு அதுக்கப்புறம் நல்லா போட்டோம்னா நல்லா வருங்க.
4: ரசாயன உரங்கள் பயன்படுத்தாம இயற்கை உரங்கள் பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு சொல்றீங்கன்னா?
5: ஆமாங்க.
4: தொழு உரம் அப்படின்னா இப்போ ஆட்டு குப்பை, மாட்டு குப்பை, கோழி குப்பை, இதுல எது பெஸ்ட்டுங்களா இல்ல எப்படிங்கண்ணா அதை பத்தி சொல்லு.
5: 10 லோடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு இந்த 2 இதுல எது வேணாலும் பயன்படுத்திக்கலாமுங்க. இதோட வந்து கோழி உரம் வந்து ஒரு 2 லோடு வேணா உடனே சேர்த்திக்கலாம். இதோட 10 லோடெல்லாம் கோழி எருவு கொடுக்க முடியாதுங்க,
4: ஏன்னா அது சூடுன்னு சொல்றாங்க. அதனால
5: ஆமாங்க, அது பாஸ்பேட் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான பாஸ்பேட் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வராதுங்க. ஆட்டு உரம் மாட்டு உரம் எல்லாம் கொடுக்கும்போது வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா இது கோழி எருவு ரொம்ப அதிகமா போச்சுன்னு வச்சுக்கீங்களா, இல்ல வேர்க்கருகில் இந்த மாதிரி பல நோய்கள் அதுல இருந்து உண்டாகுங்க.
4: ஆனா இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லயுமே பெரும்பாலுமே ஆடு மாடெல்லாம் வச்சிருந்தாங்க, தொழு உரம் ஈஸியா கிடைச்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே கம்மியாயிருச்சு. விவசாயிகள் வீட்லயே பாத்தீங்கன்னா சிலர் வந்து தேவைக்காக ஒரு மாடு வச்சிருக்காங்க பால் வேணுமேனு சொல்லிட்டு, சிலர் அதன் கூட இல்லாம பால் கறையிட்டு வாங்கிக்கலாம் போய் இந்த ஒரு மாட்டை பாக்குறதுக்கு வேற வேலை பாக்கலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப உங்களுக்கு 10 லோடு தொழு உரம் வேணும்னா எப்படிங்க சேகரிக்கிறீங்க?
5: நாங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெல்டா பகுதிங்க, பவானியாறு பாசன பகுதிங்க. இதுல வந்து வயல் ஏரியால வந்து எல்லாம் தொழு உரம் போட மாட்டாங்க, அங்க மாடு வச்சிருப்பாங்க. ஆத்து தண்ணி பாயறதுனால வந்து அதுலயே நிறைய சத்துக்கள் இருக்கும், அதனால வந்து தொழு உரம் பயன்படுத்த மாட்டாங்க நெல் வயலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா. அப்ப அந்த இடத்துல மாடு வச்சிருக்கவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டு எருவுகள் எல்லாம் விற்பாங்க, அதை நாங்க வாங்கி போட்டுக்கோங்க.
4: இதனால உங்களுக்கு அது ஈஸியா தான் கிடைக்குதுங்க?
5: ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க, இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாயிடுதுங்க. முதல் கிடைச்சிட்டு இருந்ததை விட இப்ப கொஞ்சம் சிரமமா தான் இருக்குதுங்க. அதனால சிரமப்படாம வாங்கி போடுறப்ப அதே சமயத்துல நம்ம மாடுகள் வச்சிருக்கோம்ங்க. நம்ம மாடுகளை விட 10 ஆட்டுக்கு கொஞ்சம் தான் வாங்குற மாதிரி தவிர

0: முழுசா எல்லாம் வாங்கி போடுறது இல்ல. நம்ம
1: நீங்க எத்தனை மாடுங்க வச்சிருக்கீங்க?
0: எங்கிட்ட ஒரு 4 மாடு இருக்குங்க.
1: இப்ப உங்களுக்கு அந்த 4 மாட்டோட எரும் எவ்வளவு நாள் சேர்த்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 ஏக்கர் கிடைக்குங்க?
0: 2 மாடு 2 கண்ணுக்குட்டி இருக்குதுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2.5 ஏக்கர் தான் விவசாயம் பண்றேங்க. எனக்கு ஒரு 2 ஏக்கருக்கு இது சரியா இருக்குங்க. ஒரு 1/2 ஏக்கர் நான் வாங்கி போடுறேன் வச்சுக்கீங்களா.
1: இது எவ்வளவு நாள் சேர்த்துவீங்க இந்த 2 ஏக்கராக்கு போடுறதுக்கு?
0: ஒவ்வொரு சீசன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் கூட எடுத்து கூட்டிட்டே இருப்பேங்க. ஒரு 4 லோடு சேரும் ஒரு 3 மாசம் போகும்போது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த 4 லோடு நான் எடுத்து கூட்டிடுவேங்க.
1: தொழு உரத்தை பொறுத்த வரைக்கும் கொட்டி வச்சிருந்தா கொஞ்ச நாள் ஆகும் போது மக்கி அது நல்லா இதாயிரம் எடுத்து போடலாம். ஆனா இந்த கடைசியா போட்ட பச்சை சாணி எல்லாம் மக்காம இருக்கு. சோ அந்த மாதிரி போடும் போது இந்த வேர்ப்புழு வரக்குள்ள வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் அப்படித்தாங்களா?
0: என்கிட்ட வந்து கோழி இருக்குதுங்க. கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வளர்த்திட்டு இருக்கோம், பெருவட கோழிங்க. அதுல வந்து ஒரு 40 கோழி இருக்குதுங்க. அது என்ன பண்ணோம்னா டெய்லி நம்ம போடுற சாணி அது கிளச்சிட்டே இருக்குங்க. அதுல உருவாகிற புழு வண்டு இதுகளெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுருங்க. அதனால வந்து பரவறது கூடாது. எப்பவுமே சாணி வந்து பச்சை சாணி கட்டியா இருக்கும் போது இந்த வேர்ப்புழு இருக்குங்க. என்னோட குப்பமேட்டுல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் கட்டியாவே இருக்காதுங்க சாணி, பூராமே பொடியே இருக்கும். கோழி கிளச்சி கிளச்சி நான் இன்னைக்கு கடைசி நாள் போட்ட சாணியும் அந்த முதல் நாள் போட்ட சாணியோட எல்லாம் கலந்துதான் இருக்குங்க. தனியா ஒரே இடத்துல பச்சை சாணி இருக்காது என்னோடது.
1: விவசாயம் இயற்கை முறையில பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா இந்த ஆடு மாடுகள் வந்து மறைமுகமா நமக்கு தெரியாம பல விதங்கள் உதவுது.
0: ஆமாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீண்ட கால பயிர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதிகமான ரசாயன உரம் பயன்படுத்தக்கூடாது, களக்கொல்லி பயன்படுத்தக்கூடாதுங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த களக்கொல்லினால நிறைய நோய்கள் உருவாகுதுங்க. அப்புறம் இந்த ரசாயன உரத்தினாலையும் நிறைய நோய்கள் உருவாகுங்க. பப்பாளி அப்படின்னு போயிட்டோமா அப்படின்னா நீங்க களக்கொல்லியும் பயன்படுத்தாம ரசாயன உரம் பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா தான் எந்த நோயும் வராம செடினால ஆரோக்கியமா இருக்குங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பலன் கொடுத்துட்டு இருக்கோங்க.
1: காடு ரெடி பண்றதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தாங்கன்னா நீங்க தொழு உரம் போடுறதெல்லாம் சொன்னீங்க. எவ்வளவு உழவு ஓட்டணுங்கண்ணா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உரம் போடுறதுக்கு முன்னாடி போட்டதுக்கு அப்புறம்?
0: நம்ம பப்பாளிக்கு முன்னால வேற பயிர் பண்ணிருப்போம் இல்லீங்களா. அதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹைட்ராலிக் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கலப்பையை போட்டு ஒரு நாள் திருப்பி போடுவோங்க. அதாவது அடிமண் மேல வர்ற மாதிரி ஒரு நாள் திருப்பி விடுவோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 கலப்பையை போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டி விடுவோங்க. இவ்வளவுதான். நம்ம எல்லாம் ஆழமா ஓட்டிடுறோம்ங்க. இந்த 3 அளவு ஓட்டுவோங்க நம்ம. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஆழத்துக்கு நல்லா வர்ற மாதிரி இவ்வளவு வந்துருங்க.
1: அகல உளறதை விட ஆழ உளறது சிறந்ததுன்னு சொல்லுங்க.
0: கண்டிப்பா நீங்க எந்த பயிர் பண்ணோம்னாலும் நம்ம ஆழமா ஓட்டா வரைக்கும் தான் வந்து அது பிரயோஜனமா இருக்குங்க. பப்பாளி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வேர் பிடிக்கக்கூடிய ஒரு பயிருங்க. அது உழவு அதிகமா இல்லைங்க போது அப்புறம் வேர் மேலாலேயே இருக்குங்க. நாளைக்கு ஏதாவது காத்துக்கு இது வந்தா கூட அடியோட சாயிருக்க ஆரம்பிக்குங்க. அதனால நல்லா ஆழமா உழவு ஓட்டி போட்டோம் அப்படின்னா அந்த 1.5 ஆழத்துக்கு கீழே அது வேர் போகுங்க. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா வேர் பிடிப்பு நல்லா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஓரளவுக்கு காத்து எல்லாம் அடிச்சனாலும் அது மனசு ஆயாம நிக்குங்க. அதே சமயத்துல எல்லா சத்துக்களையும் எடுத்துக்கிறதுக்கும் வசதியா இருக்குங்க. குப்பை போட்டதுக்கு அப்புறம் கடைசியா அந்த ரோட்டாவேட்டருங்க அந்த கிளப்பியை வச்சு ஒரு ஓட்டு ஓட்டுவோங்க. அவ்வளவுதானுங்க.
1: இப்ப இதுக்கு பாறையில என்ன அளவுலீங்க ஓட்டுவீங்க?
0: நான் போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 அடிக்கு 8 அடிங்கிற விதத்துல பப்பாளி போடுறோம்ங்க.
1: அதாவது எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 8 அடிங்க.
0: ஒண்ணு அந்த மாதிரி போடுவோம்ங்க. இல்லைன்னா உங்களுக்கு 6 அடி பாருங்க, 10 அடிக்கு ஒரு செடி இந்த மாதிரி நடவு போடுவோம்ங்க.
1: நீங்க என்ன வெரைட்டிங்க போட்டிருக்கீங்க பப்பாளியில?
0: நான் முதல் போட்டிருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் லேடிங்கிற ஒரு வெரைட்டி போட்டிருந்தேங்க. இப்போ இடையில கொஞ்ச நாள் அது விதை கிடைக்காதனால நான் கடைசியா போட்டது வந்து வெல்கம் 46ங்கிற ஒரு வெரைட்டி போட்டுக்கிறேங்க.
1: இப்ப இந்த ரெண்டு விதங்களும் உங்களுக்கு நல்லா பெஸ்டா தெரியுது.
0: இப்போ வந்து இன்னும் எனக்கு காய்ப்புக்கு வரலீங்க இந்த வெல்கம் 46. இப்பதான் வந்து பூ வந்துட்டு இருக்குதுங்க. அதை வந்து நான் சொல்ல முடியல. இப்ப ரெட் லேடிங்கிற வெரைட்டி எனக்கு நல்லா தான் இருக்குங்க. விதை கிடைக்காதனால அந்த டைம் வந்து சரி போடணுங்கிறக்காங்க. இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இது வாங்கி நடவு போட்டுருக்கேங்க. எனக்கு இப்பதான் பூ எடுக்குது. எனக்கு என்ன காய் வரணும்? இன்னொரு 3 மாசம் ஆயிரும்.
1: 1 ஏக்கராக்கு எத்தனை நாற்று தேவைப்படுங்க?
0: தோராயமா ஒரு 700 நாற்று தேவைப்படுங்க. நம்ம 8 கட்டு போடும்போது நம்ம 10 காரு போட்டாலும் அது 70 தான் தேவைப்படுங்க.
1: பாடுவாசி எல்லாம் நிறைய வருமாங்கண்ணா?
0: பாடுவாசிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வராதுங்க. 5% வரும் பாடுவாசிங்க.
1: இந்த வெட்டு கிளி அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த செடியை கத்திரிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதுல இருக்குமாங்கண்ணா?
0: பப்பாளி செடி வந்து பால் உள்ள செடிங்க. அதனால வந்து வெட்டு கிளி மற்ற பூச்சிகள்லாம் அதிகமா கடிக்காதுங்க. இந்த முயல் வேணா ஏதோ ஒரு சமயத்துல வந்து கடிச்சு கீழே போட்டு போகுது. ஏதோ பச்சையா இருக்குன்னு டக்குன்னு வந்து பாக்கும், அதை அப்படியே கடி கடிக்கும், உடனே பால் வர்றதுனால அப்படியே போட்டு போயிருமுங்க. மற்றபடி வந்து வேற எதுவுமே இந்த பப்பாளி செடி கடிக்காதுங்க.
1: பப்பாளி செடி பொறுத்த வரைக்கும் காப்புக்கு வரணும்னா எத்தனை மாசம் ஆகுங்கண்ணா?
0: காப்புக்கு வர்றதுக்கு நமக்கு 6 மாசம் ஆகுங்க. ஒரு 3 மாசத்துல பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க. அந்த பூ வந்து நம்மளுக்கு பழமா இருக்கும், மறுபடியும் ஒரு 3 மாசம் ஆயிருங்க.
1: பப்பாளி பொறுத்த வரைக்கும்னா ஆண் செடி பெண் செடி அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கண்ணா? அது எப்படிங்கண்ணா?
0: ஹைபிரிட் விதை வாங்கும் போது பாத்தீங்கன்னா பூரா பெண் செடிகளா தான் வருங்க. ஆண் செடிங்கிறது ஏதாவது 1% வருங்க. அதே நம்ம விதை எடுத்து போட்டோம்னா ஆண் செடிகள் வந்து ரொம்ப அதிகமா வருங்க. கிட்டத்தட்ட 80% ஆண் செடிகள் வந்துருங்க. இந்த ஹைபிரிட் விதையை வாங்குறதுனால அவங்க வந்து அதையெல்லாம் நிறுத்தி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆண் செடி பெண் செடி தனியா

0: பிரிச்சு கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து பெண் செடிகள் தான் அதிகமா வரும்.
1: ஆண் செடிகள் இல்லாம வெறும் பெண் செடிகள் மட்டும் நடக்கும்போது இந்த மகரந்த சேர்க்கை அது எப்படி இருக்குங்கன்னா, காப்பு எப்படிங்கண்ணா வரும்? இல்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த காட்டுல ஆண் செடியும் இருக்கணுமா? பெண் செடிகள் அதிகமா இருக்கிற இடத்துல
0: ஆண் செடி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. வேறு பெண் செடிகளாவே இருந்தாலும் நம்ம பப்பாளி காய்க்கணுங்க.
1: ஆண் செடிகள்ல காய் வருமாங்கண்ணா?
0: ஆண் செடிகள்ல காய் வராதுங்க, வெறும் பூ மட்டும் வருங்க.
1: பூ வந்து அப்படியே உதிர்ந்து போயிருங்க.
0: ஆமாங்க.
1: பொதுவா இந்த பப்பாளிக்கு எந்த மாதிரியான உரங்கள் எல்லாம் கொடுப்பீங்கண்ணா அடியுரத்துக்கு அப்புறமா?
0: நம்ம மாடுக்கு ரெண்டு மாடு இருக்குன்னு கறக்கறது என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற பால் போக மிச்சம் தயிர் போடுவோம்ங்க. தயிர் போட்டு வெண்ணெய் எடுப்போம்ங்க. அந்த வெண்ணெய் எடுத்தது போது இந்த மோர் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம தொடர்ச்சியா வந்து பப்பாளிக்கு வந்து தண்ணியிலேயே குடிச்சிட்டு இருப்போம்ங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்த வைரஸ் நோய் தாக்குதல் அதிகமா இருக்காது நம்ம மோர் குடிச்சிட்டு இருக்கும்போதுங்க. அதுக்காக வந்து மோர் வந்து புளிக்க வச்சு கொடுப்போம்ங்க. மோரை வந்து நல்லா புளிச்ச வாசம் பண்ணுவோம்ங்க. ஒரு வாரம் எல்லாம் கண்டிப்பா வைப்பாங்க. ஒரு வாரம் பத்து நாள் வச்சோம்னா நல்லா புளிச்சு போயிருங்க, நல்லா வாசம் வரும். அந்த டைம்ல வந்து நம்ம தண்ணி வழி அதை குடிச்சிருவோம்.
1: இப்ப நம்ம எப்படி உரம் குடுக்கற தண்ணியில கலந்து அந்த மாதிரி?
0: அதே மாதிரிதானுங்க.
1: இப்ப நீங்க ட்ரிப் போட்டிருக்கீங்களா? கட்டு தண்ணியாங்க?
0: சொட்டு நீர் தான் போட்டிருக்கோம்.
1: பப்பாளி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொட்டு நீர் சிறந்ததாங்கன்னா தண்ணி கட்டுறது பெஸ்டாங்கண்ணா?
0: சொட்டு நீர் தான் சிறந்ததுங்க. ஏன்னா நம்ம கட்டு தண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா பக்கமும் ஒரே மரம் நிலையிற மாதிரி பாய்க்க முடியாது. கொஞ்சம் இறக்கமாக இருக்கிற பக்கம் அதிகமா தேங்கி நிற்கும், கொஞ்சம் மேடா இருக்கிற பகுதியில் வந்து தண்ணி பத்தாம போகுங்க. ஆனா நம்ம சொட்டு நீர்ல பாய்க்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பாயுங்க.
1: இதுல நோய் தாக்குதல் அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான நோய் தாக்குதல் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கண்ணா?
0: தண்டல்கள் வருங்க, பூஞ்சான நோய் வருங்க, அப்புறம் நெமடோட்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வருங்க. இந்த மூணுதான் மெயின் பிரச்சனைங்க. இல்ல
1: செடி சின்னதா இருக்கும் போதே வருங்களா, இல்ல காப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா வருங்களா? இதெல்லாம்
0: நம்ம பூ எடுக்கிறதுல இருந்தே அந்த நோய் தாக்குதல் ஆரம்பிக்கும். சில டைம் நடவு போட்டதுல இருந்துமே அழுகல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம இந்த ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனஸ்ங்க, இந்த பெசிலோமைசிஸ்ங்கிறது, இந்த மூணையும் வந்து நம்ம உயிர் கரைசல கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பாதுகாப்பா இருந்துக்கோங்க. நமக்கு
1: காப்பு வந்துச்சு அப்படின்னா நீங்க இது எப்படி பழங்களுக்கு குடுக்கறீங்களா, இல்ல காய் வந்து வெட்டிட்டு போவாங்களா, எப்படிங்களா?
0: பழத்துக்கு தான் குடுத்துட்டு இருக்கோம்.
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பழங்கள் எடுக்கலாம் ஒரு டைம் அறுவடை பண்ணும் போது?
0: ஒரு மரத்துக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு 2-5 கிலோ வரைக்கும் எடுக்கலாமுங்க.
1: ஒரு வாரத்துக்கு எத்தனை டைம் பொறிக்கலாம்?
0: 2 டைம் பொறிக்கலாமுங்க.
1: இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காக்கா கொத்துறது, கிளி கொத்துறது அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்குல்லங்கண்ணா?
0: அதாவது நம்ம அவ்வளவு பழுக்கிற வரைக்கும் விட மாட்டோம் மரத்துல. கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு 2 இடம் 3 இடம் மஞ்சள் தெரியும் ஒரு பட்டை மாதிரி, அப்பவே நம்ம பொறிச்சோம்னா தான் இன்னொரு இடத்துக்கு மாட்டி கொண்டு போறதுக்கு பழம் அடிபடாம போய் சேருங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப பழுக்கிற வரைக்கும் விட்டோம்னா இது வந்து கொண்டு போய் சேர்த்த முடியாதுங்க.
1: பழக்கணக்கில் எடுப்பாங்களா, கிலோ கணக்குல எடுப்பாங்களா?
0: கிலோ கணக்குல எடுப்பாங்க.
1: என்ன ரேட்டுக்குங்கண்ணா போகுது அதிகபட்சமா?
0: அது வந்து ஒரே மாதிரி இல்லைங்க. சில டைம் பாத்தீங்கன்னா பொறிக்கிறதுக்கே ஆள் வராம கூட போவாங்க. சில டைம் கிலோ 25 ரூபா 30 ரூபா வரைக்கும் கூட போவாங்க. அது வந்து நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம் பொறிக்கிற கால இல்லைனால ஒரு டைம் ரேட் அதிகமா வைத்ததுன்னா ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அது அவ்வளவுதான் தவிர, ஒரு டைம் பொறிக்கிற கால இல்ல, ஐயோ இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு செடி பராமரிக்க விடாம விட்டோம்னாங்க, விலை இருக்கும்போது நம்ம கிட்ட பழம் இருக்காதுங்க. காய் பொறிக்கிறதுக்கே யாரும் ஆள் வரலினா கூட நம்ம ஆள் விட்டு பொறிச்சதை எடுத்து காட்டோட்டு வெளியில் ஓட்டிடுவோங்க. வெளியில கொட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க, நம்ம குப்பமேட்டிலேயே போடலாமுங்க. ஏன்னா அதுவும் வந்து நம்ம உரமா பயன்படுத்திக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
1: ஏறும் ஊரும்
2: பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம்.
3: ஆனா இப்போ மத்த பழங்களை விட இந்த பப்பாளி பொறுத்த வரைக்கும் பொறிக்கும் போது பழம் வெயிட்டா இருக்கும். இது எப்படிங்க பொறிப்பீங்க?
4: அவங்களே ஆள் வச்சு பொறிச்சுக்கிறாங்க, ஏணி வச்சு பொறிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 அடி 20 அடி வரைக்குமே ஏணி வச்சு பொறிச்சிருவாங்க. அப்புறம் அதுக்கு மேல போகும்போது வந்து அப்புறம் பொறிக்க முடியாதுங்க. அப்புறம் அதை வந்து அப்புறம் நம்ம புதுசாதான் செடி வச்சுக்கணும். அவங்க 3 வருஷம் போது அந்த வளத்துக்கு மேல போகாதுங்க.
3: இப்ப அதிகபட்சமா 3 வருஷம் முடியும் போது இந்த செடி என்ன உயரங்கண்ணா வரும்?
4: 20 அடியெல்லாம் வருங்க.
3: அதுக்கு மேல நீ பராமரிக்க முடியாதாங்கண்ணா?
4: அதுக்கு மேலையும் பராமரிக்கும். பொறிக்கிறதுக்குதான் கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருக்குங்க. 3 வருஷம் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20% செடிகள் இப்படியே காஞ்சி போயிருங்க. அப்புறம் அதுக்கு மேல இருக்கிற செடிகள் காய்க்கும். ஆனா அதுக்கு மேல வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம்ங்க. அதுக்கு வந்து அந்த மாம்பழம் பொறிக்கிற மாதிரி அந்த ஒரு கூடையை வச்சு அந்த ஒரு இது வச்சிருப்பாங்க. அதை பொறிச்சோம்னா கூட அது கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. நம்ம ஒரு காய் பொறிக்கிற முயற்சி என்னம்னா பக்கத்துல இருக்கிற 2 காய் விழுவுங்க. நம்ம வந்து மறுபடியும் புதுசா போட்டுக்கிறது நல்லதுங்க.
3: இப்ப எங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரிகள்லாம் வராங்க?
4: வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க. அப்புறம் அது போக உள்ளூர்ல வியாபாரி இருக்காங்க, அவங்க வாங்கி வெளியில அனுப்புறாங்க.
3: ஆனா இப்ப நம்ம நோய் பத்தி பேசிட்டு இருக்கும் போது சில முக்கியமான நோய்கள் பத்தி எல்லாம் சொன்னீங்க. இப்ப அதுல இருந்து நம்ம பப்பாளி செடி காத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இயற்கை முறையில என்னெல்லாம் பண்றீங்கண்ணா?
4: இந்த பூஞ்சை நோய் வருங்க, அது பாத்தீங்கன்னா காய்க்கு மேல இலைக்கு மேல புள்ளி விழுவுங்க. புள்ளி விழுந்த காயை வாங்க மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்றோம்னா நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் சூடோமோனோஸும் புளிச்ச மோரும் ஒரு ஸ்ப்ரே பண்ணி விடுவோம்.
3: புளிச்ச மோர் கீழே குடுக்கறது மட்டும் இல்லாம
4: வாரத்துல ஒரு முறை சூடோமோனோஸும் இந்த புளிச்சமோரும் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பாத்தீங்கன்னா இந்த பூஞ்சை நோய் தாக்குதல் இருக்காதுங்க. அது வந்து இந்த காய் மேல புள்ளி வராது, காய் பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க.

0: பூஞ்ச நோய் வந்ததுன்னா காய் அங்கங்க புள்ளி விழுதுங்க, அந்த காயை வாங்க மாட்டாங்க. நம்மகிட்ட பழி பொறுத்த வரைக்கும் புழு எதுவும் வராதுங்க. ரொம்ப பழுத்ததுன்னா வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு பூச்சி வந்து அதுக்கு வந்து ஒரு ஓட்டை போட்டு சாறு உறிஞ்சுங்க, அந்த பழம் வேஸ்டா போயிருங்க. அதை வரங்க நம்ம அந்த அளவுக்கு பழுத்திட கூட மாட்டோம்ங்க. இன்னொரு நாலு நாள்ல பழுத்துருவோம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நாலு நாளைக்கு முன்னாலேயே நம்ம இதை பொறிச்சிருவோம்.
1: பப்பாளி பொறுத்த வரைக்கும் பொதுவான பராமரிப்பு முறைகள் அப்படின்னு ஏதாவது இருக்காங்கண்ணா?
0: பொதுவான பராமரிப்புகள் என்னங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மரம் ஒரு அதனோட வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ வரைக்கும் காய்க்குங்க. அதனால வந்து அதுக்கு சத்துக்கள் வந்து அதிகமா தேவைப்படுங்க. அதை நம்ம இயற்கை வழியிலேயே கொடுத்துக்கலாங்க. ஒண்ணு நுண்ணோட்டம் கொடுக்கலாமுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடல் பாசி உரம் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து கொடுக்கலாங்க. நம்ம தொடர்ந்து இந்த சத்துக்களை கொடுத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு இருக்க மறுபடியும் நம்ம தொழுகுரத்தை வந்து உள்ள அப்படியே இறச்சி விட்டு அப்படியே தனி காய்ச்சல் மாதிரி இருந்ததுன்னா அதுவும் பயன் கொடுக்குங்க. நம்ம ஒரு டைம் தொழுகுரம் போட்டுமே திரும்ப தேவையில்லை அப்படின்னா அந்த 2 வருஷத்துக்குலாம் பத்தாதுங்க. ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு இருக்க தொழுகுரமும் கொடுத்துட்டு போகணுங்க. மாசம் மாசம் வந்து இந்த நுண்ணோட்டம் கொடுக்கணுங்க, அந்த கடல் பாசி கொடுக்கணுங்க. அதை கொடுத்தோம்னா நமக்கு சரியா இருக்குங்க. அது இது வந்து ஓரளவுக்கு இயற்கையில போறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நம்ம அதை யூரியா பொட்டாசு டிஏபி இந்த மாதிரி கொடுக்காமே அதுக்கு பதிலாக நம்ம வந்து கடல் பாசி கொடுத்துக்கணும். நிறைய பேர் பப்பாளியில ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே வந்து தொழுகுரம் கொடுக்காம பூரா கெமிக்கலாவே கொடுத்துட்றாங்க. அது என்ன ஆகுதுன்னா ஒரு அளவுக்கு மேல வந்து மண்ணில் இருந்தா தான் சத்து இருந்தா தான் எடுத்து கொடுக்கணும். நம்ம கெமிக்கலா கொடுக்கும்போது சத்து இல்லாத பட்சத்துல வெறும் உப்பையே போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது பூரா அதுலயே நோய் உருவாகி செடிகளாக செத்து போயிருதுங்க. இயற்கையை பராமரிக்கும் போது வந்து புழு தாக்குதல் கிடையாதுங்க பப்பாளிக்கு. மற்ற இந்த ஆளுகள் இந்த பூஞ்சை தாக்குதல் இதுகளை மட்டும் இல்லாம வச்சிட்டோம் அப்படின்னா, நோட்புழு தாக்குதல் இல்லாம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பப்பாளி வந்து 3 வருஷம் வரைக்கும் நல்லாவே காய்க்குங்க. அதுக்கப்புறமும் நம்ம தான் மரத்தை வெட்டினா வெட்டணுமா தவிரங்க, கிட்டத்தட்ட ஒரு 70-80% மரங்களை வந்து அது அது வரைக்கும் நல்லாவே காய்ச்சிட்டே இருக்குங்க.
1: இப்ப இதுல உங்களுக்கு ஊடு பயிர் அப்படின்னு ஏதாவது பண்ணலாமாங்கண்ணா?
0: தாராளமா பண்ணலாமுங்க.
1: நீங்க எந்த மாதிரியான ஊடு பயிர் எல்லாம் பண்றீங்கண்ணா?
0: பச்சை மிளகா போடுவனுங்க, அப்புறம் வெள்ளரி போடுவனுங்க, சாப்பிடுற வெள்ளரி, செண்டு மல்லிப்பூ மாரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய அது போடுவோங்க.
1: மிளகானே எத்தனை மாசம் காய்க்குங்க?
0: மிளகாய் பாத்தீங்கன்னா அது ஒரு 2 மாசம் நமக்கு காய் வரக்கு ஆரம்பிச்சிருங்க. அப்ப நமக்கு வந்து பப்பாளி காய் வர வரைக்கும் நல்லா நிழல் கட்டுற வரைக்கும் அந்த மிளகாய் காய்க்கும். நமக்கு செண்டு மல்லிப்பூ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு பூ வரும், அது ஒரு 20 நாள் நல்லா பூக்குங்க. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அடிஷனல் இன்கமா வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
1: இப்போ பூவெல்லாம் அது என்ன ரேட்டுக்குங்கண்ணா போகுது?
0: அதுவும் அதுதானுங்க, விலை வந்து நிர்ணயம் இல்லைங்க, எதுவுமே வந்து ஒரு உறுதி கிடையாதுங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா கிலோ 60 ரூபாய்க்கும் போகுங்க, ஒரு நாள் பாத்தீங்கன்னா விற்காம எடுத்து அடுத்தவங்க கொட்டி தருவோம்ங்க. அந்த மாதிரியும் நடக்குங்க. எதுவுமே வந்து விலை நிர்ணயம் கிடையாதுங்க. நமக்கு எந்த விலை வேணாலும் கிடைக்கலாம், அல்ல விற்காம கூட போகலாமுங்க. வெள்ளரி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதானுங்க. பாத்தீங்க அப்படின்னா அது வித்துருங்க, எப்படியும் வித்துரும். கிலோ 5 ரூபாய்க்கும் போகுங்க, 20 ரூபாய்க்கும் போகுங்க. அது வந்து பெரும்பாலும் விற்காம போறதுல இங்க இது வரைக்கும் வெள்ளரி.
1: இப்ப இந்த மாதிரி நீங்க ஊடு பயிர் போடுறீங்க இல்லைங்க, இதுகளுக்கெல்லாம் ஏதாவது நோய் தாக்குதல் அப்படி ஏதாவது வருதாங்கண்ணா?
0: வெள்ளரிக்கெல்லாம் வந்து புழு வருங்க, பச்சை புழு வருங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா விவேரிய தேசியானு சொல்லிட்டு அந்த நுண்ணுயிரி அதுதான் ஸ்ப்ரே பண்ணுவோம்ங்க. விவேரிய தேசியானாங்க, அப்புறம் பேஸ்லெஸ் துணியான இருக்கும். இதெல்லாமே வந்து பயோல கிடைக்குதுங்க, இது நம்ம வாங்கி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க.
1: மொளகாய் பொறுத்த வரைக்கும்ங்க எந்த மாதிரியான நோய்?
0: மிளகாய் பொறுத்த வரைக்கும் பூஞ்சி தாக்குதல் வருங்க. பூஞ்சி தாக்குதலுக்கு வந்து அதுக்கு நம்ம இந்த சூடோமோனோஸ் லிச்சிங் ஃபார்மசோனிட் அப்படின்னு நுண்ணுயிரிகளை கொடுக்குறோம்.
1: செண்டுமல்லிப்பூக்கு,
0: செண்டுமல்லிப்பூக்கு வந்து பாத்தீங்கன்னா அது புழு வருங்க, அதுக்கும் இதே தாங்க.
1: இதெல்லாமே பாத்தீங்கன்னா பப்பாளி தாக்காதாங்க?
0: இது பப்பாளி தாக்காதுங்க. பூஞ்சை வந்துன்னா வந்து பரவறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, ஆனா மத்தபடி இந்த புழுக்கள் வந்து பப்பாளி தாக்காதுங்க.
1: இப்போ நீங்க இந்த ஊடு பயிர் எல்லாம் பண்றீங்க இல்லைங்க, இதுல எதுங்க பப்பாளி கூட நல்லா ஒத்து போகுது?
0: ஒத்து போறதுன்னு பாத்தீங்கன்னா பச்சை மிளகா ஒத்து போகுங்க, அப்புறம் செண்டு மல்லி ஒத்து போகுங்க. அதாவது இந்த வெல்டிங் போது பாத்தீங்கன்னா சில டைம் அது பப்பாளி டாமினேட் பண்ண பாக்குங்க, அப்ப பாத்தீங்கன்னா செடி கொஞ்சம் ஸ்லோவாக பாக்குங்க. செண்டு மல்லியும் பச்சை மிளகாயும் தாராளமா போடலாமுங்க. இந்த வெல்டிங்கிறது வந்து கொஞ்சம் பார்த்துதான் போடணுங்க.
1: இது ஒரு கொடி வகை அப்படிங்கறதுனால மேலாம் படந்துருமாங்க?
0: மேல படந்துருங்க. அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளி குச்சி வச்சு கட்டுற மாதிரி கட்டி விடுங்க, அதுல தனியா படர விட்டுறணுங்க.
1: ஏன்னா இது மேல படுறும் போது பப்பாளி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கண்ணா?
0: ஆமாங்க, அதை நம்ம பாத்துக்கணும். பப்பாளி செடியில அது ஏறாம பாத்துக்கணுங்க. இது ரெண்டும் குச்சி செடியாக்குறதுனால வந்து பப்பாளி வந்து எந்த விதத்திலயும் பாதிக்கிறது இல்லைங்க. அது கொடிங்கறதுனால விட்டோம்னா செடி மேல படறதுக்கு ஆரம்பிச்சு அது வளர்ச்சி பாதிக்குங்க.
1: ஏன்னா இப்போ பப்பாளி இயற்கை முறையில சாகுபடி பண்றது பத்தி நிறைய தகவல்கள் சொன்னீங்க, ஊடு பயிர் பத்தி எல்லாம் சொன்னீங்க. இந்த புதுசா பப்பாளி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
0: பப்பாளி போடுங்க, அதே சமயத்துல வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பூரா ரசாயன உரத்துகள் வாங்கிட்டு வந்து காட்டுக்குள்ள கொட்டிக்காதீங்க. காடு கேட்டு போயிருங்க, நீங்க அதுல சக்சஸும் பண்ண முடியாது. ஏன்னா பப்பாளி பொறுத்த வரைக்கும் நீங்க இயற்கையில பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நாள் நீடிச்சு காய்க்குங்க, எந்த நோய் தாக்குதலும் பெருசா வராது. இயற்கை வழியில் பண்ண பாருங்க. இயற்கை வழியில் குப்பை வாங்குறது சிரமம், அது சிரமம் இது சிரமம்னு பார்த்துட்டு போற கெமிக்கலை வாங்கிட்டு வந்து கொட்டினீங்கன்னா நீங்க அதுல இழப்பத்தான் சந்திப்பீங்களே தவிர நீங்க அதுல லாபம் பார்க்க முடியாதுங்க. இதுதான் என்னோட கருத்துங்க.
1: பப்பாளி சாகுபடி

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
1: ஏறும் ஊரும்
2: உழவர் அனுபவம். இன்றைய நிகழ்ச்சியில்
3: பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று திரு IG ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில், இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றி

0: கம்பிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார். சீரமைப்பு பணிகள் படிப்படியாக நடைபெறும் என்று திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னை சாலிகிராமம் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் டிரைப்ஸ் இந்தியா விற்பனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விற்பனை மையங்கள் தொடங்குவதால் பழங்குடியினரின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் கைவினைப் பொருட்கள், கைத்தறிப் பொருட்கள், இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு எஸ் விஜயகுமார், இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு அமைப்பின் மேலாண்மை இயக்குநர் திரு ராஜா முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் அணிக்கு எதிரான முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன் வரை 5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனிய இரவு வணக்கம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நேரம் 8:05. இதம் ரிதம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல பெருமையா இருக்குங்க. ஓகே, இதம் ரிதம் நிகழ்ச்சியில இதுமான ரிதமான பாடல்கள் அணிவகுத்து வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமா ஆகாய தாமரைகள் திரைப்படத்திலிருந்து மல்லிஷ வாசுதேவன், எஸ் பி சைலஜா பாடியது, கங்கை அமரன் இசை.

கேட்ட அந்த பாட்டு முதல் மரியாதை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து கே சித்ராவோடு சேர்ந்து பாடியது. ஆகாஷவாணி 103 FM-ல் இதம் ரிதம் கேட்டு இருக்கீங்க. நேர்களை நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து ஹலோ தோழி நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இதும் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்து வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திற்காக ஸ்வனலதா பாடியது இளையராஜா இசை.

நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இளையராஜா இசையில. 8:32. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இது மறுவித்தம் கேட்டுருக்கோம் ஆகாஷவாணி 103 FM-ல். இனி தொடர்ந்து அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது VS நரசிம்மன் இசை.

இந்த பாட்டு வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து கே சித்ரா மற்றும் கணேசன் பாடியது இளையராஜா இசையில. நேர்லே நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் நஞ்சைக்கமுடன் புதூர் பகுதியைச் சார்ந்த எம் மகேந்திரன் கலைக்குழுவினர் வழங்கும் ஜிக்காட்டம் கேட்கலாம். ஆகாஷவாணி 103 FM-ல் இதம் ரீதம் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு வேதம் புதியது. திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது தேவேந்திரன் இசை.

ஆனந்த சங்கர் இசைக்கோர்ப்பில் கே ஜெயசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது யாரோ எழுதிய கவிதை திரைப்படத்திற்காக பாட்டு கேட்டோம். 8:52 நேர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து ஹலோ தோழி, ஆகாஷவாணி 103 FM-ல கேட்டுட்டு இருக்கீங்க இதம் ரீதம். இதம் ரீதம் நிகழ்ச்சியில நிறைவா சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக கே சித்ரா பாடியது கங்கை அமரன் இசையில் இந்த பாட்டு.

0: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு நாலு டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலா இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மள இப்படி கரெக்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதுல ஒண்ணு வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்க நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராம தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமா வர்ற, இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர்ற கேன்சர், சினைப்பையில வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீட்டெயிலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில வியாதிகள் வயிட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளா நம்ம எடுத்துக்கணும்.
1: நீங்களே இதம் ரிதம் நிகழ்ச்சியை மீண்டும் நாளை 8:05 நீங்க கேட்கலாம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கூட நீங்க கேட்கலாம் இன்னைக்கு ராத்திரி 10 மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில அறிமுக நேயர்களுக்காக. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நேயர்களே, நமது ஆக

ஆகாஷவாணி 103 FM-ல நாளைக்கு இரவு 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் கா. செங்குட்டுவன் அவர்கள்.

0: Becoming self-reliant in defense manufacturing inaugurates artillery shell manufacturing plant at Shirdi in Maharashtra. Center asked Gymkhana Club in New Delhi to hand over its premises by 5th of next month for strengthening defense infrastructure. 90 people killed in a coal mine explosion in China, and Indian grappler Suraj Vashisht and Sagar Singh clinched silver medals at Asian Under 23 Wrestling Championships in Vietnam. That is all in the news at 9. Good night.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 9:15 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய காத்திருக்கிறது. 1974 வெளிவந்த அன்பை தேடி அப்படிங்கிற ஒரு வண்ண திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டலாம். பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், ஜெயலலிதா, இசை எம் எஸ் விஸ்வநாதன். மயிலிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ்.

கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த அன்பை தேடி அப்படிங்கிற ஒரு வண்ண திரைப்படம். இந்த திரைப்படத்தை முக்தா பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. கதை கலைஞானம் வசனம் தூயவன், எடிட்டிங் எல் பாலு, ஒளிப்பதிவு என் பாலகிருஷ்ணன், இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், இயக்கம் முக்தா சீனிவாசன் அவர்கள். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அவருக்கு ராமு அப்படிங்கிற கதாபாத்திரம். ஜெயலலிதா அவர்கள் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு ராணி அப்படிங்கிற கதாபாத்திரம். விஜயகுமாரி ஜானகி அப்படிங்கிற பெயரில் சிவாஜியுடைய அக்காவாக நடிச்சிருப்பாங்க. மேஜர் சுந்தரராஜன், தொழிலதிபர் ராஜசேகரனாக விஜயகுமாரியுடைய கணவராக நடிச்சிருப்பார். பேபி இந்திரா, சிறுமி இந்திராவாக மேஜர் விஜயகுமாரி தம்பதியுடைய மகளாக நடிச்சிருப்பாங்க. சுபா ராதா அப்படிங்கிற பேரில் மேஜருடைய தங்கையாக நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீகாந்த் சுரேஷ் அப்படிங்கிற பேரில் ராதாவுடைய காதலனாக நடிச்சிருப்பார். RS மனோகர் மன்னாறு அப்படிங்கிற பேரில் ஸ்ரீகாந்தினுடைய அடியாளாக நடிச்சிருப்பார். இவர்கள் தவிர சோ மனோரமா, CID சகுந்தலா, செந்தாமரை, SN பார்வதி உள்ளிட்ட அந்த காலத்து ஜாம்பவான் நட்சத்திரங்கள் நிறைய பேரும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் குறித்து பேசுவதற்கு முன்பாக மற்றும் ஒரு பாடல் அந்த திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது 1974 வெளிவந்த

0: அன்பை தேடி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் எங்கு தொடங்குதுன்னா, வெகுளித்தனமான இளைஞனான ராமு அதாவது சிவாஜி, அக்கா விஜயகுமாரி வீட்டில் மாமா ராஜசேகர் அதாவது மேஜர் சுந்தரராஜன் ஆதரவில் இருக்காரு. இளைஞனான சிவாஜிக்கு பகல் கனவு காணக்கூடிய ஒரு வினோதமான மனப்பிரச்சனை இருக்கு. பகல் கனவு காணும்போது தன்னையே மறந்து சிவாஜி செய்யும் செயல்கள் எல்லாம் அவருக்கும் குடும்பத்தாருக்கும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. பகல் கனவு காரணமாக எந்த வேலையிலும் நிரந்தரமாக நீடிக்க முடியாத சிவாஜியை வீட்டில் அனைவரும் அவமானப்படுத்துகிறாங்க. மேஜரின் மகளான சிறுமி இந்திரா மட்டும் சிவாஜிக்கு உதவியாக சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்நிலையில் பழக்கடை வைத்திருக்கும் ராணிக்கும் அதாவது ஜெயலலிதாவுக்கும் சிவாஜிக்கும் காதல் ஏற்படுது. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: உனக்கு ஆரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்க, கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. உனக்கு எவ்வளவு திருஷ்டி தெரியுமா?
2: திருஷ்டி சுத்தரையா உன் தம்பிக்கு திருஷ்டி, அது மட்டும் பத்தாது. பெரிய பூசணிக்காய் ஒண்ணு வாங்கி ரெண்டு சுத்து சுத்தி அவன் தலையிலேயே போட்டு ஓட.
1: நீங்க என்ன சொல்றீங்க?
2: பெரிய கிரிக்கெட் வீரர் நான் மாறிட்டதா கனா கண்டு பந்து வீசுறதா நினைச்சு பாட்டில எல்லாம் உடச்சு தூள் தூளாக்கிட்டான். பேட்டில இருந்து கலத்தி தனிச்சுட்டேன்.
3: பல இடங்கள்ல வேலையில சேர்ந்து கனவை கண்டு வேலையை விட்டு நீக்கப்படுறது ஆறாவது தடவை. இன்று போவல் என்றும் வாழ்ந்து விரைவில் 25வது முறை டிஸ்மிஸ் ஆகி வெள்ளி விழா கொண்டாடணும் நான் மனமார வாழ்த்துகிறேன்.
4: ஒரு தப்பாவே இருக்கான்றதுக்காக அவன் இப்படி எல்லாம் போட்டு கேவலப்படுத்தணுமா இல்ல தெரியாம கேக்குறேன் நானு.
2: இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாலாவது அவன் திருந்த மாட்டானு எதிர்பார்க்கிறான் தங்க. அதுல என்ன சார் தப்பு?
4: சார், ராமு குடிகாரனோ கொள்ளக்காரனோ கொலகாரனோ இல்ல, ஆஃப்டர் கனவு காண்றான். கனவு காண்ற பழக்கம் எல்லாருக்குமே உண்டு சார். இவனால யாருக்கு என்ன பாதிப்பு?
2: பாதிப்பு 3 வருஷத்துக்கு முன்ன நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியாது சார். அப்ப என் மனைவி ஜானகி நிறைமாத கர்ப்பிணி. அந்த சமயத்துல திடீர்னு எனக்கு பம்பாய் போக வேண்டிய வேலை வந்தது. அன்னைக்கு ராத்திரியே ஜானகி பிரசவ வேதனை கண்டுச்சு. ராம அவளை கார்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்கான். எதை பத்தியுமே நினைக்க முடியாது. அந்த நெருக்கடியான நேரத்துல பிறக்க போற என் குழந்தைய பத்தி ராமுவுக்கு கனவு வந்தது.
1: அப்புறம் முழிச்சுக்கிட்டானா?
2: முழிச்சுக்கிட்டான். கார் மரத்துல மோதுனதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டாங்க. தெய்வாதீனமா தாயும் குழந்தையும் பழச்சுக்கிட்டாங்க. ஆனா அடுத்த குழந்தை பெற முடியாத அளவுக்கு கர்ப்பப்பையை நீக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. இருக்கிற ஒரே குழந்தைய வச்சுட்டு திருப்திப்பட வேண்டிய நிலைமை. இப்ப சொல்லுங்க, இவன் கனவு பழக்கத்தை நாங்க வெறுக்கிறதும் கண்டிக்கிறதும் நியாயம் இல்லாத விஷயமா?
5: அந்த சம்பவத்தை நினைச்சு நான் எத்தனை தடவை கண்ணீர் விட்டுருப்பேன் தெரியுமா?
2: இந்த பர்றா கடைசியை சொல்ற கேட்டுக்க, நான் தாலி கட்டினது உங்க அக்காவுக்கு தானே தவிர உனக்கு இல்ல. நான் வச்சு காப்பாற்ற வேண்டியது உங்க அக்காவை தானே தவிர ஒண்ணு இல்ல. இனி இந்த கனவு பழக்கம் தொடர்ந்து உங்ககிட்ட இருந்தது இந்த வீட்லயே உனக்கு இடம் இல்ல. ஜாகிரதை.
3: கனவு கண்டதால வேலை போயிடுச்சா?
6: ஆமாமா, நான் எதையாவது பார்த்தேன்னா அதே மாதிரி மாறிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. அதனால நான் போற இடத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டு என்ன வேலையில இருந்து நீக்கிடுவாங்க. இதான் வழக்கமா நடக்கிறது.
3: ஐயோ, நீ பகல் கனவு காண்ற ஆளா?
6: ஆமா, இத மாத்திரத்துக்காக எங்க அக்காவும் அத்தானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாக்குறாங்க, ஒண்ணும் நடக்கல.
7: என்ன கோய் கோய் கோய் கோய்?
3: ஐயோ பைத்தியக்கார மனுஷா.
8: ஐயோ, உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 9:32. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறக். இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விழுந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த அன்பை தேடி அப்படிங்கிற ஒரு வண்ண திரைப்படம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குதுன்னா, சிவாஜியின், அதாவது ராமுவின் பகல் கனவு காரணமாக குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த நிலையில மேஜர் சுந்தராஜனுடைய தங்கையான ராதா மேஜரினுடைய அலுவலகத்தில் வேலை செய்யும் சுரேச, அதாவது ஸ்ரீகாந்தை காதலிக்கிறாங்க. இதை கேள்விப்படும் மேஜர் சுந்தராஜன் தங்கை ராதாவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்கிறாரு. ஆனா பேராசை பிடித்த ஸ்ரீகாந்த் மேஜரின் ஒரே மகளான சிறுமி இந்திராவை கடத்தி கொலை செய்து மேஜருடைய அனைத்து சொத்துக்களையும் அபகரிக்க சதி திட்டம் போடுறார். அதன்படி ஒரு நாள் சிவாஜி தன்னுடைய அக்கா மகளான சிறுமி இந்திராவை கடைக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த நேரம் பார்த்து சிவாஜிக்கு பகல் கனவு வருது. சிவாஜியின் பகல் கனவு நீடிச்சுட்டு இருக்கும் பொழுதே, அதாவது சிவாஜி பகல் கனவு கண்டுகொண்டே இருக்கும் பொழுதே, அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி சிறுமி இந்திராவை கடத்திட்டு போயிடுறாரு ஸ்ரீகாந்த். கடத்தப்பட்ட சிறுமி இந்திரா கொலை செய்யப்பட்டதா போலீஸார் மேஜர் சுந்தர்ராஜனிடம் தகவல் சொல்கிறாங்க. கடும் கோபத்தோடும் மகளை இழந்த ஆத்திரத்தோடும், தாங்கள் எப்படி மகளை இழந்து வேதனைப்படுவது போல எதிர்காலத்தில் சிவாஜியும் மகளை இழந்து வேதனைப்படணும்னு சாபம் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க மேஜர் சுந்தர்ராஜன் விஜயகுமாரி தம்பதி. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: இந்த மரியாதை எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டா நீ நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பெரிய லட்சாதிபதியா மாறவும் நீ என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா என் கூடவே இருக்கவும் அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்ன சார்? நம்ம முதலாளி ராஜசேகரனோட தங்கச்சிக்கு எனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அவரோட லட்சக்கணக்கான சொத்துக்கு அவர் மகன் இந்திராவை தவிர வேற வாரிசே இல்ல. இன்னொரு வாரிசு பிறக்கவும் வழி இல்ல. அதனால அந்த இந்திரா பொண்ணை தீர்த்து கட்டிட்டா அடுத்த வாரிசு உங்க வருங்கால மனைவி. அதான திட்டம் மன்னாரு, நீ ஒரு முரட்டு புத்திசாலிடா. நான் சமயம் பார்த்து அந்த குழந்தையை கடத்திட்டு வந்துடுறேன். நீ குழந்தை கிடைச்ச 10வது

0: நிமிஷமே அத பரலோகத்துக்கு அனுப்பிச்சு விடுறேன்.
1: ஏன் பாடுற?
2: நீங்க எனக்கு எவ்வளவோ நன்மை பண்ணிருக்கீங்க, ஆனா நான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறேன் தான்.
1: துரோகம் பண்ணிக்க என்னப்பா சொல்றேன்?
2: நம்ம பாப்பா இல்ல இந்திரா, ஆனா தொலைச்சிட்டேன்.
3: குழந்தைய தொலைச்சிட்டியா? எங்கடா தொலைச்ச? எப்படிடா தொலைச்சிட்டீங்க?
2: பாப்பாவுக்கு தான் பிறந்த நாள் நினைச்சுக்கிட்டு பொம்மை வாங்கி கொடுக்கறதுக்காக கடைக்கு கூட்டிட்டு போறேன். திடீர்னு அந்த கனவு வந்துருச்சு, கண்ணை முடிச்சு பாக்குற பாப்பா காணோம்.
1: இது உங்க குழந்தைகளுடைய டிரஸ் தானே?
4: எஸ் இன்ஸ்பெக்டர்.
1: இதை தவிர நகைகள் ஏதாவது?
3: கழுத்துல செயினும், கையில வளையலும், காதுல ரிங்கும் போட்டிருந்தா.
1: மிஸ்டர் ராஜசேகர், ஒரு குழந்தை ரயில்வே லைன்ல உரு தெரியாம சிதைஞ்சு போய் கிடந்தது. யாரோ நகைக்கு ஆசைப்பட்டு கழுத்து நெரிச்சு கொண்டு ரயில்வே லைன்ல போட்டுப்பாங்க நாங்க நினைக்கிறோம். அந்த பாடியில் இருந்த டிரஸ் தான் இது.
3: இனிமே நம்ம குழந்தை திரும்பி வர மாட்டாங்க, அவளை மறுபடியும் நம்ம பார்க்க முடியாதுங்களா?
5: கடவுள் எனக்கு இந்த சக்தியை கொடுக்கலடா. கொடுக்கிறேன்,

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விழுந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த வண்ண திரைப்படமான அன்பை தேடி அப்படிங்கிற திரைப்படம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குதா, தன்னுடைய மகள் சிறுமி இந்திரா கொலைக்கு காரணமான சிவாஜிக்கு சாபம் கொடுத்துட்டு வீட்டை விட்டு மனைவி விஜயகுமாரியோட வெளியேறாரு மேஜர் சுந்தரராஜன். அதுவரையிலும் தான் கார்டியனா இருந்து கவனித்து கொண்ட சிவாஜியின் சொத்துக்களையும் அவரவிடமே ஒப்படைச்சிட்டு வெறும் கையோட வெளியேறாரு மேஜர் சுந்தரராஜன். தனித்து விடப்பட்ட ராமு அதாவது சிவாஜி காதலி ராணிய அதாவது ஜெயலலிதாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஆனா திருமணத்துக்கு முன்பே காதலி ராணிக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு சிவாஜி. அதன்படி திருமணத்துக்கு பிறகு பிறக்கும் முதல் குழந்தைய அக்கா விஜயகுமாரியிடம் ஒப்படைக்கணும். அதன் மூலம் சிறுமி இந்திராவை தொலைத்த குற்றத்திற்கான தண்டனையும் மேஜர் சுந்தரராஜனுடைய சாபத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும்னு காதலி ராணியிடம் அதாவது ஜெயலலிதாவிடம் உறுதிமொழி வாங்கிக்கிறாரு சிவாஜி. ஜெயலலிதாவும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கிட்டு சிவாஜியை திருமணம் செய்துக்கிறாங்க. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: இவ்வளோ பெரிய பங்களாவுக்கும் அம்மா பெரிய காருக்கும் நீ சொந்தக்காரனா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலையா?
2: நீ என்ன கல்யாணம் செய்திருக்கிறியா? என்ன நீ கல்யாணம் செய்திருக்கா? எனக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கியா?
1: உன் சந்தோஷத்துக்காக நான் என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேயா?
2: கல்யாணமானது நமக்கு பிறக்கிற முதல் குழந்தையே உன் குழந்தை இல்லைன்னு முடிவு பண்ணி இன்னொரு குடும்பத்துக்கு தானமா கொடுக்கணும்.
1: ஏயா உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைய பெத்த யாராச்சும் அதை தானமா கொடுப்பாங்களா?
2: கொடுக்கிறாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, நான் கொடுத்தாங்களோ
1: வெளிய
2: போய் தொலைச்சிட்டு போய் கொண்டுட்டாங்க. எங்க அக்காவா தான் வீட்டை விட்டே போயிட்டாங்க. எங்க அத்தா போகும்போது என்ன தெரியுமா சொன்னார்? என்ன மாதிரியே நீயும் புத்திர சோகத்தால துடிச்சு துடிச்சு சாகணும்டான்னு என்ன சபிச்சுட்டு போனார். நானும் மனப்பூர்வமா அந்த சாபத்தை ஏத்துக்கிட்டேன். அவர் மாதிரியே நானும் பெத்து பறி கொடுக்க தீர்மானம் பண்ணிட்டேன்.
1: நீ பெத்து பறி கொடுக்கறது சரி, எங்க யாருக்கிட்ட பறி கொடுக்க போற?
2: எங்க அத்தாங்கிட்ட. எனக்கு இருக்கிற லட்சியம் எல்லாம் நமக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்கணும். அதை எங்க அத்தாங்கிட்ட கொடுத்துட்டு இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் அவர்கிட்டே ஒப்படைச்சிட்டு நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோம்.
1: ஒவ்வொருத்தரும் கோர்ட்டும் தேவையப்படாது. இப்ப சொல்றியா, நீ விதிச்சுக்க போற தண்டனையில நானும் பங்கெடுத்துக்க தயாரா இருக்கேன். குழந்தையா நீ என் பக்கத்துல இருக்கும் போது எனக்கு எதுக்கே இன்னொரு குழந்தை?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனதில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த அன்பை தேடி அப்படிங்கிற திரைப்படம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குதுன்னா, ராமு ராணி அதாவது சிவாஜி ஜெயலலிதாவோட திருமணம் முடிஞ்சு பிரசவத்தை எதிர்நோக்கி காத்திருக்காங்க ஜெயலலிதா. இந்த நிலையில வறுமையில வாடும் மேஜர் சுந்தரராஜன் தங்கை ராதாவுக்கு திருமணம் செய்து தர முடியாம தடுமாறுறாரு. இதை அறிந்த சிவாஜி ராதாவினுடைய காதலன் ஸ்ரீகாந்த சந்திச்சு திருமணத்துக்கு தேவையான பணத்தையும் நகைகளையும் தர்றதா சொல்றார். அந்த சமயத்துல வானொலியில சிறுமி இந்திரா பாடின பாட்டு ஒளிபரப்பாகுது. இதை கேட்டு மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கும் சிவாஜி நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்த பெங்களூரு ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்துக்கு கிளம்பி போறார். தன்னோட உறவினரான சோவையும் ஸ்ரீகாந்தையும் பெங்களூருக்கு தன்னுடைய கூடவே அழைச்சிட்டு போறாரு சிவாஜி. தன்னால் கடத்தப்பட்ட சிறுமி இந்திரா உயிரோடு இருப்பது ஸ்ரீகாந்துக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துது. சிறுமி இந்திரா கிடைச்சிட்டா தான் ஜெயிலுக்கு போவது உறுதி அப்படிங்கிறத உணர்ந்து சிறுமிய கொலை செய்ய சொல்லி மீண்டும் அடியால் மன்னாருக்கு பணத்தை கொடுத்து பெங்களூருக்கு அனுப்பும் ஸ்ரீகாந்த் ஒண்ணுமே தெரியாதவர் போல சிவாஜி சோகோட இணைந்து பெங்களூருக்கு போறாரு. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
1: சுரேஷ், நீ ராதாவும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க காதலிச்சப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. எப்படி இருந்தாலும் ராதாவை நீ கைவிட்டட வேணாம்னு கேட்டுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்.
2: சார், அதுல வந்து
1: எனக்கு தெரியும் சுரேஷ், பணக்கார ராதாவை காதலிச்சுட்டு ஏழ ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா கஷ்டமா தான் இருக்கும். இதை பத்தி நான் அத்தாங்கிட்ட பேசி பார்த்தேன், என்ன பார்த்து நீ யாரான்னு கேட்டாரு. சுரேஷ், நான் சொல்றேன், ராதாவுக்கு எவ்வளவு நகை வேணாலும் நான் கொடுக்குறேன், உனக்கு எவ்வளவு பணம் தேவை சொல்லு அதையும் நான் கொடுக்குறேன். ஆனா நான் ஹெல்ப் பண்ற விஷயம் அத்தானுக்கு தெரிய வேண்டாம். உடனடியா உனக்கு ராதாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்.
3: பாபா, இதுல இந்திராவோட குரல் மாதிரி இல்ல,
4: மாதிரி இல்ல, இந்திராவே தான்.

0: நான் சாகல, உயிரோட தான் இருக்கா, உயிரோட தான் இருக்கா கடவுளே.
1: இதுவரை பிச்சைக்காரர்களை பேட்டி கண்டு பெங்களூர் வானொலி நிலையத்தினர் அளித்த நிகழ்ச்சியை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
0: எப்படி பெங்களூர் போனா, எப்படி பிச்சைக்கார கூட்டத்தில் சேர்ந்தா, இதுக்கு என்ன செய்யறது?
2: பெங்களூர் ரேடியோ ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சா கரெக்டா சொல்லிடுவாங்க.
0: இந்திரா உயிரோடு இருக்கா? ஆமாப்பா, இப்பதான் இந்திராவோட குரல ரேடியோல கேட்டேன். சுரேஷ், நீ பெங்களூருக்கு 3 பிளைன் டிக்கெட் வாங்கிட்டு ஏர்போர்ட்ல ரெடியாரு. நாங்க ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நேரம் ஏர்போர்ட் போறோம்.
3: குழந்தை என்னடா செஞ்ச? சொல்லு, சொல்லுடா.
2: உண்மை சொல்லுறேன் சார், உண்மை சொல்லுறேன். குழந்தைய கொல்லல சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தை ரயில்வே தண்டவாளத்துல போடத்தான் போனேன். அங்க ஒரு நொண்டி பிச்சைக்காரனை சந்திச்சேன். அவன் தெருவில் திரியிற குழந்தைகளை எல்லாம் கடத்திட்டு போய் அவங்களை பிச்சைக்க வச்சு புடைக்கிறவன். அவங்க கிட்ட இருந்த ஒரு குழந்தை தப்பிச்சுட்டு ஓடி போய் ரயில் அடிபட்டு செத்துடுச்சு. அந்த குழந்தைக்கு பதிலா இந்த குழந்தை கொடுத்துடு, உனக்கு 500 ரூபா தரேன்னு சொன்னான். நானும் குழந்தை கொடுத்துட்டேன். இந்த குழந்தை கவனம் எடுத்து செத்து போன குழந்தை மேல போட்டுட்டு வந்துட்டேன். இப்ப அந்த ஆளு பெங்களூர் மெஜஸ்டிக் செக்டர்ல தான் இருப்பான்.
3: முட்டாள், நான் தான் அந்த குழந்தைய கடத்திக்கிட்டு வந்தேனே, அதுக்கு நல்லா தெரியும். ராமு கையில குழந்தை கிடைச்சிட்டா அது என் அடையாளம் காட்டிடும். இப்ப தாண்டா அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பணம் நகை எல்லாம் தரேன்னு சொன்னான். அந்த குழந்தையை கொல்ல சொல்றது நான் தான் ராமுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான்டா. எப்படியாவது அந்த பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சு அவன் கொடுத்த 500க்கு பதில் 5000 கொடுத்து குழந்தையை வாங்கு. அந்த குழந்தையை எங்கேயாவது வச்சு தீர்த்து கட்டிடு.
4: நான் அவங்களோட பெங்களூர்ல ஜெயலாடு ஹோட்டல்ல தங்கியிருக்கேன்.
3: காரிய சக்சஸ் ஆன உடனே நீ எனக்கு டெலிபோன் பண்ணு. என்ன
4: இந்த பணம்? அண்ணாரு, போன தடவை மாதிரி ஏதாவது தில்லுமுழு செஞ்ச நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஞாபகம் வச்சுக்கேன்.
0: அன்னைக்கு நான் ரொம்ப போதல் இருந்ததுனால குழந்தையோட உருவம் ஞாபகத்துக்கு வந்தேன். நீ கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த அன்பை தேடி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய நிறைவு காட்சிக்கு நம்ம வந்துட்டோம்.

0: நினைவு காட்சி எப்படி அமையுதுன்னா, பெங்களூர்ல ஒரு ஹோட்டல்ல தங்கி சிறுமி இந்திராவை பல இடங்கள்ல தேடுறாரு சிவாஜி. இந்நிலையில கூடவே இருக்கும் ஸ்ரீகாந்தின் நடவடிக்கைகள் சோவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஸ்ரீகாந்தின் டெலிபோன் உரையாடல ஒட்டு கேட்கும் சோ சிறுமி இந்திரா இருக்கும் இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு சிவாஜிக்கு தகவல் சொல்றார். அந்த இடத்துக்கு செல்லும் சிவாஜி ஸ்ரீகாந்தையும் அடியால் மன்னாரவையும் அடிச்சு துவச்சு சிறுமி இந்திராவை மீட்டு கொண்டு சென்னைக்கு திரும்பி வர்றார். இந்த நிலையில தனக்கு பிறந்த குழந்தைய கணவர் சிவாஜியின் நிபந்தனையின்படி சிவாஜியின் அக்காவான விஜயகுமாரியிடம் ஒப்படைக்கிறாங்க ஜெயலலிதா. அந்த நேரம் பார்த்து சிறுமி இந்திராவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பெற்றோர்களிடம் ஒப்படைக்கிறாரு சிவாஜி. சிறுமி இந்திரா கிடைச்ச மகிழ்ச்சியில பிரிந்த குடும்பங்கள் ரெண்டும் ஒன்றிணையது. இப்படியாக அன்பை தேடி திரைப்படத்தை சுபமா நிறைவு செஞ்சிருப்பாரு இயக்குனர் முக்தா சீனிவாசன்.
1: திருத்தருவா பாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த நாலு குழந்தைகளை பேட்டி கண்டு ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி அது. அவங்களுக்கு நிலையான அட்ரஸ் இருக்கிறதா தெரியல.
2: சுரேஷ், நீ மைசூர் ரோடு பக்கம் போய் சேரு, நீங்க மெட்ராஸ் ரோடு பக்கம் போங்க, நான் பாம்பே ரோடு வழியா போறேன்.
3: சுரேஷ் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போறா?
2: யாரோ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து டெலிபோன் வந்துச்சா, பாத்துட்டு வரேன் போறேன்.
3: ஐயோ பையன், அவன் இப்ப ஃப்ரெண்ட பாக்க போகல, நம்ம இந்திரா தீர்த்து கிட்ட தான் போறான். எங்க இருக்கா? மைசூர் போற வழியில ஏழாவது மைல்ல இந்திரா மன்னார் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. மன்னார் ஆறு குழந்தைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஆறு குழந்தைகள்ல இந்திரா யாருன்னு அவனுக்கு அடையாளம் தெரியல. அடையாளம் காட்டத்தான் சுரேஷ் போறான். அடையாளம் தெரிஞ்சது இந்திராவை போஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப சுரேஷ் அங்க போறதுக்கு முன்னால நாம போய் ஆகணும்.

0: என்னது இந்த குழந்தை எங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டு ராமச்சாரிக்கு நாளை போயிட்டாள்.
1: பெத்த குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு அவளுக்கு எப்படிமா மனசு வந்தது?
2: இது பெரியதுக்காகவே பிறந்த குழந்தைங்க, உங்க சாபத்தை பலிக்க வைக்கிறதுக்காகவே ஜெலிச்ச குழந்தை. இந்த குழந்தைய உங்க கையில கொடுத்து உங்க சாபப்படி புத்திர சோகத்தால வெந்து வேதனைப்பட புருஷன் முதல்ல போயிட்டாரு, பொண்டாட்டியும் பின்னாலேயே போய்கிட்டு இருக்கான்னு ராணி சொல்ல சொன்ன.
1: ஆமா, நீ யாருமா?
2: நான் ராணியோட பக்கத்து வீட்டுக்காரி.
3: அம்மா, அப்பா, என்ன கொல்ல சுரேஷ் மன்னார் சரி பண்ணாங்க, அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனது இவர்தான்.
0: அக்கா, உங்க குழந்தை தொலைச்சிட்டு வந்து என்ன வருத்தீங்க? அதை திருப்பி கொண்டாந்து கொடுத்திருக்கிறேன். இப்போ அத்தா என் கூட பேசாம போறாரு, இது என்ன நியாயம்? ஐயோ, தன்னை தூஷிக்கிறவனையும் வெறுக்கிறவனையும் கூட மன்னிக்கிற தன்மை கடவுளுக்கு தாப்பா உண்டு. உனக்கு செய்யாத கொடுமைகள்லாம் செஞ்சு என்ன மன்னிச்சதோட மட்டும் இல்லாமே எங்களுக்காக பெரிய தியாகத்தையே செஞ்சிருக்கிற நீ. அதனாலதான் கடவுளுக்காக வச்சிருந்த பூவை உன் காலடியில போட்டப்பா.
1: ராமு, அங்க பாரு உன்னுடைய குழந்தை.
2: இந்திராதான் கிடைச்சிட்டாங்க, இனிமே நம்ம குழந்தைய யாருக்கும் தானம் கொடுக்க சொல்ல மாட்டீங்களே?
0: சொல்ல மாட்டேன்.
2: இந்த குழந்தை என்னைக்குமே நமக்கு தானே சொந்தம்.
0: நமக்கு தான் சொந்தம்.
1: இது ராமோட மனைவியா?
4: ஆமா, எங்க அது தெரிஞ்சா குழந்தையை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் ராணி தன்னை பக்கத்து வீட்டுக்காரின்னு சொல்லிருக்குது.
0: ராதா, நம்ம குடும்பத்துல ஏற்பட்ட இத்தனை குழப்பத்தின் காரணம் நீ காதலிச்ச சுரேஷ் தான். அவனை இப்ப போலீஸ்ல ஒப்படைச்சிருக்க.
2: கேவலம் சொத்துக்காக எங்க அண்ணன் குழந்தைய கொலை செய்ய முயற்சி பண்ண அந்த சுரேஷ நினைச்சு பாக்குறதே பாவம். அவருக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும்.
4: கடைசி நிமிஷத்துல இந்த அப்படியே தூக்கி மாடியில இருந்து வீசி எரிஞ்சுட்டான். அந்த சமயத்துல மட்டும் நாங்க இல்லன்னா
3: ஒண்ணும் ஆயிருக்காது. ஏன்னா நான் விழுந்தது ஒரு வக்கப்பொருள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்தது 1974 ஆண்டு வெளிவந்த

அன்பை தேடி அப்படிங்கிற ஒரு வண்ண திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைந்திருப்பது மெலடி மெட்ரிக்கல். நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்கக்கூடிய நேரம், அதுவும் புதிய நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கக்கூடிய நேரம். நிகழ்ச்சிக்கு வரும் புதிய நேயர்கள் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு சென்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை பதிவிடுங்க. அதே

கேட்கக்கூடிய நேரம், அதுவும் புதிய நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கக்கூடிய நேரம். நிகழ்ச்சிக்கு வரும் புதிய நேயர்கள் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு சென்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை பதிவிடுங்க. அதே நேரத்தில் 2312103 2312104 ஆகிய இரண்டு எண்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 0422 அப்படிங்கிற என்ன முன்னிணைப்பாக சேர்த்துட்டு நேரலையில் இணைந்து கூட உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருப்பது மெலடி மெட்டுக்கள். பாடல் கேட்பதற்காக நம்மோட ஒரு நேரடி காத்திருக்காரு. வணக்கம், யாருங்க இங்க பேசுறீங்க? ஹலோ.
1: வணக்கம் சார், நான் கோவை மாவட்டம் சூலகுட்டம் வேலப்பாயம்பாளையம் கிராமத்துல ரத்னம் பேசுறேன் சார்.
0: ரத்னம், என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து எங்கே என் ஜீவனங்கிற பாட்டு போடு சார், உயர்ந்துள்ள பாட்டு.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 10:11 விடுதலை ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மெட்டுக்கள். புதிய நேயர்களை நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து விருப்ப பாடல்களை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணம். இந்த தருணத்துல நம்மோடு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யாருங்க எங்க பேசுறீங்க
1: சார்? வணக்கம் சார், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுகா எரிசம்பட்டி ஆரிச்சாமிங்க.
0: ஆரிச்சாமி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தெய்வ வாக்குல இருந்து வெளி வெளி என வந்தான் அந்த பாட்டு போடுங்க சார்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடலை கேட்கக்கூடிய நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார், திண்டுக்கல் நாகல் நகர்ல இருந்து நடராஜன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் நடராஜன், எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்
0: சார். என்ன பாட்டு சார் உங்களுக்கு வேணும்?
1: குங்குமச்சிமல் நிற திரைப்படத்துல இருந்து நீல தூங்கும் நீரம் என்ற பாடல் புரிஞ்சு சார்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: கெட்ட பாடலை விருப்பமாக கேட்டிருந்தாங்க. சேலம் கருக்கல்வாடி பகுதியைச் சேர்ந்த வேலுத்தம்பி தொடர்ந்து அடுத்த பாடலை விருப்பமாக கேட்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து வந்திருக்காங்க, வணக்கம், யாருங்க பேசுறேன்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சினிமாலயம் சரவணன் பேசுறேன்
0: சார். சரவணன், என்ன பாட்டு வேணும் சரவணன் உங்களுக்கு?
1: எனக்கு காளி படத்திலிருந்து அடி ஆடு பூங்குயிலே என்ற பாடல்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மெலடி வெட்டுக்கள் நிகழ்ச்சியில் புதிய நேர்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலை கேட்கக்கூடிய நேர் யார், எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம், யாருக்கு எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்ங்க, திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் உடுக்கம்பாளையம் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன்
0: சார். கோபாலகிருஷ்ணன், என்ன பாடு வேணும் சார்?
1: எனக்கு அந்த 7 நாட்கள் இருந்து கவிதை இறங்கிய நேரம் பாடுவோம் சார்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

கேட்ட பாடலை விருப்பமாக கேட்டிருந்தாங்க. ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியரான கலைவாணி சிவசண்முகம், திண்டுக்கல் அண்ணாநகர் பகுதியிலிருந்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மெட்டுக்கள்.

மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்த இரண்டு பாடல்களை விருப்பமாக கேட்டிருந்தாங்க. அனூர் ராமசாமி காளியப்பன், பழனி வட்டம் முத்துக்குமார் மற்றும் ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரி. நிகழ்ச்சியோட நிறைவாக பாடல் கேட்டிருக்காங்க மந்தனையிலிருந்து சத்யசீலன்.

நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இதுவரை கேட்டது மெலடி மெட்டுக்கள். நேர்கள் விருப்ப பாடல்கள் கேட்ட நேரம், அதாவது புதிய நேர்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்டோம். நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் கேட்ட நேரம் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேரம் 10:56 23 நொடிகள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:02 அம்மன் TRY TMT கம்பிகளின் குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நாளை காலை 6:55 நலமே விலக, நாளை காலை 7 முதல் 9 வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நாளை காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 அம்மன் TRY TMT கம்பிகளின் சிறுவாணிச்சாரல். நாளை காலை 10:02 சுட்டிஸ் சாய்ஸ் குழந்தைகள் பங்கு பெறும் விளையாட்டு நிகழ்ச்சி. 11:02 கேட்ட பாடல்களும் கேட்காத தகவல்களும். நாளை பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து ஹெல்லோ தோழி. 12:50 பூந்தென்றல், பகல் 1 மணி ஒன்று மலர் ஒன்று. பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மூத்த குடிமக்களுக்கான திட்டங்கள். பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் நஞ்சே கவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்த எம் மகேந்திரன் கலைக்குழுவினர் வழங்கும் ஜிக்காட்டம். நாளை பிற்பகல் 3:02 அம்மன் TRY TMT கம்பிகளின் டீ டைம் நேயர் விருப்பம். மாலை 4:02 பொன்னியின் காவலன் நாடகம் கேட்கலாம். மாலை 5:02 சித்திரச்சவானம் இளமை புதுமை. மாலை 6 பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்கலாம். நாளை இரவு 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் கா செங்குட்டுவன் அவர்கள். இரவு 8:05 இதம் ரீதம், 9:15 மயிலிறகு. நாளை இரவு 10 மெலோடி மெட்டுக்கள். நாளை இரவு 11 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். நாளைய நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். நேயர்களே, சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த அறிவிப்பின்படி நமது கோயம்புத்தூரில் தற்போதைய அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலை, குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. ஊட்டி உதகமண்டலத்தில் 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலையாக, குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. பாலக்காட்டில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலையாக, குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது.

0: 93.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: இசை விடுமுறைவில் இனிமையான பாடல்களோட இணைஞ்சிருக்க போறோம். வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிசய பிறவி படத்திலிருந்து அன்னக்கிளியே சொன்னக்கிளியே அப்படிங்கிற பாடல் நடத்தி வச்சிருக்கேன். மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோடு. இசங்களோடு நான் சஹா பார்த்திபன்.
1: அன்னக்கிளியே சொன்னக்கிளியே, சந்தேகம் உனக்கு ஏன்?

பதினோரு மணி 6 நிமிஷத்துல ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. அன்ன கிளியே சொர்ண கிளியே அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. ஈரமான ரோஜாவே படத்துல இருந்து அதோ மேக ஊர்வலம் இதோ மின்னல் தோரணம் அப்படிங்கிற பாடல் தான் அடுத்து வச்சிருக்கேன். மனோ மற்றும் சுனந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. புலமை பத்தின உங்களுடைய வரிகள்ல கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையோட.

எஸ் 11:12 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், அதுவுமே ஊர்வலம் அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக இதயம் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன், பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா அப்படிங்கிற பாட்டு தான். கே ஜெயஸ்தாஸ் அவங்களுடைய குரல்ல காத்துட்டு இருக்கு, கேட்கலாம் இணைஞ்சிருங்க இசையிலையோட.

பதினோரு மணி 17 நிமிஷத்துல கேட்டு முடிச்சுங்க. இது எட்ட நின்று என்னை சொட்ட நிலா அப்படின்னு பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலான்னு ரொம்ப அழகான பாடல் கே ஜெயசுதாசுடைய குரலில் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா அப்படின்னு மௌனம் சம்மதம் படத்துல இருந்து கே ஜெயசுதாஸ் மற்றும் சித்ரா இவங்க ரெண்டு பேருடைய குரல்ல கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:23 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். கல்யாண தேனிலா அப்படிங்கிற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் ரோஜாவை படத்திலிருந்து கல்யாண ஜோடி அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்டு இருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல, வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க எஸ் இலையோட.

11 மணி 22 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. கல்யாண ஜோடி அப்படிங்கிற பாட்டு தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டிவி கோபாலகிருஷ்ணன் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய சில தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ராஜபார்வை படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன், அந்தி மழை பொழிகிறது அப்படிங்கிற பாட்டு. கேட்டணிஞ்சிருங்க இசையோட.

11:33 ரொம்ப அழகான பாடல் அந்தி மழை பொழிகிறது கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேனாதிபதி படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். மூணு மழை மல்லிகைப்பூ அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலோட.

அந்திமடைப்படுகிறது பாடல் தூள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மூணு முழு மல்லிகைப்பூ பாடலும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணஜோடி பாடல் கலக்கலான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிராஜ் மனசு மயங்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீதேவி முனிராஜ் தருமபுரியிலிருந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் முதல் பாடலான அன்னக்கிளியே பாடல் ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஊரப்பாக்கம் அப்படிங்கிற பேர்ல இருந்து எஸ் ரைட், ஊரப்பாக்கம் பார்த்திபன் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம நாகராஜன் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி அன்பு அறிவிப்பாளர் சகா பார்த்திபன் அவர்களுக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இதயம் படத்தில் ஒழித்த பாடல் சூப்பர். மௌனம் சம்மதம் படத்தில் இருந்து ஒழித்த பாடல் கல்யாணத்தின் நிலா மிக அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுபா சுவாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரன் நகர்ல இருந்து லட்சுமி இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. எஸ் ரைட், உங்களுக்காக இணைச்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோட. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாட்டு, எஸ் ரைட், டிஎல் மகாராஜன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில் உருவான பாடல் தான். ஏ ரஹமான் அவங்களுடைய இசையில் புதிய மன்னர்கள் படத்தில் இருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீ கட்டும் சேலம் அடிப்பில் நான் கசங்கி போனேன்டி அப்படிங்கிற பாட்டு கேட்டு நினைச்சிருங்க இசையலையோட.

11:48 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல்கள் கேட்கக்கூடிய தருணத்துல தான் இருக்கும். நிகழ்ச்சியில நம்மோட இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் முகநூல் வாயிலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அடையே லைட்டா முகநூல் பக்கம் பார்க்கற போது அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி.

11:55 நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். என்ன பாட்டு கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதலன் படத்துல இருந்து என்ன விளையாடி என்ன விலை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவங்களுடைய வரிகள்ல, இரகமான அவங்களுடைய இசையில உங்களுக்கு பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை நாளை காலையில 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை FM ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

எண்ணத்திலே நீந்தும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை தெரிந்தால் துன்பமில்லை நேர்மை உள்ளத்திலே நீந்தும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை தெரிந்தால் துன்பமில்லை

0: வாழ தெரிஞ்சுக்கோ, குணத்தை போற்றி நடந்துக்கோ.
1: குறும்பை ஆட முந்தாதே, புள்ள நரியை நம்பாதே.
0: மூடி வாழ தெரிஞ்சுக்கோ, குணத்தை போற்றி.

கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சேர்ப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி.

வெண்ணிலவை குடைபிடித்து வீசு தென்றல் தேர் ஏறி மென்குயில்தான் இசை முழங்க மீன்வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரவியுடனே அழகுமதன் வில்லேந்தி கண்முல்லை தாமரை மா தனிநீலம் அசோகமெனும் வண்ணமலர் கனை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவென்றே.

0: காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா? மடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால் என்னதான் குறையும், என்னதான்

0: காலையிட்ட பின்னே அந்த புறம் சொர்க்கமல்லவோ.
1: அம்மம்மா கண்ணங்கள் வலிக்கும்,
0: இன்னும் கொஞ்ச நாள் போனதும் எனக்கும்
1: அச்சமும் நாணமும் தடுக்கும்,
0: அதில் ஆசையும் தேவையும் இருக்கும் தேவையும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்
2: அம்மாடி, இதுதான் காதலா?

0: மேகம் கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

இளவட்ட போட்டவர்களுக்கெல்லாம் இப்ப இந்த காலத்துல இஷ்டப்படி மாப்பிள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான்டா. நான் சொல்ற பிள்ளையாண்டாரோ, ஆளுவையும் அழகன் அறிவிலையும் மன்னன், அம்மா நீ சம்மதிச்சுட்டேன்னு அரிஷ்டம் உன் பக்கம்.

0: படைச்சா ஆண்டவன் தானே வண்டையும் அதுக்கென தான் படைச்சான். நிலவன் படைச்சா ஆண்டவன் தானே அல்லிய படைச்சு மலர வச்சான். ஆண்டவன் ஒண்ணுக்கு துணையா உன்னை படைச்சு வச்சிருக்கான், அதனால கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்ல.
1: முட்டால் மடையா உணராதரா உணராத பூடையா வண்டு குடும்பம் நடத்துது, அள்ளி நிலவாட குடும்பம் நடத்துதா, ஏண்டா இப்படி புழுகுறீங்க போங்கடா.
0: மொத்தத்துல பொண்ணு ஆணோட சேர்ந்து இருக்கணும் அவ்வளவு.

பட்டு வண்ண சேலைக்காரி. எனை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் பொன்

0: காணாத இளமை ஆடட்டும் என் கைகளே. சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை,
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

ചിങ്കുൽ ഭായം ഉറക്കും പോലെ ഏതേതും വളരാ സത്ത കനവം.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி பாடல்கள். நேரம் தற்போது சரியாக 4 மணி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அம்மன் திரைப்படத்திலிருந்து அம்மா பவாரி எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.
1: அம்மா பவானி அழைக்கிறோம் வாணி, அகம் குளிர எதிரில் வந்து அருள் திருக்காட்டு.

நேரம் 4:02. நிகழ்ச்சிகள் அடுத்த பாடலாக சுந்தரமூர்த்தி நாராயணா எனும் திரைப்படத்திலிருந்து தில்லைவாழ் அந்தனர் எனும் பாடலை கேட்கலாம்.

நேரம் 4:06 நிமிடம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கந்தன் கருணை படத்திற்காக ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

0: நேரம் 4:10.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில், கஜவதனா பேடுவே ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமாவுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில். தொடர்ந்து லதாங்கி ராகத்தில் அமைந்த மரிவேரே என்று தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை கண்டச்சாப்பு தாளம்

0: இதுவரை பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சாரதா சுப்ரபாரதம், பாம்பே சகோதரிகள் குரலில்.

வவத் பாரதி தமிழ் பண்பாடு 102.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஸ்ரீ புவனேஸ்வரி துதி கேட்கலாம். பாம்பே சகோதரிகள் குரலில்